0: என்ன அந்த ஆளு போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங்கு இன்னொரு கையில சேட்டிங்கு, இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டிய

0: வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
1: ஆமாமானு சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டியை கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல.
0: ராஜா ஜோக் ஓகேதான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போன பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
1: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
0: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
1: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.
2: நேர்களே, அருள்மணி மாலை நிகழ்ச்சியிலே தொகுத்து வழங்க உங்களுடன் ஆர்ஜே ஹேம்லதா, இதுவரை உங்களுடன் ஆர்ஜே கண்ணன்.

0: இருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

வணக்கம் நேயர்களே, நாம் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இதில் பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பக்தர் எல்லாம் பரவசமாய் பாடி துதிக்கும் இறைவா, நின் திருநாமத்தை கேட்டு செப்பி மகிழ உடல் முழுவதும் இன்பரசம் இடையராது ஊற்றாய் ஊன்றுகின்றது. இந்த அனுபவத்தை நிகழ்ச்சி முழுவதும் நாம் பெறுவோம். இப்பொழுது நாம் கேட்கலாம் டி எம் சௌந்தரராஜன் இசையமைத்து பாடியுள்ள பாடலை.

மகனோடு வார்த்திரை சூடும் சங்கரன் மகனென்றோ, மான் வழுவோடு வார்த்திரை சூடும் சங்கரன் மகனென்றோ, புவி மானிடர் போற்றும் ஆனை முகத்தான் பேரரும் கடலென்றோ, புவி மானிடர் போற்றும் ஆனை முகத்தான்

நாம் கேட்ட அந்த பாடலை எழுதியிருந்தார் தமிழ் நம்பி. அற்புத கணபதியே போற்றி, அன்பை தருவாய் போற்றி, பொற்பாதம் பணிந்தோம் போற்றி, பொன்வாழ்வு தருவாய் போற்றி என்று இனிதாக நாம் இணைந்தோம் அந்த பாடலோடு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோண பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் கே. வீரமணி இசையமைத்து பாடியுள்ள பாடல்.

பனிதரும் பிறை சூடன் இடைபாகம் கொண்டாய், ஆதி பரமனின் பாதியாய் ஆனாய், சோதியென ஒன்றாய் நின்றாய் தேவி, போற்றி போற்றி என்று ஒலித்தது கேட்ட பாடல். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடலே. உளுந்தூர்பேட்டை சண்முகம் எழுதிய பாடலுக்கு இசை டி ஆர் பாப்பா.

நேரம் 6:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் எஸ் ஜானகி குரலில் ஒலிக்கக்கூடிய பாடலை. புத்துநேரி சுப்பிரமணியம் எழுதியுள்ள பாடலுக்கு இசை எல் கிருஷ்ணன்.

எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே என்பார் அருணகிரிநாதர். முருகனை எங்கு நினைத்தாலும் எவ்விடத்தில் நினைத்தாலும் அவர் அக்கணமே நமது முன்வந்து நின்று நம்மை காப்பார். பக்தர்களின் நினைவை எட்டிய மாத்திரத்திலே ஓடோடி வந்து அருளும் கருணைக் கடலாம் முருகன்.

புகழ் பாடி வந்த அந்த பாடல் கேட்டோம். கேஜே யேசுதாஸ் குரலில் ஒலித்த அந்த பாடல் பூவை அமுதன் எழுதியிருந்தது. பாடலுக்கிசை வி தட்சிணாமூர்த்தி. நிகழ்ச்சியில் இப்பொழுது நாம் கேட்கலாம் சூலமங்கலம் சகோதரிகள் குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல். பாடலுக்கு இசை சூலமங்கலம் சகோதரிகள். பாடலை எழுதியுள்ளார் மயிலம் ராஜகோபால்.

நரகமே ஸ்வர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி நாராயணனின் புகழ் பாடி வந்த பாடல் கே ஜே யேசுதாஸ் குரலில் ஒலிக்க கேட்டோம். காதல் மதி எழுதியிருந்த பாடல் அது. பாடல் இசை ஜெயா விஜயா. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் எஸ் ஜானகி குரலில் ஒலிக்கக்கூடிய பாடலை. கவிபக்கம் எழுதியிருந்த பாடலுக்கு இசை ஏ ராஜ்.

இறையுருள் போட்டும் இன்னிசை பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் ஜிக்கி குரலில் ஒலிக்க இருக்கிறது. பாடலுக்கு இசை டி ஏ கல்யாணம்.

0: அமைதியான இந்த காலை வேளையில் ஆன்ம ஒளியேற்றும் இறை இன்பம் நாடும் பாடல்களை நாம் கேட்டோம்.
1: அருள்மணி மாலை
0: நிகழ்ச்சியில் நேரம் 6:44:35 எனும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம் நேர்களே.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் அவரது நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனை நடைபெறுகிறது. இத்தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகள் தவிர அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு கிராமப்புற வளர்ச்சி அவசியம் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட மாநில அரசின் திட்டங்களின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். வலிமையான கிராமங்கள், வளமான தமிழ்நாடு என்ற நோக்குடன் நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில் பெருமளவிலான மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுவிலக்கு அமலாக்கப் பணியில் சிறப்பாக செயல்பட்ட 5 காவலர்களுக்கு காந்தியடிகள் காவலர் விருது வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த விருது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நடைபெறும் குடியரசு தினத்தன்று வழங்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவுப் பொருட்களை எந்தவொரு நாட்டின் மீதும் அழுத்தம் கொடுக்கும் கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். விதிமுறைகளின் அடிப்படையிலேயே பல்வேறு நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்க வேண்டும் என்று இந்தியாவின் நிலைப்பாட்டை அவர் உறுதிபட தெரிவித்தார். அமெரிக்கா தலைமையில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு குறித்த விவாதத்தை முன்னிறுத்தியதற்காக திரு பியூஷ் கோயல் நன்றி தெரிவித்தார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், தூய்மைப் பணிகளை வாழ்க்கையின் அன்றாட பணிகளில் ஒரு அங்கமாக கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கோயில்கள், பணியிடங்கள்

0: அங்கன்வாடி மையங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மரக்கன்றுகளை நடுவதுடன் அவற்றை தொடர்ந்து பராமரிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அதிகரித்து வரும் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். போட்டித்தன்மையை உறுதி செய்வதற்கும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையிலும் இந்த வாரியம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலுக்கு இடையே தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு நியாய விலைக் கடைகளிலும் தூய்மையை பராமரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நியாய விலைக் கடைகளில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதை கண்காணிக்க ஏதுவாக கூட்டுறவு சார் பதிவாளர் மற்றும் முதுநிலை ஆய்வாளர் ஆகியோரை கொண்ட பிரத்யேக கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியாய விலைக் கடைகளில் தூய்மையை பராமரிப்பதன் மூலம் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை பாதுகாப்பான முறையில் வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. முதலமைச்சராக பொறுப்பு வகித்த காலத்தில் ஏழை மாணவர்களின் கல்வி இடைநிற்றலை குறிக்கும் வகையில் மதிய உணவு திட்டத்தை அவர் அமல்படுத்தினார். பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக அவர் ஆற்றிய அளப்பரிய சேவைகள் என்றென்றும் போற்றத்தக்கது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மாநிலத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக அவர் குறை கூறினார். தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை தாவைக்கு அரசு நிறைவேற்றவில்லை என்று திரு நயினா நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலைவாசி உயர்வால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மின்கட்டணம், டாஸ்மாக், பாலியல் வன்முறை சம்பவங்கள் போன்ற எண்ணற்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று போலந்து நாட்டின் நிதியமைச்சர் திரு ஆண்டர்செஸ் டோமன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் 70 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். திரிபுராவில் தர்த்தி ஆபா பழங்குடியினர் கிராமப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கூடுதலாக 55 அங்கன்வாடி மையங்களை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய எழுத்துமுறை மேம்பாட்டின் மூலம் வடகிழக்கு மாநிலங்களில் தாய்மொழிக்கு புத்துயிர் அளிக்கும் திட்டத்தின் கீழ் 2 நாள் பயிலரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.

0: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு சரவணன் நேற்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. மதுராந்தகம் இடைத்தேர்தலில் சட்டவிரோத பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்கும் வகையில் சென்னை புறநகர் GST ஆணையரகம் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் இம்மாதம் 18ஆம் தேதி வரை நடைபெறும் புத்தக திருவிழாவை ஆட்சியர் திரு மதுபாலன் நேற்று தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தேசிய இரத்த தானம் தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு நல்லசிம்மன் தலைமையில் நடைபெற்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ஸ்கிப் குழு படகு போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷிதா தோமர், ஷீதல் வர்மா அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோண பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்த அலைவரிசையில் ஒளிபரப்பாகிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, இன்றைய நாள் அதனுடைய முக்கியத்துவம் குறித்த நிறைய தகவல்கள் இருக்கு நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில இனிமையான பாடல்களோடு. 8 மணிக்கு உங்கள் விருப்பம், கடிதம் வழி நேயர்கள் எல்லாம் விரும்பி கேட்ட பாடல்கள் ஒலிக்கும். 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில். 11 மணிக்கு காந்தியடிகளின் பொன்மொழிகள். 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். பிற்பகல் 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.0 குறித்த தகவல் கேட்கலாம். 3 மணிக்கு வர்ணஜாலம். 4 மணிக்கு அட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மாலை 5 மணிக்கு பூந்தென்றல். 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 6 மணிக்கு பக்தி மாலை. 6:40 என் விருப்பம். 7 மணிக்கு திரைகாணம். 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும். 7:55 இன்று ஒரு தகவல். 8 மணிக்கு இசையும் நானும். திரைப்பட பின்னணி பாடகர் அனந்த் கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் சுதா. 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன்னிலாவே. 11 எங்கள் அழைப்பில்

உங்கள் தேர்வு 10 மணிக்கு 11 மணிக்கு மனசு மயங்கும். விதவிதமான வண்ணமயமான நிகழ்ச்சிகள் மூலமாக நம்மளை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இன்று இந்த அலைவரிசையில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு கேட்டோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நாம் விரும்பும் மாற்றம் நம்மிலிருந்தே தொடங்கட்டும் என்ற மகாத்மா காந்தியின் பொன்மொழிகளோடு நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 விரும்பி கேட்டு ரசிக்கும் நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். சுறுசுறுப்பும் உற்சாகமும் நிறைந்த இந்த காலை வேளையில் இன்று பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் பிற முக்கிய நிகழ்வுகள் கொண்டாடும் அனைத்து நேயர்களையும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

சர்க்கரை தேவன் என்ற படத்தில் இருந்த பாடல் ஒலிக்க கேட்டோம். இளையராஜா இசையமைத்து பாடியிருந்த பாடல், வாலி எழுதியிருந்த பாடல் அது. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில இன்றைய தினம் குறித்த நிறைய தகவல்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். முதலில் நாம கேட்கலாம் சர்வதேச அஹிம்சை தினம் குறித்த தகவலை. இதை எழுதி வழங்கியுள்ளார் ஆர்ஜே நரேன் குமார் அவர்கள்.

சர்வதேச அஹிம்சை தினம் மற்றும் உலக உத்தமர் காந்தியடிகளின் பிறந்த நாள். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 2ஆம் தேதி சர்வதேச அஹிம்சை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இது உலக உத்தமர் காந்தியடிகளின் பிறந்த நாளை நினைவு கூறும் தினமாகும். அஹிம்சை என்றால் வெறும் வன்முறையை தவிர்ப்பது மட்டுமல்ல, கோபத்திற்கு பதிலாக பொறுமையையும், வெறுப்பிற்கு பதிலாக அன்பையும், பழிவாங்கும் எண்ணங்களுக்கு பதிலாக மன்னிக்கும் மனப்பாங்கையும் மனதிற்குள் விதைப்பதுதான் உண்மையான அஹிம்சை. உலக உத்தமர் காந்தியடிகள் அவர்கள், அஹிம்சை என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது மிகப்பெரிய துணிச்சலின் அடையாளம் என்பதை தனது வாழ்வின் மூலம் வாழ்ந்து காட்டியுள்ளார். ஆயுதங்களை காட்டிலும் உண்மை மற்றும் அஹிம்சையின் மூலம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை உலகிற்கு உணர்த்தினார். இன்றைய உலகில் வன்முறை என்பது போர்களில் மட்டுமல்ல, நமது வார்த்தைகளிலும் செயல்களிலும் கூட வெளிப்படுகிறது. ஒருவரை அவமதிப்பது, வெறுப்புடன் பேசுவது, சொற்களால் மற்றவர் மனம் புண்படும்படி பேசுவது போன்றவை யாவும் வன்முறையின் வடிவங்கள்தான். எனவே அஹிம்சையை நமது அன்றாட வாழ்க்கையிலேயே தொடங்குவோம். கருத்து வேறுபாடு வந்தால் சண்டையிடாமல் அவற்றை பேசி தீர்ப்போம். கோபம் வந்தால் சற்று பொறுமையாக இருப்போம். வன்முறையால் ஒரு பிரச்சனையை முடிக்கலாம், ஆனால் அஹிம்சையால் ஒரு பிரச்சனையின் காரணத்தையே மாற்ற முடியும். அன்பும் அமைதியும் சகிப்புத்தன்மையும் நிறைந்த

நேரம் 7:09. கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. அடுத்து நம்ம கேட்கலாம் முத்து என்ற படத்திலே இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மூக்கம்பா பாடியுள்ள பாடலை வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை ஏ ரஹ்மான்.

நேரம் எழுமணி 14:35. இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்தியறிக்கை கேட்கலாம் நேர்களே.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு உகந்த வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை மகளிர் ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் அவரது நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனை நடைபெறுகிறது. இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில், அமைதி அகிம்சை குறித்த மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு ஏற்ற வகையில் அமைந்துள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ளார். அவரது பிறந்த தினத்தையொட்டி அன்னாருக்கு மரியாதை செலுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். காந்திஜியின் வாழ்க்கை வரலாறு மற்றும் போதனைகள் உலகளவில் பெருமதிப்பை பெற்றுள்ளதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1904 அக்டோபர் 2 உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முகல்சராயில் பிறந்த அவர் தமது இளம் வயதில் நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார். 1921 ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்திலும் அவர் பங்கேற்றார். நாடு சுதந்திரமடைந்த பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் வகித்தவர். பின்னர் பிரதமராக பதவி வகித்தார். தூய்மையை கடைபிடிப்பது ஆக்கப்பூர்வமான சூழலை வளர்ப்பதுடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நடவடிக்கைகளில் மக்கள் நேரடியாக பங்கேற்கவும் உதவுகிறது என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்திய சர்வதேச நடுவர் மையத்தில் தூய்மையே சேவை பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மரக்கன்றுகள் நடும் விழாவில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார். திரு நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்றது முதல் நாடு முழுவதும் மகாத்மா காந்தியின் தூய்மை பராமரிப்பிற்கான தொலைநோக்கு பார்வையை நனவாக்க தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக திரு மேஹ்வால் குறிப்பிட்டார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பு நடைமுறைகளை விரைவாகவும் எளிதாகவும் மேற்கொள்ளும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தொடங்கியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை செயலாளர் திரு சமீர் குமார் சின்ஹா இதனை தெரிவித்தார். விமான நிலையங்களின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதற்கும் வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கும் சிவில் விமான பாதுகாப்பு பணியகத்தின் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார். உயர் பாதுகாப்பு தர நிலைகளை பராமரிக்கவும் பணிகளை டிஜிட்டல் மயமாக்குவதையும் சிறந்த நிர்வாக நடைமுறைகளை

0: உறுதி செய்வதையும் இத்தகைய சீர்திருத்த நடவடிக்கைகள் நோக்கமாக கொண்டுள்ளதாக திரு சமீர்குமார் சின்ஹா கூறினார். இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் திரு சிபிராஜ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கிறிஸ்டோ போலண்டாக்காவுடன் பேச்சு நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, அறிவியல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்ததாக திரு சிபிராஜ் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அதிகரித்து வரும் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். போட்டித்தன்மையை உறுதி செய்வதற்கும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையிலும் இந்த வாரியம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலுக்கு இடையே தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு ராஜீவ் கௌபா குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சுற்றுலா தலமான சியால்சுக் நகரில் இருந்து ஐஸ்வால் திரும்பும் வழியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை அருகே இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இம்பாலில் உள்ள பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் டாக்டர் இங்கம் பானே, ஐஸ்வால் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி செய்திப்பிரிவு இயக்குநர் நம்பிவாவ் மரினாமை உட்பட 3 பேர் இதில் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு அமைச்சகம் இரங்கல் தெரிவித்துள்ளது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவுப் பொருட்களை எந்தவொரு நாட்டின் மீதும் அழுத்தம் கொடுக்கும் கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். விதிமுறைகளின் அடிப்படையிலேயே பல்வேறு நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்க வேண்டும் என்று இந்தியாவின் நிலைப்பாட்டை அவர் உறுதிபட தெரிவித்தார். அமெரிக்கா தலைமையில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு குறித்த விவாதத்தை முன்னிறுத்தியதற்காக திரு பியூஷ் கோயல் நன்றி தெரிவித்தார். ஃப்ளை துபாய் விமானத்தின் விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரின் உடல்நிலையை தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சவுதி அரேபியாவின் தபூக் நகரில் உள்ள மருத்துவமனையில் முதற்கட்ட மருத்துவ சிகிச்சைக்கு பின் அவர் தற்போது மேல் சிகிச்சைக்காக அபுதாபியில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான இந்திய தூதர் மருத்துவமனையில் கேப்டன் மச்சாரை சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்ததாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. முன்னதாக அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும், அபுதாபி மற்றும் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரங்கள் அந்நாட்டு அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரஸ்பர நிதிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் ஓய்வூதிய நிதிகள் மூலம் வங்கி நிறுவனங்களில் உள்ள பங்குகளை கையகப்படுத்துவதற்கான ஒப்புதல் நடைமுறைகளை எளிதாக்கும் திருத்தி அமைக்கப்பட்ட வழிகாட்டுதல் நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான வரைவு நெறிமுறைகள் குறித்து நிறுவனங்கள், பங்குதாரர்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து 4 தேதிக்குள் தங்களது கருத்துக்கள், ஆலோசனைகளை தெரிவிக்குமாறு ரிசர்வ் வங்கி கோரியிருந்தது.

0: பெறப்பட்ட கருத்துக்கள் முறையாக பரிசீலிக்கப்பட்டு பொருத்தமானவற்றை இறுதி வழிகாட்டுதல் நெறிமுறைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்த திருத்தி அமைக்கப்பட்ட வழிகாட்டுதல் நெறிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் வர்த்தக வங்கிகள், சிறு நிதி வங்கிகள், பணப்பரிவர்த்தனை வங்கிகள் மற்றும் ஊரக வங்கிகளுக்கும் இது பொருந்தும் என்றும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை மகளிர் ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதிப் போட்டியில் அங்கிதா பகத், கீர்த்தி, கும்கும் மொஹோத் ஆகியோர் அடங்கிய இந்திய குழு 5-1 என்ற புள்ளி கணக்கில் சீனாவை வென்றது. மகளிர் ஸ்கிப் குழு படகு போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷிதா தோமர், ஷீத்தல் வர்மா அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு உகந்த வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை மகளிர் ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: டியூன் பண்ணிருக்கீங்க 102.3 ஆர்ஜி ஹேமாவோட.
2: நேர்மேல்மணி 25 நிமிடம். நம்மளுடைய விவத் பாரதி தமிழகம் 102.3 ஃபேஸ்புக் பேஜில் நிறைய நேர்கள் இணைந்து அவங்களுடைய பதிவுகளை இட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் யார் யார் அப்படின்னு கேட்டோம்னா, மேலப்பேடு தயலன், NMP நச்சுப்பிள்ளை, செந்தில்குமரன், பட்டாளம் அப்துல் ஜலீல், பொன்னியமேடு வண்ணை கணேசன், பிரபாகரன் பிரியதர்ஷன், ஜி கதிரவன், மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், பாரிவள்ளல் அப்படிங்கிறவரும் இணைந்திருக்காரு. அதுக்கப்புறம் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், ரோசையா, மதுரேஷோ, சண்முக சுந்தரம், மாதவா ராமன் அப்படின்றவரும் நிகழ்ச்சியில் இணைந்து கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. கமலா வரதன், அவங்களுடைய வந்து எழில் முத்துசாமி அப்படின்றவரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. புதுச்சேரி கோவிந்தப்பட்டி வீரமணி பாலன், மயிலை பட்டாபி நிறைய பேரோடு சேர்ந்து நாங்களும் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு ராணி, ஆண்டிமடம் கார்த்திகேயன், வைத்தியநாதன், சாந்தி ரமேஷ், புருஷவாக்கம் சௌந்தரராஜன், செந்தில் வி ஆர் செந்தில் அப்படின்றவர், அப்புறம் வந்து வலங்கைமான் அங்கிருந்து ஆட்டோதுரை அப்படின்றவரும் இணைந்திருக்காரு. மேலப்பேடு தயலன், சரவண ராமலிங்கம், ராஜா, ஆரணி பாப்பாம்பாடி, ஆண்டாள் தெய்வமணி, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து, ஆர் ரமா டி நகர்லேருந்து இணைஞ்சிருக்காங்க, கலை துரைராஜன், கருணாநிதி வீரநல்லூர்லேருந்தும், சோமசுந்தர பிரபு அவரும் வந்து பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து இணைஞ்சிருக்கிறாரு. நிகழ்ச்சியோட எல்லா பகுதியுமே கேட்டுட்ருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. பன்னீர்செல்வம், அடையாளப்பட்ட ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, மாரி பாண்டியன், ரங்கராஜன், பூங்குன்றன் அப்படின்றவரும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. அவரோடு சேர்ந்து முரளிதரன் விழுப்புரம், தேனி அங்கிருந்து ஹரிராம், ராஜமாணிக்கம் கோபி, இவங்களும் வந்து சம்முன்னி, இவங்க எல்லாருடைய இந்த பதிவுகளுக்கும் நன்றி நம்ம சொல்லிக்கிறோம். நடராஜன் சுப்பையா, அதுக்கப்புறம் வந்து காஞ்சனா வியா, ரெடில் சேர்ந்த ஹயத் பாஷா, ஆண்டிமடம் கார்த்திகேயன், அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, எல்லோருமே வந்து அருள்மணி மாலையிலேருந்து இறை இன்பம் நாடினோம், இப்போ வணக்கம் தமிழ்நாடில் இணைந்து நல்ல ஒரு தகவல்களையும் ரொம்ப இன்றைய நாளுக்கான முக்கியத்துவத்தையும் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. எல்லோருக்குமே நன்றி. நாம் அடுத்து கேட்கலாம் தீண்டாமை எதிர்ப்பு வாரம் குறித்த தகவல்களை. இதை எழுதி வழங்கியுள்ளார் ஆர்ஜே ராமச்சந்திரன் அவர்கள்.
3: அக்டோபர் 2 முதல் 8 வரை தீண்டாமை எதிர்ப்பு வாரம். மனிதர்களுக்கு இடையேயான சாதிய பாகுபாடுகள், தீண்டாமை போன்ற பிற்போக்குத்தனமான கொடுமைகளுக்கு எதிராக இந்திய மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அக்டோபர் 2 முதல் 8 வரை தீண்டாமை எதிர்ப்பு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. சமுதாயத்தில் அனைவரும் சமம், அனைவருக்கும் சமமான உரிமைகளும் மரியாதையும் உண்டு என்பதையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தீண்டாமையை கடைபிடிப்பது தண்டனைக்குரிய குற்றம் என்பதையும் பொதுமக்களிடையே பரப்புவதும் எடுத்துரைப்பதும் தான் இந்த வாரத்தின் முக்கிய நோக்கங்களாகும். நாடு முழுவதும் விழிப்புணர்வு

உள்ளார்வு நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நடத்தப்படுகின்றன. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மும் இந்த முற்போக்கு சிந்தனையை விதைக்கும் வாரத்தில் தன்னையும் இணைத்துக் கொள்கிறது.

0: இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
1: எம்எஸ்வி சார் பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம். அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கணும் இத்தனை வருஷங்கள்ல, இன்னைக்கும் அது நீங்காத இடத்துலதான் இருக்கு. இன்னைக்கும் அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்குது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க். அந்த டவுன் டியர் ஆட்டிடியூட் தான் அவர்கிட்ட. அது மாதிரி இனிமே ஒருத்தர் பிறக்கவே முடியாது.
0: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம்.
2: கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: நேரம் 7:31, 40 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம், தமிழ்நாடு நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் குறித்த இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி இருக்கு, அதை நம்மளும் தெரிஞ்சுக்கணும். லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய பிறந்த தினம் குறித்த சிற்றுரை கேட்கலாம். இதை எழுதி வழங்கியுள்ளார் ஆர்ஜே அருள் செல்வி அவர்கள்.
6: லால் பகதூர் சாஸ்திரி பற்றிய தகவல்களை கேட்கலாம். லால் பகதூர் 1904 உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற முகல் சாராய் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தாரு. பிறக்கும் போது அவங்க அம்மா அப்பா வச்ச பேரு லால் பகதூர் ஸ்ரீ வத்சவா. 3 குழந்தையா இருக்கும் போது கங்கை கரையில அவங்க அம்மாவோட கையிலிருந்து நழுவி ஒரு உடையில விழுந்துட்டாரு. குழந்தைய காணும்னு லால் பகதூரோட பெற்றோர்கள் காவல்துறையில புகார் கொடுத்தாங்க. காவலர்கள் லால் பகதூரை கண்டுபிடிச்சு அவரோட பெற்றோர்கிட்டயோ ஒப்படைச்சிட்டாங்க. லால் பகதூர் 1.5 இருக்கும் போது அவரோட அப்பா இறந்துட்டாரு. 10 வரை தன்னோட பாட்டனார் கசாரி லால் வீட்டுலதான் லால் பகதூர் வளர்ந்தாரு. அங்கு உயர்நிலை பள்ளி இல்லாததுனால மேற்கொண்டு படிக்கிறதுக்காக வாரணாசிக்கு அனுப்பப்பட்டிருக்காரு. நதிக்கரையை கடந்து படிக்க போக பணம் இல்லாம நீந்தி போய் படித்த அவருக்கு அங்க மிஸ்ராஜி அப்படிங்கிற அற்புதமான ஆசிரியர் கிடைச்சாரு. மாணவனா இருக்கும் போது இவருக்கு புத்தகங்கள் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா. குருநானக், பாலகங்காதர் திலக் போன்றவங்களோட புத்தகங்களை விரும்பி படிப்பாராம். 1921 ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் தொடங்கினப்போ அதுல கலந்துகிட்டு சிறைக்கும் போனாரு. காவல்ல வைக்க உரிய வயசு இல்ல அப்படிங்கறதுனால அரசு இவரை கைது பண்ணி காவல்ல வைக்காம வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வாரணாசியில தேசியவாத சிவபிரசாத் குப்தா அவங்களால தொடங்கப்பட்ட காசி வித்யாபீடத்துல இணைஞ்சு 4 படிச்சாரு. 1926 காசி வித்யாபீடத்துல படிப்பை முடிச்சதும் சாஸ்திரி என்னும் பட்டம் கொடுக்கப்பட்டது.

இதுக்கப்புறம் தான் இவர் பேரோட இது இணைஞ்சிருச்சு. முசாஃபர்பூர் அப்படிங்கிற இடத்துல ஏழைகளின் மேம்பாட்டுக்காக உழைச்சாரு. 1930 உப்பு சத்தியாகிரகத்துல ஈடுபட்டு 2.5 வருஷம் சிறை தண்டனையை அனுபவிச்சாரு. 1937 உத்தரப்பிரதேச நாடாளுமன்ற குழுவோட ஒருங்கிணைப்பு செயலாளராக பணியமர்த்தப்பட்டாரு. 1940 சுதந்திர இயக்கத்திற்கு ஆதரவா தனிநபர் சத்தியாகிரகம் இருந்ததால 1 வருஷம் சிறை தண்டனை கிடைச்சது. 1942 காந்தியடிகள் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை ஆரம்பிச்சாரு. அலகாபாத்துக்கு பயணம் செஞ்சு ஜவஹர்லால் நேருவோட ஆனந்த பவன் இல்லத்துல இருந்து வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தொடர்பாக குறிப்புகளையும் ஆணைகளையும் 1 வார காலத்திற்கு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வழங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் கைது செய்யப்பட்ட லால் பகதூர் சாஸ்திரி 1946 வரை சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு. இவர் மொத்தமா ஏறக்குறைய 9 வருஷம் சிறையில இருந்திருக்காரு. இந்திய விடுதலை

ஏறக்குறைய 9 வருஷம் சிறையில இருந்திருக்காரு. இந்திய விடுதலைக்கு அப்புறமா சாஸ்திரி உத்தரப்பிரதேச நாடாளுமன்றத்தின் செயலராக நியமிக்கப்பட்டார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் கோவிந்த் வல்லபந்த் அமைச்சரவையில காவல் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. போக்குவரத்து துறை அமைச்சராக இவரே முதல்ல பெண்களை நடத்துனராக நியமிச்சிருக்காரு. 1951 காங்கிரஸ் செயற்குழுக்கு பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. 1951-1956 வரை ரயில்வே, அதுக்கப்புறம் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்திருக்காரு. 1957 நடந்த பொது தேர்தலை தொடர்ந்து சாஸ்திரி மத்திய அமைச்சரவையில் இணைஞ்சாரு. 1961 உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. இவர் இந்தியாவில பசுமை புரட்சி கொண்டு வர முயன்றாரு. பசுமை புரட்சி மூலம் இந்தியா உணவு உற்பத்தியில தன்னிறைவு பெற்றது மட்டும் இல்லாம தேவைக்கு அதிகமாகவும் உணவு உற்பத்தி செஞ்சது. பாகிஸ்தானுடன் 22 நாள் போரின் போது ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படிங்கிற முழக்கத்தை உருவாக்கினார். 1965 தேசிய பால் பண்ணை வளர்ச்சி துறை அமைக்கப்பட்டுச்சு. ஜனவரி 10, 1966 சாஸ்திரியும் கானும் தாஷ்கண்ட் அறிவிப்புல கையெழுத்திட்டாங்க. ரஷ்ய பிரதமர் தந்த விருந்துல கலந்துகிட்டு தன்னோட அறைக்கு திரும்பிய சாஸ்திரிக்கு 1 மணிக்கு மேல இருமல், இதயவலி, மூச்சு திணறல்னு ஆரம்பிச்சு உயிர் பிரிஞ்சிருச்சு. மாரடைப்பு வந்து 1:32 இறந்தார்னு அறிவிச்சாங்க. ஏற்கனவே 2 முறை இவருக்கு மாரடைப்பு வந்திருக்கு. பதவியில இருக்கும் போதே வெளிநாட்டுல இறந்த ஒரே இந்திய பிரதமர் இவர்தான். ரஷ்யாவில இறந்திருந்த இந்திய பிரதமர் குறித்து சாஸ்திரி இல்லாம உலகமே கொஞ்சம் சிரித்து விட்டது அப்படின்னு அமெரிக்க அதிபர் ஜான்சன் தெரிவிச்சாரு. எத்தனையோ பதவிகள் வகித்தாலும் சாஸ்திரிக்கு சொந்தமா வீடு ஒண்ணு கூட கிடையாது. காந்தி அடைகளை அடக்கம் செஞ்ச இடத்துக்கு அருகிலேயே லால் பகதூர் சாஸ்திரியின் உடலும் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. கல்லறையில வாழ்க போர் வீரன், வாழ்க விவசாயி என்ற பொருள்படும் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. லால் பகதூர் சாஸ்திரி பற்றிய தகவல்களை கேட்டீர்கள்.

0: ஒரே மாமன் என்ற படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். நாம் கேட்ட அந்த பாடல் உன்னி கிருஷ்ணன் சுஜாதா குரல்களில் ஒலித்தது. பழனி பாரதி எழுதியிருந்த பாடல் இசை வித்யாசாகர். நம்மளுடைய ஃபேஸ்புக் விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அந்த ஃபேஸ்புக்கில் ஒரு க்வெஸ்டின் ஒன்று இப்போ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸ்வச்சிதா ஹி சேவா, தூய்மையே சேவை திட்டத்தின் 2026 கருப்பொருள் என்ன? இதற்கான பதில்களை நீங்கள் அங்கே இருக்க கமெண்ட்ஸில் எங்களுக்கு பதிவிடலாம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிறது வனவிலங்கு வாரம் குறித்த தகவல்களை. இதை எழுதி வழங்கி உள்ளார் ஆர்ஜே ஷாலினி அவர்கள்.
1: காட்டின் அமைதியில் குயிலின் குரல் கேட்கிறது, மரங்களின் நிழலில் மான் ஓடுகிறது, வானில் பறவைகள் சிறகடிக்கின்றன. இவை வெறும் காட்சிகள் அல்ல, நம் இயற்கையின் உயிரோட்டம், நம் பூமியின் செல்வம் இது.
2: மூங்கில் காடுகளே வண்டு முழுகும் பாடல்களே.
1: காடுகள் அழிந்தால் விலங்குகள் மட்டுமல்ல, நம் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படும். இயற்கையின் சமநிலை குலைந்தால் அதன் தாக்கம் நம் வாழ்க்கையிலும் தெரியும். வனவிலங்கு வார விழா வனவிலங்குகளின் வாழ்வையும் அவற்றின் வாழிடங்களையும் பாதுகாக்க வேண்டிய நம் பொறுப்பை நினைவூட்டும் ஒரு வாரம் இது. வன விலங்குகளை வேட்டையாடாதீர், அவற்றின் வாழிடங்களை அழிக்காதீர். காட்டுத்தீயை தவிர்ப்போம், பிளாஸ்டிக் மாசை குறைப்போம். காடு இருந்தால் உயிர் இருக்கும், விலங்குகள் இருந்தால் இயற்கையும் இருக்கும், இயற்கை இருந்தால் நாமும் இருப்போம். நாமும் இருப்போம், நலமுடன் வாழ்வோம்.
3: நான் நிமல் ராகவன், நாளை இரவு 8 உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில். நம்ம வந்து நம்மளோட வீட்டோட வேலை மட்டும் செய்யலை, ஒரு தண்ணிங்கிறது எல்லாருக்குமான வாழ்வாதாரம், மனுஷன் மாடு ஆடு உள்ள பூச்சி எல்லாத்துக்குமான வாழ்வாதாரம். ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து

0: எத்தனை பேருக்கு அந்த ஒரு பிளெஸிங் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம் தான் பெரிய பூஸ்ட்டு. மறக்காம கேளுங்க, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்க பேசியிருக்கோம்.
1: டியூன் பண்ணிருக்கீங்க 102.3 ஆர்ஜி ஹேமாவோட.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விபத் பாதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நேரம் 7:45.
3: क्यों छोटे साहब, वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके साथ।

கட்டுமரக்காரன் படத்தை இந்த பாடல் ஒலிக்க கேட்டோம். மனு எஸ் ஜானகி குரல்கள் ஒலித்த அந்த பாடல் வாலி எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை இளையராஜா. நம்மளுடைய ஃபேஸ்புக் க்வெஸ்டின், ஸ்வச்சதா ஹி சேவா, தூய்மையே சேவை திட்டத்தின் 2026 கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். தூய்மையில் மக்கள் பங்களிப்பு, தூய்மையான இந்தியா, வளர்ந்த இந்தியா, இதுதான் வந்து சரியான பதில். ஒரு கூட்டு பங்களிப்பா இருக்கணும் தூய்மை அப்படிங்கறது தான் வந்து வலியுறுத்ததா இருக்கு. இந்த ஒரு பதில நிறைய நேயர்கள் இங்க பதிவிட்டிருக்காங்க. அல்லி நகரம் எஸ் மகாதேவன் அவங்க வந்து பதிவிட்டிருக்காங்க. கேம்கார்டன் எம்ஜி செல்குமார் நிகழ்ச்சியில இணைந்திருக்காரு. காட்டுப்பாக்கம் அங்கிருந்து ஆண்டனிராஜ் அவருமே சரியான விடையை பதிவிட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவங்களும் வந்து அந்த ஒரு கூட்டு பங்களிப்பு சொன்னோம் இல்லைங்களா, தூய்மை இந்தியா, வளர்ந்த இந்தியா, அதையும் வந்து பதிவிட்டிருக்காங்க. அதே மாதிரி பிரபாகரன், பிரியதர்ஷன், புனேன் மிடுவண்ணே, கணேசன், மயிலை பட்டாபி, இவங்களும் சரியான விடை பதிவிட்டிருக்காங்க. தேனியிலிருந்து ஹரிராம் அவருமே வந்து சொல்லியிருக்காங்க. ரெடில் சேர்ந்து ஹயத் பாஷா, ஆண்டிமடம் கார்த்திகேயன், வீரதுரை அவருமே வந்து பதிவிட்டிருக்காங்க. ஆனால் வந்து நம்ம கூட்டு பங்களிப்பு, அது அதே மாதிரி தூய்மையான இந்தியா, வளர்ந்த இந்தியா, இதுதான் சரியானது. ஆனால் வீரதுரை ஒரு முயற்சி செஞ்சுருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டி அங்கிருந்து அவருமே வந்து ஒரு பதில் பதிவிட்டிருக்காங்க. அப்புறம் ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, அவங்க கூடியிருந்து சிவன் அருண், காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், ராணி ஆனந்தன் வந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம், பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தேவமணி அவங்களுமே வந்து சரியான பதில் பதிவு பண்ணியிருக்காங்க. வலங்கை மான் ஆட்டோதுரை அவருமே வந்து பதில் பதிவு பண்ணியிருக்காங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சிறப்பு உரை வழங்கின அர்ஜி ஷாலினி அவர்களுக்கு நன்றினு நடராஜன் சுப்பையா இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம கேட்ட அந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து அடலம்பட்டு ஆசீர்வாதம் ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. பத்மா சௌந்தரராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஜெயவேல் களத்தூர்லேருந்து அவரும் வந்து பதிவிட்டிருக்காங்க. பொரிசவாக்கம் சௌந்தரராஜன், அப்புறம் வந்து நாகராஜன் நிகழ்ச்சியில இருந்து எல்லா இணைந்து எல்லா ஒரு தகவல்களும் கேட்டும் சிறப்பா இருந்தது, பாடல்களும் சிறப்பா இருந்ததுன்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து அவருமே வந்து கட்டுமரக்காரன் பாடம் வந்து ஒலித்தது ரொம்ப இனிமையா இருக்கு இந்த காலை நேரத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலை துரைராஜன், நாகராஜ் இவங்க ரெண்டு பேருமே வந்து நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. அவங்களும் பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். கேள்விகளும் எல்லாம் பதில் எல்லாமே சிறப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திருமஷி அஸ்வினி நாகராஜ் பதில வந்து இங்க பதிவிட்டிருக்காங்க. எல்லோருடைய பதிவுகளுக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி. அதே மாதிரி இன்னைக்கு ஒலித்த எல்லா விதமான தகவல்கள், அதாவது இன்றைய நாள் குறித்த தகவல்கள்லாம் வந்து நம்ம வழங்கினாங்க. ஆர்ஜேக்கள் அவங்க எல்லோருடைய அந்த பதிவுகளும் அந்த தகவல்களும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க நம்மளுடைய நேயர்கள்.

பாட்டு பாடவா என்ற படத்திலேருந்து தான் பாடல் ஒலிக்க கேட்டோம். நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒலித்த அந்த பாடல் லேகா சிந்து இவங்கெல்லாம் பாடியிருந்தாங்க, உடன் பாடியிருந்தாங்க சுபா. வாலி எழுதியிருந்த பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா. இன்றைய நம்மளுடைய தகவலாம் நம்ம கேட்டோம் பார்த்தீங்களா, சர்வதேச அஹிம்சை தினம், லால் பகதூர் சாஸ்திரி அவரோட பிறந்த தினம், தீண்டாமை எதிர்ப்பு வாரம், வனவிலங்கு வாரம், எல்லா தகவலும் வழங்கின ஆர்ஜிங்களுக்கு நன்றின்னு பிரபாகரன், பிரியதர்ஷனும், நடராஜன், சுப்பையா.

0: வாழ்த்திருக்காங்க. இன்றைய தினத்துக்கு போட்ட எல்லா ஒரு வாழ்த்துக்களுக்கும் அவங்களுடைய பதிவுகளுக்கும் நேயர்கள் எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் நம்ம பதிவுபடுறோம். நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களால முடிஞ்ச இருக்கும் மத்தனையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. இந்த நல்ல விஷயத்தோட அப்படியே நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்றது ஆர்ஜிஓமா விஜயகுமார். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்க போறீங்க. உங்கள் விருப்பம்ல நீங்க கடிதம் வாயிலாக கேட்ட புது பாடல்கள் தான் நாங்கள் வந்து பிளே பண்ண போறோம். ஸோ நிகழ்ச்சியில வந்து முதல் பாடலை யாரெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டி நகர், விஜய் பார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேளச்சேரி வேல்முருகன், மாலதி, ஆதித்யா, புரசிவாக்கம், சவுந்தரராஜன், கே எம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், ஆர் கே நகர், சிங்கசூழன், மேட்டு சக்கரக்குப்பம், பூமொழி கஜேந்திரன், வியாசர்பாடி, ரவி, லதா, சதீஷ், சரண்யா, கோவிந்தராஜ், மாலா, ஹரி, ஈஸ்வரி, ஷர்மிளா, காஞ்சிபுரம் சிவராமன், சரஸ்வதி, முத்து, கீதா, அஜய், இவர்களுக்காக திருமாணிக்கம் படத்திலிருந்து பாடல் வரப்போகுது. இணைந்திருங்கள். 102.3 பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நான் நிமல் ராகவன். நாளை இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. நம்ம வந்து நம்மளோட வீட்டோட வேலை மட்டும் செய்யலை. ஒரு தண்ணிங்கிறது எல்லாருக்குமான வாழ்வாதாரம். மனுஷன், மாடு, ஆடு, உள்ள பூச்சி எல்லாத்துக்குமான வாழ்வாதாரம். ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கா அந்த ஒரு பிளெஸிங் கிடைக்குங்களோ எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம்தான் பெரிய பூஸ்டே. மறக்காம கேளுங்க, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்க பேசியிருக்கோம்.
1: எட்டு மணி 5 நிமிஷம் அப்படியே 6 நிமிடங்கள் ஆகி கொண்டிருக்கிறது. 102.3 பாரதி தமிழ் ஃபேம் நீங்கள் கேட்டுட்ருக்குது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா, செய்யாறு வட்டம், குறுக்காத்தூர், பாரி, வள்ளல், மாலதி, அண்ணாமலை, முல்லை, சுரேஷ், சந்தியா, மாதவர் முடியார் தோட்டம், ஜமுனா ஏகாந்தம், தனலட்சுமி, எழிலரசன், மிதுனாஸ்ரீ, மிதுனன், அனிதா, எழவன், பொழிலவன், அழகவன், சாய தருணாஸ்ரீ, தர்ஷன், மாதவரம், வாவுசி, தெரு, ஓவியம், புன்னோவியம், அழகோவியம், எழிலோவியம், சுக்தேவ், மித்ரா, ஸ்ரீமித்ரன், மாதவரம், மதனகுமாரி, விநாயகம், ரமணி, ஜேசுபாதம், காசிக்குட்டை, தென்றல் பெருமாள், இவர்களுக்காக கோட் படத்திலிருந்து பாடல் வரப்போகுது. இணைந்திருங்கள். 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

வெல்கம் பேக். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. கடிதம் வாயிலாக நீங்கள் கேட்ட பாடல்கள் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். நிகழ்ச்சி அடுத்ததாக தொடரி படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. ஆரணி, பாப்பம்பாடி, ஆண்டாள், தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, பூஸ், கொருட்டூர், ரஞ்சித், குருதயால், தஞ்சை மாவட்டம், ரைஸ் சிட்டி, ஆடுதுறை, மாணிக்கம், அற்புதர் ராஜ், கிறிஸ்டி, ஏஞ்சல், பெட்ரிக் ஜோ, குழந்தை மனோகரன், பாபு ராஜபுரம், முகமது இக்பால், வேளாக்குடி, ரமணா, சகாதேவன், வைத்தீஸ்வரன் கோவில், தமிழ் தாமரை செல்வி, கும்பகோணம், சுந்தரப்பெருமாள் கோவில், விஜய், கலை துரைராஜன், கல்யாண சுந்தரம், ஆதவன், வீரபத்ரன், சண்முக சுந்தரம், இவர்களுக்காக இணைந்திருங்கள்.

0: 2.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
2: எம்எஸ்வி சார் பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம். அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கணும் இத்தனை வருஷங்கள்ல, இன்னைக்கும் அது நீங்காத இடத்துலதான் இருக்கு. இன்னைக்கு அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்குது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க். அந்த டவுன் டியர் ஆட்டிடியூட் தான் அவர்கிட்ட. அது மாதிரி இனிமே ஒருத்தர் பிறக்கவே முடியாது.
1: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம்.
3: எட்டு மணி 20 நிமிஷம் மாயிற்றுக்கு. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பம்ல பிஸ்கான் கால்மாடன் படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கல்லாத்தூர் பரமசிவம், விஜயா, மோனிகா, கணேஷ்குமார், சுபாஷினி, கலைச்செல்வன், ஷாலினி, துக்கிலன், மலப்பூர் பட்டாபி, ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ஜே, ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், நெல்லை, பாளையங்கோட்டை, சித்ரா, பாலாசங்கர், கொட்டிவாக்கம், நம்பிராஜன், தினகர், ரமா, ரவி, ரங்கராஜன். ஸோ இவர்களுக்காக இணைந்திருங்கள்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
3: 1-800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

8:26 ஆயிட்டிருக்கு. 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி. அடுத்ததாக கொம்பன் படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. மானாம்பதி, மனோகரன், ராஜசேகரன், உத்தரமேரூர் அகிலன், நிர்மல்குமார், வாலாஜாபாத், முனியாண்டி கௌரி, திருப்பட்குழி விஜயகுமார், சாந்தி, கருகம்பத்து, எத்ராஜ், சரஸ்வதி, சிறுங்களத்தூர், சரஸ்வதி நகர், இருதயமேரி, போளூர், கலசப்பாக்கம், மூர்த்தி, புஷ்பா, சிவகுமார், பாலகுமார், மேட்டுப்பாளையம், நாகராஜன், சந்திரா, திவ்யதர்ஷினி, நவீன்குமார், கட்டிமேடு, ஆதி ரெங்கம், சுரேஷ். ஸோ இவர்களுக்காக கொம்பன் படத்திலிருந்து பாடல் வரப்போகுது. இணைந்திருங்கள். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் இன்று முழுமையான கொண்டாட்டம் நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்பது அர்ஜுமா விஜயகுமார்.

0: வணக்கம், நான் டி எல் தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசைத்தன்றல் திருச்சி லோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: எட்டு மணி 8:32 மாயிற்றுக்கு 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க. சுனிகிருஷ்ணார்த்தை தான் பார்த்தீங்க அப்படின்னா, மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனூர் கோயில் கண்ணுஸ்ரீ ராமலு, பிரபாகரன், லக்ஷ்மணன், மாதேஸ்வரன், செல்வம், அமுதா, யோகேஷ், கனகவல்லி, பலராமன், கௌரி, புருஷோத்தமன், ஷியாமேஸ்வர், திருமழிசை, உஷாராணி, ராஜேந்திரன், நீலாங்கரை, கோகுல், பாட்ஷா, கண்ணகிநகர், கருப்புசாமி, கண்மணி, அச்சிறுப்பாக்கம், ரமணி, ராஜகோபால், மயிலாப்பூர், நித்யா, லக்ஷ்மி, சுபஸ்ரீ, திருமழிசை, பிரேம்பத்து, கோடீஸ்வரன், தர்மா, சென்னை 60, சில்பாஸ்ரீ, ஏகராஜா, திருமழிசை, பேரூராட்சி குடியிருப்பு, வீரராகவன், மங்கம்மாள், ராஜலட்சுமி, மாரி, சூர்யா இவர்களுக்காக அறம் படத்தில் இருந்தேன். இணைந்திருங்கள்.

0: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி வி பிரசன்னா.
1: நீங்கள் கேட்க வேண்டியது

8:38 ஆயிட்டு இருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்கள் விருப்பம்ல இருந்து அழகுக்குட்டி சிலம் படத்தை வந்து பாடல கேட்டிருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்னராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷமிதா, பவித், யுகதீரன், நாற்றம்பள்ளி, வேட்டம்பட்டு, சுப்பிரமணி, ராணி, தண்டமாணி, சசி, ஷர்மிளா பிரசாந்த், குர்பானி குண்டா, சுஜாதா முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை, சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம், அமுதா, ஸ்ரீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர், ரமேஷ், ஈஸ்வரி, தர்மபுரி குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காரப்பேட்டை, சுரேந்திரன், இந்திரா. ஸோ இவங்க எல்லாம் அழுக்குட்டி செல்லம் படத்திலிருந்து பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம், வேலூர் எஃப்எம், திருப்பத்தூர் எஃப்எம்லையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: குட்டிச்செல்லம்.
1: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சா சத்தம் அடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
2: 8:44 ஆயிட்டு இருக்கு. சோ உங்க விருப்பம்ல

ஸ்டார் படத்துல இருந்து பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. எஸ்டேட் பேங்க் காலனி, ஷாஃபி ராஃபி, காதர் ஷமீத், காஜா சல்மா, ஷமு அலி, தபசுன், காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷமீம் பிரதர்ஸ், ஷான் ஷா, ஷேக் ஷியா, த்ரிஷ்வான், ஷம்யா பானு, குரோம்பேட்டையன், சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, எஸ் ஆர்த்தி, வருண், அரியலூர் மாவட்டம், ஆண்டிமடம், பத்மா, நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர், சௌத்ரி, பிரகாஷ். ஸோ இவர்களுக்காக ப்ளூ ஸ்டார் படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க, மனம் சிறகுகள் விரிக்க, கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு உழவே தலை.

8:49 ஆயிருக்கு. 102.3 பாரதி தமிழ் ஃபேம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்ததா பிச்சைக்காரன் படத்துலேருந்து பாட விரும்பி கேட்டிருக்காங்க. புனிமேடு, வண்ண கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜய், சங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா ஸ்ரீ.

நெஞ்சில் நீர்காயல் எம் சிங்காரவேல் சுரேஷ் முருகன் திசையன் கரிசல் சந்திரபோஸ் சுஜன் மம்தாபுரம் மீனா மணிவாக்கம் ராமஜெயம் இளையான்குடி இக்பால் சித்தி கதீஜா அப்துல் மஜீது ரிபாயா முகமது ஹசன் நூருல் ஃபாத்திமா மதுரை வில்லாபுரம் ராஜேஸ்வரி சத்யசீலன் சசிகலா மேரி தயா சூர்யா இவர்களுக்காக இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் விருப்பம்ல அப்படியே ஃபைனல் சாங் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை மூலக்கரைப்பட்டி ராஜு, நம்பி தேவேந்திரன், பொள்ளாச்சி, கொண்டை கவுண்டன்பாளையம், எஸ் முத்துக்குமார், சேலம், சென்னை கிருஷ்ணாபுரம், நல்ல தம்பி, நெல்லை மேலச்சேவல் மாமுது, மைதீன் ரஹ்மத் பேகம், வாகையூர் ரகட் ராமசாமி, கொடுங்கால் கமால் பாஷா, நிஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா, பூந்தமல்லி செண்பகலட்சுமி, ராஜகோபாலன், கண்ணப்பலாயம், சாந்தி, சாரதி ராஜா, இன்பராஜா, தியாகராய நகர், விஜயபார்தன், அருள், ஜோதி, திருவிழிஞ்சியம்பாக்கம், சுப்புலக்ஷ்மி, ராகன், இவர்களுக்காக ஐரா படத்தில் வந்து அப்படியே ஃபைனல் சாங் வரப்போகுது. அப்படியே உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை ஒரு எண்டு கார்டு போடலாம். இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் இன்று முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார். பிவிதாஸ்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: கலக்கல் அரங்கம்ல கேம் ஷோ விளையாட போறோம். 10 வினாடியில 10 வார்த்தைகள் நீங்க சொல்லணும். அதாவது நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தை தொடர்பான 10 வார்த்தைகளை 10 வினாடிக்குள்ள சொல்லணும். இதுதான் கேம். நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா 0444 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணுங்க. 2952-08-53 2838-9871 இந்த 2 எண்களில் ஏதாவது எண்ணுக்கு நீங்க டயல் பண்ணி எங்ககிட்ட பேசலாம். நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் மட்டும்தான் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு, நம்மோடு இணையட்டும், இணைந்திருங்கள். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார்.

0: கலக்கலரங்கம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 வித் பாரதி, தமிழ் எஃப்எம்ல 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952 08 53 2838 9871. இந்த ரெண்டு எண்கள் ஏதாவது எனக்கு நீங்கள் டயல் பண்ணி கேம் ஷோவில் கலந்து கொள்ளலாம். ஸோ கேம் ஷோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வினாடியில் 10 வார்த்தைகள் சொல்லணும். இதுதான் வந்து கேம் ஷோ நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். அதாவது முதல் நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் ஃப்ரம்
1: வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து. எப்படி இருக்கிறீர்கள் உமா மேம்?
0: நன்றாக உள்ளேன்.
1: மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்வாக இருக்கு உங்க கூட பேசுறதுல.
0: ஓகே, போகலாமா?
1: சொல்லுங்கள், கூறுங்கள்.
0: சரி, உங்களுக்கான வார்த்தை வந்து சினிமா.
1: ஓகே.
0: நேரம் தூங்குகிறது.
1: ஓகே. திரைப்படம், திரையரங்கு, டைரக்டர், ப்ரொடியூசர், நடிகர், நடிகை, காட்சி படம்.
0: நேரம் முடிந்து விட்டது. எத்தனை வார்த்தைகள் சொன்னீங்க?
1: 10 சொல்லி போனோம்.
0: இல்லையே, 7 தான சொன்னீங்க.
1: என்ன மேம், 7ஆ?
0: ஆ,
1: அச்சச்சோ, ஜஸ்ட் மிஸ் இல்ல.
0: நன்றி, நன்றி.
1: நன்றிகள், நன்றிகள்,
0: நன்றி. வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். இல்ல, அடுத்த நேர் போலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் இங்க இருந்து? யாருங்க? மேட்டுப்பாளையம் நாகராஜன் அவர்களே, போகலாமா? சரி, உங்களுக்கான வார்த்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிரினங்கள். நேரம் தூங்குகிறது. உயிரினங்கள், 10 வார்த்தைகள் சொன்ன. நேரம் தூங்குகிறது.
2: ஆடு, மாடு, கோழி, மீனு, மயில், யானை, புலி, சிங்கம், கரடி.
0: ஒண்ணுதான். ஓகே, சூப்பர். 10 வார்த்தை கரெக்டா 10 வினாடி முடியும் போது சொல்லி முடிச்சிட்டீங்க. சூப்பருங்க, நன்றிங்கள்.
2: நன்றி, நன்றி மேடம்.
0: ஓகே, வணக்கம். இருக்காங்க என்னன்னு தெரியல, பேசல. ஓகே, நிகழ்ச்சியா இருந்ததா அப்பு பொறுத்தது உங்களுக்காக பாடல் வரப்போகுது. விவித 102.3 பாரதி, தமிழ் எஃப்எம் மனங்களில் 2.3 முழுமையான கொண்டாட்டம்.

நான் நிமல் ராகவன். நாளை இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில். நம்ம வந்து நம்மளோட வீட்டோட வேலை மட்டும் செய்யலை. ஒரு தண்ணிங்கிறது எல்லாருக்குமான வாழ்வாதாரம். மனுஷன், மாடு, ஆடு, உள்ள பூச்சி எல்லாத்துக்குமான வாழ்வாதாரம். ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எத்தனை பேர் இருக்காங்க, அந்த ஒரு பிளெஸிங் கிடைக்குங்களோ எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம்தான் பெரிய பூஸ்டே. மறக்காம கேளுங்க, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் பேசியிருக்கோம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின்

0: வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னொண்ணன் பேசுறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3
1: 9:15 மேட்ரிக்கு கலக்கல அரங்கம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், தமிழேந்தி.
1: தமிழேந்தி எங்க இருந்து?
2: திருத்தணி.
1: திருத்தணி தமிழேந்தி போலாமா தமிழேந்தி அவர்களே?
2: சொல்லுங்க.
1: சரி, உங்களுக்கான இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல்லலாம், ஓகே, டீல துவங்கக்கூடிய 10 வார்த்தை சொல்லுங்க. நேரம் துவங்குகிறது. டீ, டீ குரல், அதாவது தித்திப்பு, திருத்தணி, அந்த குரில் தீல துவங்கக்கூடிய 10 வார்த்தை. நேரம் துவங்குகிறது.
2: திங்கள், திருத்து, திருப்பதி, திருத்தணி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருத்தறை, பூண்டி, திண்டுக்கல், திருடன், திருடி.
1: போதும் போதும் போதும் போதும், 10 வார்த்தை மேலேயே சொல்லிட்டீங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர்,
2: நன்றி,
1: எக்ஸலண்ட். ஹலோ,
3: வணக்கம். வணக்கம்மா, நான் புவனையிலிருந்து சுமதி பேசுறேன்.
1: சுமதி ஃப்ரம்
3: சிதம்பரம்.
1: சிதம்பரம், ஓகே ஓகே ஓகே ஓகே. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பேசுறீங்களா, எங்களுக்கு மேலே புரியவே மாட்டேங்குது.
3: நீங்கள் அதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் கொடுக்குறப்ப அப்படியே அந்த வார்த்தை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடு, அப்படியே எங்களை ஒரு வைப்புக்கே வச்சுருக்கீங்க. காலையில் 9 மணிலேருந்து அப்படியே ஆயிட்டோம்.
1: சூப்பர், போலாமா?
3: ஏதோ கொடுங்கம்மா.
1: சரி, உங்களுக்கான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல், இது தொடர்பான வார்த்தைகள். நேரம் துவங்குகிறது. கடல் தொடர்பான வார்த்தைகள், ஓகே, நேரம் துவங்குகிறது.
3: ஐயோ, கப்பல், துணி, மீன், மீனவர், வலை, மணல், கடற்கரை, முத்து, சிற்பி, சங்கு, உப்பு.
1: போதும் போதும் போதும் போதும் போதும் போதும் போதும் போதும் போதும், சூப்பர் சூப்பர், எக்ஸலண்ட். எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க போல இருக்கு. ஹாலிடேன்றதால இன்னைக்கு எல்லாரும் டப்பு டப்பு டப்புனு 10 வார்த்தை சொல்றீங்க. நன்றிகள், நன்றிகள். சில நேரங்கள்ல நான் ஃபுல் அந்த 1 hour ஷோ முடிக்கிற வரைக்கும் யாருமே 10 வார்த்தை முழுசா சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு என்னன்னா இப்படி இப்படிங்கிறாங்க. சூப்பர் நிகேஷ்ல அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, ஹேரா படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வரப்போது. விவித 102.3 பாரதி தமிழ் FM மனங்களில் 2 முழுமையான கொண்டாட்டம் நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜுமா விஜயகுமார்.

0: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
1: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM.
2: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
3: MSV சார் பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம், அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கணும் இத்தனை வருஷங்கள்ல. இன்னைக்கு அது

0: நீங்காத இடத்துல தான் இருக்கு. இன்னைக்கு அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்கிறேன், அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க். அந்த டவுன் டியர் ஆட்டிடியூட் தான் அவர்கிட்ட. அது மாதிரி இனிமே ஒருத்தர் பிறக்கவே முடியாது.
1: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம். உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: 9:30 ஆயிற்றுக்கு 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா கலக்கலரங்கம் கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த நேர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேம்.
2: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: நாங்க விருத்தாச்சலம் காந்தி நகர்ல இருந்து செண்பகவல்லி ரங்கநாதன் பேசுறேங்க மேம்.
2: செண்பகவல்லி ரங்கநாதன் எங்க இருந்து?
3: காந்தி நகர் விருத்தாச்சலம்.
2: காந்தி நகர் விருத்தாச்சலம். ஓகே, இதுதான் முதல் முறையா வரீங்களா?
3: இல்லைங்க மேடம், நாம் பங்கேற்று இருக்கோங்க மேடம், ஒரு நாலு நாளா வரலங்க மேடம்.
2: ஓ அப்படியா, சரி ஓகே. போலாமா கேம் ஷோக்கு?
3: போலாங்க மேடம்.
2: ஓகே, என்ன உங்களுக்கு வார்த்தை கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, குடும்பம் இது தொடர்பான வார்த்தைகள். நேரம் துவங்குகிறது.
3: அப்பா அம்மா அத்தை மாமா சித்தி சித்தப்பா தங்கை அண்ணன் பெரியப்பா பெரியம்மா.
2: ஒன்னே ஒண்ணுதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். 10-11 வார்த்தைகள் சொல்லிவிட்டீர்கள். நன்றிகள் நன்றிகள். எல்லாம் ஈஸியா குடுக்கறேன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் நேரில் டக்கு டக்குன்னு சொல்றாங்க. வெரி குட். வணக்கம். கேக்கல சார், என்னது?
4: தஞ்சாவூர் கோபிகிருஷ்ணன்.
2: தஞ்சாவூர் கோபிகிருஷ்ணன் அவர்களே, கொஞ்சம் ஃபோன் வந்து கிட்ட வச்சு
4: பேசுங்களேன்.
2: அப்படியா? ஆக்சுவலி எனக்கு இங்கே கரெக்டாக இருக்கீங்க லெவல். ஓகே சரி ஓகே ஃபைன், போகலாம் போகலாமா. உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா? பள்ளி ஸ்கூல் இது தொடர்பான வார்த்தைகள் 10 வார்த்தைகள் சொல்லுங்க. நேரம் துவங்குகிறது. ஸ்கூல் பள்ளி வகுப்பு அந்த மாதிரி. ஆ நேரம் துவங்குகிறது.
4: பள்ளி படுக்கை படிப்பு.
2: ஒக்க நிமிஷம் ஒக்க நிமிஷம். பள்ளி தொடர்பான வார்த்தைகள், அதாவது ஒரு எழுத்து சொல்லி அது இல்லை. இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா பள்ளி அது தொடர்பான இருக்கக்கூடிய வார்த்தைகளும் சொல்லுங்க. நேரம் தூங்குகிறது. அதாவது அவங்களுக்கு வந்து கேம் புரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ரெண்டுமே கலந்து கலந்து கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க மறுபடியும் கேட்டுடுவாங்க. நன்றிகள் வணக்கம். ரெடி வாலும் குறைச்சிருங்கப்பா யாரா இருந்தாலும்.
5: ஹலோ
2: ஹலோ வணக்கம். யார் இங்க இருந்து?
5: வணக்கம் மேடம், நாச்சியார் கோயில் இருந்து வகிதா பானு பேசுறேன்
2: மேடம். என்ன பானு?
5: வகிதா பானு, நாச்சியார் கோயில் தெற்கு தெரு.
2: இல்ல கரெக்டா சொல்லுங்க. நாச்சியார்,
5: நாச்சியார் கோயில் தெற்கு தெருல இருந்து வகிதா பானு பேசுறேன் மேடம்.
2: ஓகே ஓகே, வகிதா பானு. ஓகே, ரேடியோ வாலும் குறைச்சிடலாமா?
5: குறைச்சிடலாம் மேடம், சொல்லுங்க மேடம், வெளில வந்துடுங்க மேடம்.
2: ஓகே போலாமா. உங்களுக்கான வார்த்தை புரிஞ்சது தானே உங்களுக்கு கேம்? அதாவது நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தை தொடர்பான 10 வார்த்தை சொல்லணும்.
5: புரிஞ்சது மேடம். இப்பதான் ஃபர்ஸ்ட் நேரம் அன்னைக்கு வந்து வந்தேன், டக்குன்னு கட் ஆயிருச்சு.
2: ஓகே
5: சொல்லுங்க. இப்ப ரெண்டாவது நடை வந்திருக்கேன் மேடம், ஒரு மாசம் இருக்கும்.
2: சூப்பர், போலாமா
5: சொல்லுங்க மேடம்.
2: சரி, உங்களுக்கான வார்த்தை வந்து ரேடியோ.
5: ரேடியோ வானொலி.
2: இருங்க இருங்க இருங்க, நேரம் டைம் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, நேரம் தூங்கியாச்சு.
5: ரேடியோ வானொலி தொலைக்காட்சி மைக்கு ஸ்பீக்கர்
2: என்ன பேசுறதே தெரியலையா. ஓகே, நீங்க குஷி பட்டில் உங்களுக்காக பாடல் வரும்போது விவிதாஸ் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: ஒன்பது மணி 44 ஆயிரத்தி 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்க கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம் கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கும். நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார். வணக்கம். வணக்கம். ரேடியோ வாலும் குறைச்சிருங்க. யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: மேடம் சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
1: ஓகே ஹேமா அவர்களே போலாமா?
2: மேடம் ஈஸியா கொடுங்க. மேடம்
1: ஈஸியா தானே கொடுக்குறீங்க எல்லா வார்த்தையும். என்னங்க
2: டக்குன்னு நீங்க சொல்ற அந்த 10 செகண்ட்ஸ்ல சொல்ற மாதிரி
1: டக்குன்னு 10 செகண்ட்ல சொல்ற மாதிரியா? சரி என்ன சொல்லலாம்? ஓகே பச்சை காய்கறிகள் நேரம் தூங்குகிறது.
2: வெண்டைக்காய், பாவக்காய், கோவக்காய், பீன்ஸ், அவரைக்காய், நூல்கோல், கோஸ், காலி

0: காலிஃப்ளவர், ப்ரோக்கோலின், சுரக்கா.
1: ஓகே, காலிஃப்ளவர் வந்து பச்சை கலர்ல இருக்கு. வணக்கம். ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே, ஹலோ, லைன்ல வராங்க, ஏனே தெரியல, லைன்ல வந்துட்டு பேசாமே இருக்காங்க. யார் அது?
2: கேக்குறாங்க மேம்.
1: கேக்குதுங்க, கேக்குது.
2: ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்து.
1: ஓகே,
2: எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி.
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். போலாமா?
2: முயற்சி பண்றேன்.
1: ஆமா, ஈஸியானதுதான் உங்களுக்காக நான் கொடுத்துருக்கிறது. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு பண்ணும் போது பாருங்க, டைம் வந்து 20 செகண்ட் ஆயிடுச்சு. ஏன்னு தெரியல, நீங்க மனசுல யோசிச்சுட்டு இருந்தீங்களா நீங்க? சரி, உங்களுக்கானது பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுக்கலாம்? ஓகே, விடுமுறை, நேரம் தூங்குகிறது. இருங்க இருங்க இருங்க. ஆமா, விடுமுறை, நேரம் தூங்குகிறது.
2: பள்ளிக்கூடம், அலுவலகம், குழந்தைகள், மாணவர்கள், கல்லூரிகள், வேலைக்காரம்மா, விடுமுறை. நாங்க
1: ஆனா நீங்க யோசிச்சீங்க பாத்தீங்களா, வேற லெவல். 7 வார்த்தை சொல்லிருக்கீங்க. நன்றிகள், நன்றிகள். 9:47 ஆயிடுச்சுக்கு. நிகழ்ச்சியா அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, கண்ணாமூச்சி ஏனடா அப்படின்னு பாட்டு வரப்போகுது. கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் பாட்டுல இருந்து பிவிதாஸ்.

0: வெல்கம் பேக். 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. கேம் ஷோ வணக்கம். ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க பார்ப்போம். புரியல சார், எந்த ஊர்ல இருந்து?
1: ஆலத்தம்பாடி.
0: எங்க இருக்குது?
1: திருவாரூருக்கும் சித்தூருக்கும் இடையில இருக்கு, எட்டுப்படி ஓரம்.
0: ஓகே ஓகே. பேர் மட்டும், உங்க பேர் மறுபடியும் சொல்லுங்க சார்.
1: பன்னீர்செல்வம்.
0: ஓகே சார், பன்னீர்செல்வம் சார், போகலாமா? உங்களுக்கு விளையாட்டு புரிந்ததா? ஓகே. ஸோ உங்களுக்கான வார்த்தை வந்து பயிர் வகைகள்.
1: சோளம், பச்சைப்பயிர்.
0: நேரம் முடிந்து விட்டது.
1: அப்போ
0: நன்றிகள், நன்றிகள். அடுத்த நேயர் வணக்கம், லைனில் இருக்கீங்க? ஏன் லைனில் வந்துட்டு வந்துட்டு பேச மாட்டேங்கிறீங்க? யார் அந்த நேயர்னு தெரியலையே, லைனை பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? ஓகே, எழில் நகர் சண்முகதுரை அவர்களே, போகலாமா? சரி, உங்களுக்கான வார்த்தை வந்து ஊர் பெயர்கள் கொண்ட திரைப்படங்கள். ஆமா, நேரம் தூங்குகிறது.
2: மதுரை. மதுரை. மதுரை, கோயம்புத்தூர்.
0: ஊர் பேர் கொண்ட திரைப்படங்களோட பேருங்களை சொல்லுங்க.
2: என்னங்க? கோயம்புத்தூர் மாப்பிள்ளை.
0: நீங்க வெறும் கோயம்புத்தூர் தானே சொன்னீங்க? எங்க மாப்பிள்ளைய சொன்னீங்க? மாப்பிள்ளைய காணாமலா போயிட்டாரு. நன்றிகள், நன்றிகள் சார். ஓய், ஸோ அப்படியே ஃபைனல் சாங் பிளே பண்ணிட்டு இந்த ஷோ வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் உங்களை 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் வந்து மீட் பண்ணுறேன். எப்போவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, அப்படியே ஹாப்பியா இருங்க. ஓய் நிகழ்ச்சியில் அடுத்ததா பார்த்தேன் ரெஸ்தேன் படத்துல இருந்து பாடலை பிளே பண்ண போறேன். ஷோ எல்லாரும் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தது அர்ஜுமா விஜயகுமார்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 10 மணி. நாம் இனி கேட்டு ரசிக்கலாம்.
2: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எளிமையான கேள்விகள் இல்லைன்னா புதுமையான ஒரு கேள்விகள் கூட இருக்கலாம், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்தையும் அவங்களுடைய பதில்களையும் நேர்கள் தொலைபேசி வழியாக தான் வந்து சொல்லுவாங்க. அவங்களோட ஆன்சர்ஸ்க்காக நம்மளுமே வெயிட் பண்ணுவோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். எந்த ஒரு தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் அழைக்கணும்? 2952-0853, 2853-8987 இந்த 2 எண்களில் எந்த எண்ணுக்கு வேணாலும் அழைச்சி நீங்கள் எங்களுக்கான ஆன்சரை சொல்லலாம். 044 முன் இணைப்பு எண். சரி, நிகழ்ச்சியில் நம்ம தொடங்கி ஒரு கேள்வியெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி பாடலோடு தொடங்கலாம். நாம் கேட்கக்கூடிய பாடல் இதோ.

0: தாயம் ஒண்ணு என்ற படத்தில் இந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியுடைய முதல்ல கேட்டோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்ல ஒலித்த பாடல், கங்கை அமரன் எழுதியிருந்தது பாடல், இசை இளையராஜா. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியுடைய முதல் கேள்வி நம்ம கேட்கலாம். நம்மளுடைய ரயில் என்ஜின்ல நிறுவப்பட்ட மணல் பெட்டி பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஒன்று நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க. அதற்கு பிறகு அதனுடைய பயன் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். விவத் பாரதி, தமிழ் எஃப்எம். உங்க பெயர் சொல்லுங்க.
1: ஹலோ,
0: உங்க பெயர் சொல்லுங்கம்மா.
1: என் பேர் தஞ்சாவூர் மாவட்டம் புவனேஸ்வரி.
0: நீங்க போன நிகழ்ச்சிக்கு வரல இல்லையா?
1: வந்திருந்தோம்.
0: போன நிகழ்ச்சி ஏதாவது இதுக்கு முன்னாடி 9 மணிக்கு வந்தீங்களா?
1: இல்ல இல்ல வரல.
0: அதுதான் கேக்குறேன். சரி, ஓகே. எங்க இருந்து? தஞ்சாவூர் மாவட்டம் இருந்தா?
1: தஞ்சாவூர் மாவட்டம் பாவனசு தாலுகா, கோபராஜபுரம்.
0: கோபராஜபுரம், புவனேஸ்வரி. சரி, நான் கேட்ட கேள்வி கவனிச்சிங்களா?
1: இல்லையே.
0: நம்மளோட ட்ரெயின் என்ஜின் இருக்கு இல்லையா, ட்ரெயின்ல வந்து மணல் பெட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன்.
1: இல்ல, தெரியாது.
0: தெரியாது, நீங்க பார்த்தது இல்ல இல்லையா?
1: பார்த்தது இல்ல.
0: சரி, ஆனா அந்த மணல் பெட்டின்னு ஒண்ணு இருக்கு, அதோட பயன் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பங்கு பெற்றதுக்கு நன்றி.
1: சரி.
0: விவத் பாரதி, தமிழ் எஃப்எம்.
2: திருமலையப்பன்.
0: உங்க பெயர் திருமலையப்பன், எங்க இருந்து சார் சொல்லுங்க? புரியல, கேக்குது. நீங்க தெளிவா இன்னும் கொஞ்சம் நேரத்துல சொல்லுங்க. ஆவூரா? எந்த மாவட்டம்? கும்பகோணம். ஓகேங்க சார். நீங்க கவனிச்சிங்களா நான் சொன்னத? ரயில் என்ஜினில் உள்ள மணல் பெட்டி பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு
2: கேட்டிருந்தேன்.
0: சரி, ஓகே. யாராவது சொல்றாங்களா கேட்கலாம். ஓகேங்களா, நன்றி. விவத் பாரதி, தமிழன். ஹலோ.
3: ஹலோ மேடம்,
0: அழைப்பில் இருக்கீங்க சார், உங்க பேர்?
3: என் பேர் வந்து ஷரீப் மேடம், பொன்னியம்மன் மேடு.
0: ஓகேங்க சார், நீங்க இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு இப்பதான் வரீங்க?
3: ஆமா,
0: பொன்னியம்மன் மேடு. ஓகேங்க சார், நீங்க நான் சொன்ன கேள்வி கவனிச்சிங்களா? பாத்திருக்கீங்களா சார் நீங்க அந்த மாதிரியான மணல் பெட்டி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா?
3: மணல் பெட்டி இருக்கிறது தெரியும்.
0: ஓ சூப்பர், நீங்க பாக்குறீங்களோ இல்லனா தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கே வாழ்த்துக்கள் தான்.
3: ஆமா.
0: அதனோட பயன் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க.
3: எப்பாவது அந்த சக்கரங்கள் சுயலம் ஒரே இடத்துல நின்று அந்த நேரத்துல அந்த மணல வந்து அவுத்து விடுவாங்க,
0: அவங்க ஸ்ப்ரே பண்ணுவாங்க. சூப்பர் சார், வாழ்த்துக்கள், ரொம்ப சரியா சொன்னீங்க, மகிழ்ச்சியா இருக்கு, நன்றி.
3: ஃபர்ஸ்ட் டைம் மேடம்.
0: ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்களா?
3: ஆமா மேடம்.
0: சூப்பர் சார், வந்த உடனே ஆன்சர் சொல்லிட்டீங்க, இரட்டிப்பு மகிழ்ச்சி தான் நமக்கு. நன்றி.
3: தேங்க்யூ, கேளுச்சதே ரொம்ப நன்றி மேடம்.
0: ஓகே சார், நன்றி.

ஸோ ரயில் இன்ஜினில் நிறுவப்பட்ட அந்த மணல் பெட்டி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் அப்படி ஒரு மணல் பெட்டின்னு ஒன்று இருக்குது. ரயில் இன்ஜினில் இருக்கக்கூடிய இந்த மணல் பெட்டி, இந்த சாண்ட் பாக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய சிக்கல்களை வந்து சமாளிக்கும். இந்த மணல் வந்து தண்டவாளங்கள் மற்றும் ரயில் சக்கரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உராய்வை வந்து அதிகரிக்கும். எந்த ஒரு காலநிலையிலும் சரியான வேகத்தில் முன்னோக்கி

ரயில் செல்றதுக்கு இது வந்து உதவுகிறது. இவர் சொன்ன மாதிரி எப்பயாவது ஸ்டக் ஆயிடுச்சுன்னா நம்ம மழை பெய்யறது இல்லைனாக்கா பனி இல்லை ஏதாவது ஆயில் அந்த மாதிரி ஸ்பில் ஆயிடுச்சு அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் வந்து அந்த சக்கரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரிக்ஷன் வேணும் இல்லையா, அதுக்கு இந்த மணலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு மணல் பெட்டிக்கான ஸ்விட்ச் வந்து நம்ம லோகோ பைலட் அவர் ட்ரெயின் இன்ஜின் ஓட்டுறார் இல்லைங்களா, அவருடைய அந்த பக்கத்துலேயே இருக்கும். அந்த ஓட்டுற அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த கன்சோல் இருக்கும் இல்லைங்களா, அங்கேயே வந்து இருக்கும். அதை அவர் அமர்த்தி அந்த மண்ணை வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி அவர் யூஸ் பண்ணுவார். ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியும் இருக்கும், அந்த மாதிரியும் ஒரு டியூபும் இருக்கும். அதனால் வந்து நம்ம நல்லா பாதுகாப்பாக முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கலாம் ரயில் பயணத்தில். சரி, நிகழ்ச்சியை நம்ம இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு வந்தலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடல் இதயத்தை திருடாதே என்ற படத்திலிருந்து ஒலிக்கப் போகிறது. மனோ குழுவினரோடு பாடியுள்ள பாடல், வாலி எழுதிய பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: அந்த சாண்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த மணல் கூட பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மென்மையான மிருதுவான ஒரு மண், அதுவும் இல்லாமல் உலர்ந்த ஒரு மண்ணாகவும் இருக்குமா. மென்மையான உலர்ந்த மணலை வந்து அந்த ஒரு சாண்ட் பாக்ஸில் வச்சிருப்பாங்க. அதை பயன்படுத்தி நம்ம தேவைப்படும் நேரத்துலலாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இங்கே கூட நம்மளுடைய விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா சத்யநாராயணன் எஸ் அவர் வந்து டிராக்ஷன் கிரிப் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அந்த மணலுடைய பயன் என்ன அப்படின்ற மாதிரியான ஆன்சர். மாதவரம் வீரராகவன் அவருமே வந்து நல்ல ஒரு பதில பதிவிட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்களும் நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. ஏ ஹரிஹரன் அவரும் சரியான ஒரு பதில சொல்லியிருக்காங்க. ஆண்டனி ராஜ் காட்டு பக்கத்துலேருந்து அவர் வந்து அந்த சாண்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது மணல் பெட்டின்றது என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்களுமே வந்து மணல் பெட்டி பற்றி எனக்கு தெரியாது, இப்ப தெரிந்து கொண்டே நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவர் வந்து பதில் போட்டிருக்காரு, சறுக்காம இருக்கிறதுக்காகன்ற மாதிரி. பன்னீர்செல்வம் அப்புறம் வந்து மேட்டுப்பட்டி அங்க என் கண்ணன் அவரும் வந்து நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறார். பாடல்கள் சிறப்பா இருக்க தொடரவும் வாழ்த்துகிறார். நேரம் 10:17:40. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்மோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மனித உடலில் இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்க வைக்கும் உறுப்பு எது? விவத் பாரதி தமிழ் எஃப்எம் ஹலோ,
1: காலை வணக்கம். ரேவதி 51 கணையம் மேடம்.
0: கணையம், சூப்பர். ஆனா நீங்க போன நிகழ்ச்சியில வந்தீங்களோ?
1: இல்ல மேடம்,
0: இல்ல.
1: நன்றி.
0: ஓகே சார், ரொம்ப சரியா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். நன்றி.

0: நம்மளுடைய உடல்ல இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்க வைக்கும் உறுப்பு கணையம் அப்படின்ற ஒரு பதில சொல்லியிருக்காரு. நம்ம பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, மனித ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்தை தரும் புரதம் எது? விவித் பாரதி தமிழகம், உங்க பெயர் சொல்லுங்க. விவித் பாரதி தமிழகம், உங்க பெயர் சொல்லுங்க ஐயா. எங்க இருந்து சார்? அது என்ன புரியலையே. சிவப்பு நிறம் இருக்கு பாத்தீங்களா, ரத்தம் வந்து சிவப்பா இருக்கு, அதுக்கு ஒரு புரதம் தான் அந்த நிறத்தை தருது, அது எந்த புரதம்னு
1: கேட்டிருந்தேன்.
0: நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார், ஓகேங்களா. நன்றி
1: நன்றிமா.
0: விவித் பாரதி தமிழகம்,
2: அனைவருக்கும் காலை வணக்கம்.
0: உங்க பெயர் சார்?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
0: சரிங்க சார், விடை சொல்லுங்க.
2: ஹலோ,
0: விடை சொல்லுங்க சார்.
2: இந்த மண் வந்து போட்டிருந்தாங்க, அதுதான் கேட்டுட்டு இருந்தேன்.

0: அதான் கேட்டிருந்தீங்களா? நான் இப்ப என்ன கேட்டிருக்கேன்னா, மனித ரத்தத்துல இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்தை தரக்கூடிய புரதம் எது அப்படின்னு கேட்டிருக்கேன்.
1: அதாவது வந்து ஹீமோகுளோபின் தான் அது காரணம்.
0: ஓகே சரி.
1: அது இரும்பு சத்து மேடம், இரும்பு சத்து இருக்கனால
0: இரும்பு சத்தோடய நம்ம சேருதானா ஹீமோகுளோபின் அப்படின்றது தான் நம்மளுக்கு ஒரு காரணமா இருக்கு இல்லைங்களா? நன்றி சார்.
1: வாழ்த்துக்கள்.
0: நேரம் 10:21. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இதுல என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400102 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு உழவே தலை.
1: இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
2: MSV பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம். அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கணும் இத்தனை வருஷங்கள்ல, இன்னைக்கும் அது நீங்காத இடத்துலதான் இருக்கு. இன்னைக்கும் அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்குது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க். அந்த டவுன் டியர் ஆட்டிடியூட் தான் அவர்கிட்ட. அது மாதிரி இனிமே ஒருத்தர் பிறக்கவே முடியாது.
1: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம்.
3: கேள்விக்கான பதில்களை வந்து மீரா வெங்கட்ராமன் அவங்க பதிவு பண்ணிருக்காங்க, நிவேதா ராஜு அவங்களும் வந்து சரியான ஒரு பதில் தான் இங்க பதிவு பண்ணிருக்காங்க. ரெடில இருந்து ஹயத் பாஷா, நடராஜன் சுப்பையா வந்து எங்க அது உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்ம வந்து எது காரணம் அந்த சிவப்பு கலருக்கு அப்படின்னு தான் நம்ம கேட்டிருந்தோம். நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வலங்கை மாநில இருந்து துரை அப்படின்றவர் பதிவு பண்ணிருக்காங்க. 10:24 நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம பாடல் தான் கேட்க போறோம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் என்ற படத்திலேயே தான் ஒலிக்க போகிறது. பி சுசிலாவோட குரல்ல ஒலிக்கக்கூடிய இந்த பாடல் மு மேத்தா எழுதியது. பாடலுக்கு இசை இளையராஜா.

நான் நிமல் ராகவன். நாளை இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. நம்ம வந்து நம்மளோட வீட்டோட வேலை மட்டும் செய்யலை. ஒரு தண்ணிங்கிறது எல்லாருக்குமான வாழ்வாதாரம், மனுஷன், மாடு, ஆடு, உள்ள பூச்சி எல்லாத்துக்குமான வாழ்வாதாரம். ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கு அந்த ஒரு பிளெஸிங் கிடைக்குங்கிறது எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம்தான் பெரிய பூஸ்டே. மறக்காம கேளுங்க, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் பேசியிருக்கோம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்னிடம் முழுமையான கொண்டாட்டத்தோட என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நேரம் 10:30.
1: जिसका दाना दाना एक समान, ये हुई ना बात।
2: क्यों छोटे साहब, वैक्यूम इवेपोरेटेड निर्मल शुद्ध नमक इतना शुद्ध।

0: बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
1: நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். நெருப்பு முக்கோணம் பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன, அந்த முக்கோணத்துல என்னெல்லாம் இருக்கும்? விவத் பாரதி தமிழ் எஃப்எம். கிருஷ்ணகிரி மாவட்டம். சரிங்க சார், நெருப்பு முக்கோணம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டேன்.
2: நெருப்பு
1: முக்கோணம்,
2: நெருப்பு முக்கோணமா?
1: அதாவது ஆமா, அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமான்னு
2: கேக்குறேன்.
1: சரிங்க சார், ஓகே, நன்றி. விவத் பாரதி தமிழ் எஃப்எம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம். ஹலோ
3: ஹலோ,
1: உங்க பேர் சொல்லுங்க சார்.
3: அரியலூர் மாவட்டம் அருண் தத்தனூர்.
1: அரியலூர் மாவட்டம் அருண். நான் இப்ப கேட்ட கேள்வி கவனிச்சிங்களா?
3: நெருப்பு முக்கோணம் தான்.
1: அப்படின்னா என்ன, அதுல என்னென்ன கூறுகள் இருக்கும், அந்த மாதிரி தானே சொல்லுங்க.
3: நெருப்பு முக்கோணம் தெரியல மேடம், வேற நேர் வாய்ப்பு.
1: சரிங்க சார், நன்றி. விவத் பாரதி தமிழ் எஃப்எம், உங்க பெயர் சொல்லுங்க. உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ
4: ஹலோ,
1: யார் பேசுறீங்க?
4: ஹலோ,
1: உங்க பேர் சொல்லுங்க.
4: தஞ்சாவூர் மாவட்டத்தில இருந்து மகாலட்சுமி.
1: மகாலட்சுமி, நெருப்பு முக்கோணம் பத்தி தெரியுமான்னு
4: கேட்டிருக்கேன்.
1: சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா?
4: சரி, நன்றி.
1: ஓகே, நன்றி. விவத் பாரதி தமிழ் எஃப்எம்,
5: வணக்கம்.
1: உங்க பெயர் சொல்லுங்க சார்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், கேக்குது, நீங்க பேசலாம்.
5: நான் திருவாரூர் மாவட்டம் வளங்கை மலையில இருந்து ஆட்டோ துரை பேசுறேன்.
1: துரை சார், சொல்லுங்க சார்.
5: இது ஒரு புதுமையான கேள்வி, இது வரைக்கும் யாரும் கேட்டதே இல்ல, படிச்சதே இல்ல,
1: தெரியலையா உங்களுக்கு?
5: இல்ல, அது எப்படின்னா, அதாவது அது ஒண்ணு வந்து எரியக்கூடிய எந்த ஒரு பொருளும் எரிபொருள் அப்படின்னு சொல்லுவோம், துணி பெட்ரோல் எரிவாயு எல்லாம். ரெண்டாவது ஆக்சிஜன் சொல்லலாம், அதாவது தீ தொடர்ந்து எரிய காத்து இல்லது ஆக்சிஜன் தேவை.
1: சரி,
5: அது சுற்றியுள்ள காத்துல மெதுவா 21% ஆக்சிஜன் இருக்கு. தீ குறைந்தபட்சம் 16% ஆக்சிஜன் அவசியம். அடுத்து வந்து வெப்பம், ஹார்ட்.
1: கூறுகளும் தான் அந்த நெருப்பு முக்கோணத்துல
5: இடம்பெறுவங்களுக்கு தெரியாதுங்க உள்ளபடியா?
1: இல்ல சார், இது ஒரு சிம்பிள் தான், நம்ம சொல்ற விதத்துல அந்த முக்கோணம் அப்படிலாம் சொல்லும் போது நமக்கு புதுமையா இருக்க மாதிரி இருக்கு.
5: நான் அதிகம் மெத்த படிக்காதவன், நான் 4ஆம் வகுப்பு படிச்சவன்.
1: பாருங்க, நீங்க சூப்பரா சொல்லிட்டீங்கன்னா பாருங்க, அப்ப எவ்வளவு பெரிய விஷயம்.
5: நன்றிங்க,
1: நன்றி, நன்றி. இதுதான் வந்து பொதுவா நெருப்பு முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க சொன்ன மாதிரி தீப்பிழம்புக்கு ஊட்டமளிக்கக்கூடிய ஆக்சிஜன் அந்த மாதிரியான ஒரு கூறு. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா, அதை வந்து அணையாமல் அதை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வரணும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு எரிபொருள். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா, அந்த வெப்பம், அது தரக்கூடியது, அந்த தீயை எரிக்கக்கூடிய நிலை கொண்டு வரக்கூடிய வெப்பம். சோ இது மூன்றும் சேர்ந்ததுதான் இந்த நெருப்பு முக்கோணம் அப்படிங்கிற அந்த கூறுகள்ல நம்ம சொல்லுவோம். இவை அனைத்துமே இணையும் பொழுதுதான் அந்த இடத்துல வந்து ஒரு வேதி வினையான அந்த ஒரு நெருப்பு அப்படின்றது உருவாகுது. இதுல ஏதோ ஒன்ன கூட நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னாக்கா, தொடர்ந்து தீ எரிய முடியாது, நெருப்பு வந்து அங்க மேலும் பரவறதுக்கான வாய்ப்பு இல்லாம குறைந்து போயிடும். சரி, நிகழ்ச்சியில நம்ம அடுத்து ஒரு பாடல் கேட்க வேண்டிய நேரத்தில் இருக்கோம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் எந்த படத்திலேருந்து, பாசமழை என்ற படத்திலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். எஸ் ஜானகி அவங்களோட குரல்ல ஒலிக்கக்கூடிய பாடல், கங்கை அமரன் எழுதியிருந்தது, இளையராஜா இசையில் இதோ நமக்காக ஒலிக்கிறது.

0: நம்ம கேட்டிருந்த கேள்விக்கெல்லாம் இங்க விவத் பாதி தமிழ்எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக்ல கூட நிறைய பேர் பதில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒழிக்கிற பாடல்களை கூட குறிப்பிட்டு ரொம்ப இனிமையா இருக்கு, மனதுக்கு இதமா இருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. நேரம் 10:40.
1: உங்கள் விவத் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நிவேதா ராஜ் ராஜு அப்படிங்கிறவங்க வந்து ஆன்சர் போட்டிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவங்களுமே வந்து நம்ம கேட்ட கேள்விக்கான பதில்களை தான் பதிவிட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், அடையாளப்பட்ட ஆசிர்வாதம், அதுக்கப்புறம் வித்யா ரவிசங்கர், வலங்கை ஆட்டோதுரை அப்படின்றவரும் வலங்கை மாநிலேருந்து பதிவிட்டிருக்காங்க. அப்புறம் வந்து விக்னேஷ் ஹோசூர், நடராஜன் சுப்பையா அவங்களுமே வந்து பதிவிட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வித்யா ரவிசங்கர், கமலா வரதன், ஏ ஹரிஹரன் அவங்களும் வந்து விளக்கியிருக்காங்க அந்த ஃபயர் ட்ரையாங்கல், அதாவது நெருப்பு முக்கோணம் சொல்லிங்களா அதை பத்தி. அப்புறம் இளங்கோ அப்படின்றவர் வந்து அவரும் வந்து ஒரு ஆன்சர் போடுறதுக்கான முயற்சியில இறங்கியிருக்காங்க. அப்புறம் விக்னேஷ் ஹோசூர், கூடுதல் ஒரு தகவல் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை சண்முகசுந்தரம் அவருமே வந்து பதிவிட்டிருக்காங்க. ஏ ஹரிஹரன், நடராஜன் சுப்பையா, தேனி அங்கிருந்து ஹரிராம் அவரும் நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. ஆண்டிமடம் கார்த்திகேயன், நடனப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாருமே வந்து பாடல்கள்லாம் அருமை அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க.

0: நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இடம் எது? கார்டன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. விவத் பாரதி தமிழகம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. பெயர் என்ன? விவத் பாரதி தமிழகம். உங்க பெயர்? புதுநேயர். திருவாரூர் மாவட்டத்திலிருந்து நிஷாந்தன். ஓகே, நல்லா இருக்கும் சார். நீங்க சொல்லுங்க, தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிருக்கேன்.
1: தென்னிந்தியாவின்
0: தோட்டம், அதாவது கார்டன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க.
1: சரி மேடம்,
0: உங்களுக்கு தெரியுமா?
1: தெரியும் மேடம்.
0: சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாங்க சார். ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி. விபத் பாரதி தமிழகம், உங்க பெயர் சொல்லுங்க. நல்லா இருக்கும், உங்க பெயர் என்ன?
2: தென்னிந்தியாவின்
0: தோட்டம்,
2: ஊட்டி, ஊட்டி கொடைக்கானல்
0: அந்த மாதிரி இடம் நீங்க நினைக்கிறீங்க? எங்க இருந்து அழைக்கிறீங்க? மீனா சுவாமிநாதன்,
2: தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம்.
0: சரிங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நன்றி.
2: தேங்க்யூ.
3: ஹலோ, ஹலோ மேடம், வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
3: சரி, நான் இந்த புரோகிராம் மட்டும் வருவேன் மேடம்.
0: உங்க பெயர்?
3: என் பேர் ஜமால் முகமது, கந்திக்கோட்டை பேசுறேன்.
0: எங்க இருந்து சார்?
3: பட்டுக்கோட்டை சரௌண்டிங்.
0: பட்டுக்கோட்டை,
3: நிறைய கந்திக்கோட்டைன்னு சொல்லி சொல்லுவாங்க.
0: ஓகே ஓகே, சரிங்க சார், சொல்லுங்க.
3: நானும் எனக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினேன், நானும் நானும் எனக்கு ஜெனரல் நாலேஜ் நிறைய இருக்கு மேடம்.
0: சரி, சொல்லுங்க சார்.
3: பெங்களூர், பெங்களூர்
0: பெங்களூர் அப்படின்னு நீங்க
3: நினைக்கிறீங்க?
0: கேக்கும் போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. விவத் பாரதி தமிழகம்,
4: வணக்கம். காலை வணக்கம்.
0: உங்க பெயர்?
4: சொல்லுங்க
0: மேடம்.
4: நீலகிரி மாவட்டம்.
0: அதுவும் இல்ல. சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நன்றி. தென்னிந்தியாவின் தோட்டம், அதாவது கார்டன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுவது காவிரி டெல்டா பகுதி. ஓகேங்களா? நம்ம எந்தெந்த இடமும் நம்ம நினைச்சிருப்போம், நம்மளுக்கே வந்து ஷாக்கிங்கா இருக்கும். அடடா, அப்படியா, இது தெரியல, எவ்வளவு பக்கத்துல நம்ம இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிருப்போம். காவிரி டெல்டா பகுதி தான். இங்க கூட பன்னீர்செல்வம் அப்படின்றவர் கரெக்டா போட்டிருக்காங்க. அடையாளம் போட்ட ஆசீர்வாதம், அப்புறம் வந்து வித்யா ரவிசங்கர், அவங்க வந்து காவேரி கார்டன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலா காவேரி டெல்டா பகுதி அதுதான் வந்து நம்மளுக்கு தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இடம். மீரா வெங்கட்ராமன், அப்புறம் வந்து விக்னேஷ், ஹோசூர்லேருந்து ஆண்டிமடம் கார்த்திகேயன், ரெடில்ஸ்லேருந்து ஹயத் பாஷா, நடராஜன் சுப்பையா, எல்லாருமே வந்து நல்ல ஒரு அவங்களோட பதிவுகளை இங்கே இட்டிருக்காங்க, முயற்சியும் செஞ்சுருக்காங்க. சரி, நிகழ்ச்சியில் நம்ம அடுத்து கேட்கக்கூடிய பாடல் இன்னிசை மழை என்ற படத்திலேருந்து ஒழிப்பதாக இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம், சோபா சந்திரசேகர் இவங்கெல்லாம் பாடியிருக்கக்கூடிய பாடல், வாலி எழுதியிருந்தது. பாடல் கீசை இளையராஜா.

0: சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: நேரம் 10:51. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நேர்களே, என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நம்மளுடைய கேள்விக்கான சரியான பதில்களை இங்க பதிவிட்டிருக்காங்க. நம்மளுடைய பேஸ்புக்ல விக்னேஷ் ஹோசூர் அவரும் வந்து சொல்லியிருக்காங்க.

0: மீரா வெங்கட்ராமன், தேனி அங்கேருந்து ஹரிராம், கமலாவரதன், அப்புறம் வந்து அரியலூர் மாவட்டம் அங்கிருந்து கொளஞ்சிநாதன், கதிரவன் எல்லாரும் பதிவிட்டிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அந்த இடத்துலேருந்து வந்து ஆண்டனிராஜ் அவர் பதிவிட்டிருக்காரு. மனது அப்படின்ற சொல் இடம்பெறக்கூடிய பாடல்கள்லாம் வந்துட்டு இருக்கு போல இருக்கு. ரொம்ப மனதை கவர்ந்து கொண்டிருக்கிறது, இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பாராட்டியிருக்காங்க. தகவல்கள்லாம் கூட நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னும் வாழ்த்தியிருக்காங்க. பாலா ஜெயச்சந்தர் அவருமே வந்து காவிரி டெல்டா பகுதியை தான் நம்ம அந்த மாதிரி கார்டன் சொல்லுவோம் அப்படின்னும் பதிவிட்டிருக்காங்க. நம்ம அகண்ட காவேரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது எந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்துல பாயக்கூடியதை வந்து நம்ம அகண்ட காவேரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம். எங்களுடைய தொலைபேசியில் அழைத்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்,
1: திருச்சி மாவட்டம்.
0: உங்கள் பெயர்மா?
1: கும்பகோணம் மீனாட்சி.
0: மீனாட்சி கும்பகோணத்துலேருந்து?
1: ஆமாம் மேடம்.
0: அது வந்து திருச்சி அப்படின்னு சொல்றத விட கரெக்டா இன்னும் கொஞ்சம் இடமா சொல்ல முடியுமா?
1: முக்கம்பு.
0: சரி ஓகே, வாழ்த்துக்கள். இன்னுமே கூட சொல்றாங்களா கேக்கலாம். மீனாட்சி கும்பகோணம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ,
0: உங்க பெயர்? ஹலோ,
1: ஹரிஹரன்.
0: உங்க பேர் என்ன?
1: தஞ்சாவூர் வந்து ஹரிஹரன் பேசுறேன்.
0: ஹரிஹரன் சொல்லுங்க.
1: கர்நாடகா.
0: சரி ஓகே, நம்ம தெரிஞ்சுக்கலாம், நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஹலோ, நம்மளே சொல்லிடலாம். அகண்ட காவேரி அப்படின்னு சொல்றது கரூர் மாவட்டத்தை வந்து அங்க இருக்க அந்த இடத்தான் வந்து கரெக்டா குறிக்கும். அவங்க சொன்ன மாதிரி அந்த முக்கூடர் அப்படின்ற மாதிரி இடத்துலேருந்து ஆரம்பிச்சு திருச்சி அப்படின்றதும் வரக்கூடிய இடம் தான். ஸ்ரீரங்கம் வரை பாயக்கூடிய அந்த காவேரி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அகண்ட காவேரி அப்படின்னு சொல்லுவாங்க. கரூர் அப்படின்றது சரியான விடை அப்படின்னு இங்க வந்து நம்மளுடைய பேஸ்புக்ல ஹயத் பாஷா அவர் பதிவிட்டிருக்காரு. அவருக்கு ரொம்பவே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். சரி, நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவா வரக்கூடிய ஒரு பாடல் எந்த படத்துல இருந்து? செல்வி என்ற படத்திலிருந்து தான் பாடல் நம்ம கேட்க போறோம். நாம கேட்கக்கூடிய இந்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் ஒழிக்கக்கூடியது. வாலி எழுதியிருக்கக்கூடிய பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: எங்கள் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா.
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: நல்ல எளிமையான புதுமையான கேள்விகள்லாம் நம்ம கேட்டோம், அதற்கான பதில்களை நேர்கள்லாம் தந்தாங்க. மனதுக்கு இதம் தரக்கூடிய பாடல்களையும் கேட்டு ரசித்தோம். நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி

காந்தியடிகள் தனது அஹிம்சை வழியில் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பாடுபட்டவர். அதனாலேயே மகாகவி அவரை எண்ணி, அறவழி என்று நீ அறிந்தாய், நெருங்கிய பயன் சேர் ஒத்துழையாமை நெறியினால் இந்தியாவிற்கு வருங்கதி கண்டு பகமை தொழிலை மறந்து வையகம் வாழ்க நல் அறத்தை என்று பாடி பரவினார். அதாவது இந்திய விடுதலைக்கு அறவழியே சிறந்தது என்பதை உணர்ந்தார் அவர். அந்த நேர்மை அறநெறியை பின்பற்றி பிறரும், பிற நாடுகளும் அந்த மாதிரி பிறரும் எல்லோருமே வந்து தங்களுக்குள் இருக்கக்கூடிய பகைமையை விட்டொழித்தல் வேண்டும் என்றும் அவர் விரும்பினார். அஹிம்சை வழியில் அனைவரும் நல்லறத்தோடு அமைதியாக வாழ்வதே சிறப்பு என்று விரும்பினார் என்று பாரதியார் நமக்காக வந்து பாடியிருந்தார் அந்த பாடல்களில். அப்படியே நாம் காந்தியடிகளை எண்ணி எண்ணி நினைக்கக்கூடிய நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இப்பொழுது பாடல் கேட்கலாம். நாம் கேட்கக்கூடிய பாடல் நாம் இருவர் என்ற படத்திற்காக ராஜேஸ்வரி பாடியுள்ள பாடல். ஆர் சுதர்சனம் இசையில் ஒலிக்கிறது இந்த பாடல். நாம் கேட்கவிருக்கும் இந்த பாடல் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எழுதியது.

நேரம் 11:05. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்மோடு இணைந்து கும்பகோண பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். காந்தியடிகளின் பொன்மொழிகள் நிகழ்ச்சியை. மற்றவர்களை வெல்ல என்னிடம் அன்பை தவிர வேறொன்றும் இல்லை என நாட்டை அடிமைப்படுத்தியிருந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தைரியமாக அறவழி போராட்டத்தை கடைபிடித்தார் காந்தியடிகள். நம் செவிகளுக்கு விருந்தோம்பலாக இதோ அவர் தம் பொன்மொழிகள் சில. அவரது பொன்மொழிகள் சிலவற்றை இந்த நிகழ்ச்சியில் நாம் கேட்கலாம். அதற்கு முன்னதாக நிகழ்ச்சியில் இப்பொழுது ஒரு பாடல். நாம் கேட்கவிருக்கும் இந்த பாடல் சாந்தி நிலையம் என்ற படத்திற்காக

காந்தியடிகளின் பொன்மொழிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்குமே அறம் என்பது அடிப்படை. அந்த அறத்துக்கே உண்மை அடிப்படை. அனைத்திற்குமே அடிப்படை உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு மகாத்மா காந்தி அவர்கள். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நீலமலை திருடன் என்ற படத்திலிருந்து ஒலிப்பதாக இருக்கிறது. டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல். ஏ மருதகாசி எழுதிய பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

வைத்து தள்ள பார்ப்போம் குழியிலே.

0: எப்பவுமே போனும் கையுமா இருக்காது.
1: என்ன பண்றது சித்தப்பா, போர் அடிக்குதே.
0: நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
1: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாருக்கு அதெல்லாம் சொல்றாங்க?
0: ஏன் சொல்லல, நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல பயனுள்ள கதைகளும் கேட்டு தெரிஞ்சு.
1: இதோ இப்பவே டியூன் பண்றேன்.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
1: எம்எஸ்வி சார் பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சு அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கோ நம்ம வருஷங்கள்ல, இன்னைக்கும் அது நீங்காத இடத்துலதான் இருக்கு. இன்னைக்கும் அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்க எல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்கிறது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க். அந்த டவுன் டியர் ஆட்டிடியூட் தான் அவர்கிட்ட, அது மாதிரி இனிமே ஒருத்தர் பிறக்கவே முடியாது.
0: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம்.

நேரம் 11:15. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காந்தியடிகளின் பொன்மொழிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனிதனாக இருப்பது அல்ல மனிதம், மனிதாபிமானத்துடன் இருப்பதே மனிதம். காந்தியடிகளின் பொன்மொழியை தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கும் பாடல் பச்சை விளக்கு என்ற படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில்

மகள் வாழும் இனிய குடும்பம் கோ

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: In the customer care எங்க இருக்கு? மேடம்
6: சொல்லுங்க.
5: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
6: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
5: ஆனா அத எப்படி பண்ணனும்?
6: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
5: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
6: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
5: அவ்வளவுதானா?
6: அவ்வளவுதான்,
5: புரிஞ்சிடுச்சு.
6: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
7: ஆர்பிஐ சொல்கிறது,
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: விவத் பாரதி தமிழகம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் நம்மளோட நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம், நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு இன்பா இலக்கியா, நடராஜன் சுப்பையா, மாதவரம் வீர ராகவன், பொன்னியம்மன் விடு வண்ணை கணேசன், இன்பா இலக்கியா, அப்புறம் கலில் அகமது, வலங்கைமான் அங்கேருந்து துரை, வாரியங்காவல் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கதிரவன், ரெடில்ஸ்லேருந்து ஹயத் பாஷா, எல்லோருமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்து கேட்டுட்ருக்கோன்னு பதிவிட்டுருக்காங்க. இவங்க கூடயே வந்து தி கனகராஜ், அவருமே வந்து நிகழ்ச்சியில் பொன்மொழிகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம கேட்குறோம், பாடல்களும் ரொம்ப செவிக்க விருந்து படைக்கிறதா இருக்குது, காலத்து வென்ற பாடல்களாகவும் இருக்கும் அப்படின்னு பதிவிட்டுருக்காங்க. மேலப்பேடு தயாளன், அப்புறம் வந்து காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், எல்லோருமே ஒலிக்கும் பாடல்கள் அருமை, நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்மொழிகளும் வந்து நல்ல தகவல்களாக இருக்குது அப்படின்னு பதிவிட்டுருக்காங்க. மாற்றமாக நீயே இரு அப்படிங்கிற வந்து ஒரு நெஞ்சை தொட்ட ஒரு வரிகளாக இருந்தது. சத்தியமும் அகிம்சையும் இன்றும் வழிகாட்டும் ஒளியாக இருக்கிறது, பாராட்டுக்கள்னு சொல்லி பிரபாகரன் பிரியதர்ஷன் பதிவிட்டிருக்காங்க. நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறோம், ரொம்ப இனிமையான பாடல்கள் இருக்கு அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. காந்தியடிகளோட நினைவும் தொடரட்டும்னு போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவருமே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. வீரராகவன் அவருமே நிகழ்ச்சியில் இணைந்து நம்மளுக்காக கவிதைகள்லாம் வரிகள்லாம் போட்டிருக்காங்க. வற்றாத ஜீவநதி கீதம், வளம் தரும் ஆஹா காந்தி மகான், வீறு கொண்ட பாரதி கவி வரிகள், தேசபக்தி புகழஞ்சலி, அப்படி பண்பலை பங்களிப்பு பெருமைமிகு ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அன்பளிப்பாகவும் இருக்கிறதுன்னு சொல்லி நினைவு கூர்ந்திருக்கிறாரு மாதவரம் வீரராகவன். இவங்க கூட தேனியிலேருந்து ஹரிராம், பிரபு, தேவி, மதுரை சோஷ், சண்முக சுந்தரம், மாதவரம் ராமன், அப்புறம் கண்ணன் மேட்டுப்பட்டியிலேருந்து காஞ்சனா, கே கொடமாட்டப்பட்டி கே வி ஜெயசீலன், பன்னீர்செல்வம், எல்லாருமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்து அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைந்தது குறிப்பிட்டிருக்காங்க. ரவி பி ஆண்டுமடி ஆண்டிமடம்லேருந்து கார்த்திகேயன், இவங்களுடைய பாடல்கள்லாம் அருமையாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு தகவல், அந்த ஒரு பதிவு ரொம்பவே நமக்கு பிடிச்சிருந்தது. அவருக்கும் நம்ம நன்றி சொல்கிறோம். நேரம் 11:25. காந்தியடிகளின் பொன்மொழிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. அந்த வகையில் அடுத்த பொன்மொழி, உங்களை நீங்களே கண்டுபிடிப்பதற்கான சிறந்த வழி மற்றவர்களுக்கான சேவையில் உங்களை நீங்களே இழப்பதுதான் என்பது. உங்களை நீங்களே கண்டுபிடிப்பதற்கான சிறந்த வழி மற்றவர்களுக்கான சேவையில் உங்களை நீங்களே இழப்பதுதான்.

மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையே

நம்மளோட நிகழ்ச்சியில் இணைந்து வைத்தியநாதன் காட்டுப்பாக்கம் ஆண்டனிராஜ் அவருமே வந்து அண்ணல் காந்தியடிகளின் பொன்மொழிகளோடு பாடல்களும் நிகழ்ச்சிக்கு மெருகூட்டி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்களோட சேர்ந்து பழனி கவிதா எல்லாருமே நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, நடராஜன் சுப்பையா, ரெடில் ஹயத் பாஷா, சூரியமூர்த்தி, ராஜீவ் எல்லோருடைய அந்த பதிவுகளுக்கும் நன்றி.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக் கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

காந்தியடிகளின் பொன்மொழிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். விபத் பாத்தி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 11:34. உண்மையாகவும் கனிவாகவும் அச்சமற்றவர்களாகவும் இருங்கள்.

தவறுகளை ஒப்புக்கொள்ள மறுப்பதை விட பெரிய அவமானம் எதுவும் இல்லை. காந்தியடிகளின் மிக சிறந்த பொன்மொழியாக இது கருதப்படுகிறது. நிகழ்ச்சியில் இப்பொழுது நாம் ஒரு பாடல் கேட்போம். அந்த பாடல் சுமை தாங்கி என்ற படத்திலிருந்து ஒலிப்பதற்காக இருக்கிறது. பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் கண்ணதாசன் எழுதிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்கிறது.

காந்தியடிகளின் பொன்மொழிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்கள் செயல்களினால் வரும் விளைவுகள் என்னவென்று உங்களுக்கு ஒருபோதும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் எதுவும் செய்யாவிட்டால் எந்த விளைவும் இருக்காது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தாழம்பூ என்ற படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்கக்கூடிய பாடல். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

0: காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும்.
1: டி எம் சுந்தரராஜன் குரலில் ஒழித்த பாடல் கேட்டோம். வாலி எழுதியிருந்த பாடல், பாடலுக்கு இசை ஆர் சுதர்சனம், பாடலின் படம் அன்பு கரங்கள். விவித் பாரதி தமிழகம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் கூட ராஜீவ் நலன் அப்படின்றவங்க நிகழ்ச்சியில் எழுந்து எல்லா பாடல்களும் அருமையாக சொல்லியிருக்காங்க. கலை துரைராஜன் அவங்களுமே வந்து பொன்மொழிகளுக்கு சிந்தனைகளுக்கு ஏற்ற மாதிரி பாடல்களும் ஒழித்து கொண்டிருக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. கண்போன போக்கிலே பாடல் அவங்களுக்கு பிடிச்சிருந்த போல இருக்கு, அதை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. பாக்கியராஜ், அப்புறம் பாரிவள்ளல், சோமசுந்தரம், சோமசுந்தர பிரபு, அடல்மட்டு ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, ரெட்டில் ஹயத் பாஷா எல்லாருமே நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் கேட்டுட்டு அருமையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நேரம் 11:50. ஒவ்வொரு வீடும் ஒரு பல்கலைக்கழகம், மேலும் ஒவ்வொரு பெற்றோரும் ஆசிரியர்கள். காந்தியடிகளின் பொன்மொழிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு வீடும் ஒரு பல்கலைக்கழகம், மேலும் ஒவ்வொரு பெற்றோரும் ஆசிரியர்கள்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காந்தியடிகளின் பொன்மொழிகளை இதுவரை கேட்டோம். நாம் மக்கள் அனைவரும் செல்வம், சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து, சிறந்த கல்வி, ஞானம் எய்தி சிறந்து விளங்க வேண்டும் என்று எண்ணினார் காந்தியடிகள். அகிம்சை வழியில் பீடுநடை போட்டு பெருமை பெற்று அனைவரும் திகழ வேண்டும் என்று எண்ணினார். அவர்தம் பெருமையை எண்ணி மகிழ்வோம். நிகழ்ச்சிக்கு நிறைவாக நாம் கேட்கவிருக்கும் இந்த பாடல் நாடோடி என்ற படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா குரல்களில் இந்த பாடலை நம்ம கேட்கலாம். கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல், பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். கேட்கும் இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சி நிறைவடையும். நான் ஆர்ஜி ஹேமா இதோடு கிளம்பிப்பேன். அடுத்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம் வழங்குறதுக்காக ஆர்ஜி

இதமான பாடல்கள் உங்களுடைய அப்படியே வந்து கேட்டு ரசிக்க போறீங்க. ஏற்ற நேரத்தில் 1980 மற்றும் 90களில் வெளிவந்த பாடல்கள் தான் ப்ளே பண்ண போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் எந்த படத்துலேருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே என் ராசா தான் படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது அர்ஜுமோ அஜயகுமார். இணைந்திருங்கள்.

12:06 ஆயிட்டு இருக்கு. உங்களுக்காக வரப்போகுது.

0: 102.3 FM.
1: ரிட்ரு நேரம். நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம், வேலூர் எஃப்எம், திருப்பத்தூர் எஃப்எம்லும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 12:17 ஆயிடுச்சு. நிகழ்ச்சி அடுத்ததான் பாண்டி நாட்டு தங்கம் படத்திலிருந்தும் புது புதார்த்தங்கள் படங்கள்ல இருந்தும் பேக் டு பேக் பாடல் வரப்போகுது. இணைந்திருங்கள்.

102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். நிகழ்ச்சியில் அடுத்ததா மௌனம் சம்மதம் படத்துல இருந்தும் அதனைத் தொடர்ந்து ஆத்தாவின் கோவிலிலே இந்த ரெண்டு படங்கள்ல இருந்தும் பாடலை கேட்க போறீங்க. 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜி உமா, விஜயகுமார், விவதாஸ்.

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. ஃப்ளை துபாய் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கி 174 பேரை காப்பாற்றிய இந்தியாவை சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கனடா துணை நிற்கும் என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் தேசப்பிதா காந்தியடிகள் சமாதியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினர். அங்கு நடைபெற்ற சர்வசமய அமைதி பிரார்த்தனையில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோரும் மலர் அஞ்சலி செலுத்திய பின் சர்வசமய அமைதி பிரார்த்தனையில் பங்கேற்றனர். நாடாளுமன்றத்தில் உள்ள மகாத்மா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி சிலைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு ஜே பி நட்டா, திரு கிரண் ரிஜிஜு, திரு அர்ஜுன் ராம் மேக்வால், டாக்டர் ஜிதேந்திர சிங், டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினர். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே காந்தியடிகள் பிறந்த நாள் மற்றும் காமராஜர் நினைவு நாளையொட்டி தூத்துக்குடியில் இன்று கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்ற மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. மகளிருக்கான அதிகாரத்தை உறுதி செய்யும் வகையில் இது நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடியில் காந்தி ஜெயந்தி, காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு பெண்ணின் சமத்துவத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. கல்வி பெறும் உரிமை தொடங்கிய

0: வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, அரசியல் பங்கேற்பு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி கடற்கரை சாலையிலிருந்து 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள், 18 வயதுக்கு கீழ் ஆண்கள், 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், 18 வயதுக்கு கீழ் பெண்கள் என 4 பிரிவுகளில் இந்த மாரத்தான் நடைபெற்றது. கடற்கரை சாலையிலிருந்து தொடங்கிய மாரத்தான் ஜார்ஜ் ரோடு, திருச்செந்தூர் சாலை, துறைமுக சாலை வழியாக 7 கிலோமீட்டர் தூரம், 5 கிலோமீட்டர் தூரம் என இந்த ஓட்டமானது நடைபெற்றது. இதில் ஏராளமான பள்ளி, கல்லூரி, மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
1: காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. நடப்பாண்டிற்கான அனைவரின் முயற்சியில் அனைவருக்கான வளர்ச்சி என்ற இயக்கம் இன்று தொடங்கப்படுவதாகவும் அந்த அமைச்சகம் அறிவித்துள்ளது. கிராமப்புற மக்களின் வளர்ச்சிக்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் பஞ்சாயத்து அமைப்புகளை வலுப்பெற செய்வது மற்றும் கிராமப்புறங்களில் மக்களுக்கான சேவைகளை விரிவுபடுத்துவது உள்ளிட்ட நோக்கங்களுடன் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த நாளும் இன்று கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் உள்ள விஜய் காட்டில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது பேசிய அவர், நாட்டின் வலிமை மிக்க தலைவராக விளங்கிய லால் பகதூர் சாஸ்திரி பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் துடிப்புடன் செயல்பட்டவர் என்று கூறியுள்ளார். மனித குலத்தின் மேன்மைக்காகவும் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டவர் என்றும் நாட்டிற்காக கடுமையாக உழைத்தவர் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். லால் பகதூர் சாஸ்திரியின் தலைமைத்துவம் இந்தியாவின் பயணத்திற்கு வலு சேர்த்ததாகவும் அவர் கூறினார். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று நாட்டை காக்கும் வீரர்கள் மற்றும் மக்களுக்கான உணவை உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் பெருமையையும் எடுத்துக்காட்டியவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று அவர் குறிப்பிட்டார். எளிமையாகவும் மனது உறுதியுடனும் செயல்பட்டு நாட்டிற்காக அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், எளிமையான வாழ்க்கை மற்றும் நாட்டிற்கான அர்ப்பணிப்பு மற்றும் உறுதியான மனப்பான்மையுடன் செயல்பட்டவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த நாளையொட்டி அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாடு சவாலான சூழ்நிலைகளை சந்தித்த போதும் மிகுந்த உறுதிப்பாட்டுடன் தீர்வு கண்டவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று தெரிவித்துள்ளார். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை மக்களிடையே எடுத்துச் சென்றவர் என்றும் அவர் கூறியுள்ளார். எளிமையான வாழ்க்கை, அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்றுதல், நாட்டிற்கான சேவை ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து மக்களுக்காகவே வாழ்ந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி என்றும் திரு அமித் ஷா குறிப்பிட்டுள்ளார். முதுபெரும் அரசியல் தலைவர் காமராஜரின் நினைவு நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமது மாளிகையில் அன்னாருக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பெருந்தலைவர் காமராஜர் தமது வாழ்க்கையை நாட்டிற்காகவும் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்துவதற்கும் அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற மாற்றத்தை கொண்டுவர அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தன்னலம் கருதாமல் அர்ப்பணிப்பு உணர்வோடு மக்கள் நலனுக்காக பாடுபட்ட காமராஜரை வருங்கால சந்ததியினர் நினைவில் வைத்துக் கொள்வார்கள் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: ஃப்ளை துபாய் விமானத்தை வெடிக்கச் செய்ய துணை விமானி மேற்கொண்ட முயற்சியை முறியடித்து இந்தியாவைச் சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது சமூக வலைதள பதிவில் காணொலி வெளியிட்டு பேசியுள்ள பிரதமர், கேப்டன் ஸ்மித் மச்சார் மிகுந்த மனதைரியத்துடன் இந்த மாபெரும் சவாலை எதிர்கொண்டு பயணிகளை காப்பாற்றியுள்ளார் என்று பாராட்டியுள்ளார். தமது உயிரை துச்சமென மதித்து தீரமிக்க இந்த செயலை செய்து மிகப்பெரிய துயர சம்பவத்தை தடுத்து நிறுத்தியுள்ளதற்கு 140 கோடி இந்திய மக்களும் தலைவணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு

கனடா துணை நிற்கும் என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணிந்தர் சிந்து கூறியுள்ளார். மில்வாக்கியில் நடைபெறும் G20 நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தையொட்டி செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எரிசக்தி, அரிய கனிம வளங்கள், ஏரோஸ்பேஸ் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயலாற்ற கனடா ஆர்வம் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். எரிசக்தி தேவை, விநியோக சங்கடியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இரு நாடுகளுக்கும் வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியா கனடா இடையிலான இருதரப்பு வர்த்தகம் $30 பில்லியனிலிருந்து $70 பில்லியன் உயர்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா கனடா இடையிலான ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் குறித்த 5வது சுற்று பேச்சுவார்த்தைகள் ஒட்டோவா நகரில் வரும் திங்கட்கிழமை நடைபெற இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே முதலீடு, ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கனடாவில் கனிம வளம் மற்றும் எரிசக்தி துறைகளில் இந்திய முதலீடுகளை அதிக அளவில் வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களில் கனடா நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ளதாகவும் அந்நாட்டு வர்த்தக அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து தெரிவித்தார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் உள்ள 28 இடங்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக அவற்றிற்கு பெயர் சூட்டுவதற்கான நடவடிக்கைகளை உள்துறை அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இந்திய நில அளவை கணக்கீட்டு வரைபடத்தின் அடிப்படையில் லடாக் அரசுடன் கலந்தாலோசித்து இந்த இடங்களுக்கு பெயர் சூட்டப்பட்டு வருகிறது. இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவர்களின் வாழ்க்கை முறை, பூலோக கட்டமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. ஃபிளை துபை விமானத்தை பத்திரமாக தரையிறக்கி 174 பேரை காப்பாற்றிய இந்தியாவை சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கனடா துணை நிற்கும் என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RN நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: ரெட்ரோ நேரம்
1: 12:50 ஆயிட்டிருக்கு. ரெட்ரோ நேரம்ல அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த படத்துல இருந்து பாடல் கேட்க போறீங்கன்னா கோபுர வாசலிலே படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது பிவிதாஸ்.

0: ரேட்சோ நேரத்தோட இறுதி பாடல் வந்து குணாபுரத்துல இருந்து உங்களுக்காக வரப்போகுது. இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
1: அதான்
2: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ். சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க போகிறீங்க. அதாவது உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952-08-53 2838-9871 இந்த ரெண்டு எண்களில் ஏதாவது எண்ணுக்கு நீங்கள் டயல் பண்ணி நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியில் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கடந்த 7 நாட்களில் நீங்கள் வந்து பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளிங்க. அதே மாதிரி காலையிலேருந்து வேறு ஏதேனும் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளிங்க. ஒரு நாளைக்கு ஒரு நேயர் தான் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள வந்து அனுமதிக்கப்படுவீங்க. அதனால் நேயர்கள் காலையிலேருந்து வேறு ஏதேனும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தால் மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளிங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்து ஆசைப்படுத்துல இருந்து வரப்போகுது, இணைந்திருங்கள்.

0: ஒரு மணி 7 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது 044 அப்படிங்கிற முன் இணைப்பை இணைத்து 2952 0853 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் பிஸியாக இருந்தது அப்படின்னா 2838 9871 இந்த 2 எண்களில் ஏதேனும் எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். காலையிலேருந்து வேறு ஏதேனும் நிகழ்ச்சி நீங்கள் பங்கெடுத்தீங்க அப்படின்னா தயவு கூர்ந்து மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளிங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு நேயர் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கடந்த 7 நாட்களில் நீங்கள் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளிங்க. நிகழ்ச்சியோட முதல் நேயர் வணக்கம்.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: யார், எங்கேருந்து சார்?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுகிறேன் மேடம்.
0: சத்யநாராயணன் அவர்களே கூறுங்கள்.
1: இந்த பாடல் உங்கள் சாய்ஸில் நான் 30 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வரேன் மேடம்.
0: சூப்பர் சார், சொல்லுங்க.
1: பச்சை விளக்கு பாடல் வந்து கேள்வி, பாடல் வந்து கேள்வி பிறந்தது அன்று.
0: ஓகே சார், அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு சார். நன்றிகள்.

0: ஒரு மணி 14 நிமிஷம் ஆகப்போது பாடல். உங்க சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க, உங்க விருப்ப பாடல நிகழ்ச்சியில அடுத்த நேரம். ஹலோ,
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நலமாக இருக்கிறேன். உங்களது பெயரையும் ஊரையும் கூட.
1: கும்பகோணம் இந்திரா காந்தி சாலையிலிருந்து பி எம் சரவணன் பேசுறேன் மேடம்.
0: சரவணன் அவர்களை கூறுங்கள், என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு வந்து தங்க பதுமை படம் பேரு மேடம். சிவாஜி கணேசன் பத்துமை நடித்த படம். அதுல வந்து ஈன்றெடுத்த பத்னி இன்பத்தை கொன்றவன் ஒரு பாடல் மேடம்.
0: சரி, ஓகே,
1: அருமையான பாடல் மேடம்.
0: அந்த பாட்டு
1: மனைவி எப்படி வாழணும் வாழக்கூடாதுங்கிறது ஒரு படம். இந்த படம் மேடம் அருமையான படம். இந்த பாடல் கேட்டு ரொம்ப நாள் ஆகுது மேடம், வானும் இல்ல.
0: ஓகே, இந்த பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு சார், நன்றிகள்.
2: ஈடற்ற பத்தினியின் இன்பத்தை கொன்றவன், அவள் இதயத்தில் கொந்தளித்த எண்ணத்தை கொன்றவன், வாழ தகுந்தவளை வாழாமல் வைத்து விட்டு வாழும் பரத்தையினால் பண்புதனை கொன்றவன்னா, அந்த கொலைகளுக்கே ஆளாகி இருந்து விட்டேன், இனி எந்த கொலை செய்தாலும்

ஆரம்பம் ஆவது புண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. மனிதன் ஆரம்பம் ஆவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. ஆராய்ந்து பார் மனக்கண்ணுக்குள்ளே.

0: மனிதன் ஆரம்பம் ஆவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே.
1: அத்தான் உங்கள் மீது கொடும் பழி வந்திருக்கிறதே அத்தா. என் மீது உண்மையாக அன்பிருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள், யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள் அத்தான்.
0: அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அங்கே நடப்பான்.

0: கோபத்தை காட்டி சுமக்க துணிந்தவன் சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே, சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே. ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே.
1: உன்னே கூற முடியாதபடி அவ்வளவு பெரிய தவறு என்ன செய்து விட்டீர்கள்?
0: தவறுக்கும் தவறான தவறை புரிந்துவிட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே,

பயன்பட்டு வருவானோ ஞான பெண்ணே. ஆரம்பம் ஆவது மனிதன் ஆரம்பம் ஆவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. ஆராய்ந்து பார் மன கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே. கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி, கண்ணை கொடுத்தவனே.

நீதி நிலை பெற என் நெற்றியில் குங்குமம் திகழ உண்மையை கூறுங்கள். உங்கள் மனைவி கேட்கிறார், என் மஞ்சளும் குங்குமமும் கேட்கிறதா?

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு உழவே தலை.
1: இன்று இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.

0: அட்மாஸ்பியர் சார் பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம். அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கணும் இத்தனை வருஷங்கள்ல, இன்னைக்கும் அது நீங்காத இடத்துல தான் இருக்கு. இன்னைக்கு அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்குது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க். அந்த டவுன் டியர் ஆட்டிடியூட் தான் அவர்கிட்ட. அது மாதிரி இனிமே ஒருத்தர் பிறக்கவே முடியாது.
1: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம்.
2: ஒரு மணி 23 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 வித் பாரதி. தமிழ் ஃபிலிம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி நடத்தினர் ஹலோ, சொல்லுங்கள் கண்ணன் அவர்களே, என்ன பாடல் வேண்டும்?
3: கமலஹாசன் நடிச்ச சரள வல்லவன். நேற்று ராத்திரி அம்மா, அந்த பாடல் போடுறேன்.
2: அந்த பாடல் உங்களுக்காக வந்து

0: 102.3 FM. நான் நிமல் ராகவன். நாளை இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். எனக்குள் நான் நிகழ்ச்சியில் நம்ம வந்து நம்மளோட வீட்டோட வேலை மட்டும் செய்யலை. ஒரு தண்ணிங்கிறது எல்லாருக்குமான வாழ்வாதாரம், மனுஷன், மாடு, ஆடு, உள்ள பூச்சி எல்லாத்துக்குமான வாழ்வாதாரம். ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கு அந்த ஒரு பிளெஸிங் கிடைக்குங்கிறது எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம்தான் பெரிய பூஸ்டே. மறக்காம கேளுங்க, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்க பேசியிருக்கோம்.
1: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
2: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழகம்.
3: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். ஒரு மணி 30 ஆயிட்டு இருக்கு. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். ரேடியோல பேசுங்க.
4: ஹலோ, சொல்லுங்க மேம்.
3: ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க.
4: ஓகே மேம், குறைச்சிடறேன் மேம். ஓகே மேம்.
3: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: டிஎம்ஏ காலேஜ்ல இருந்து வெங்கடேஷ் பேசுறேன் மேம்.
3: சொல்லுங்க, என்ன பாடல் சார் வேணும்?
4: படிக்காதவள் வந்து சொல்லி அடிப்பேன் பாட்டு போடுங்க மேம்.
3: கட்டாயமா உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு சார். நன்றிகள்.

0: ஒரு மணி 35 நிமிஷம் ஆயிருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா பாடல் உங்கள் சாய்ஸ், உங்க விருப்ப பாடல் தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு பெறலாம். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் ஹலோ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து சார்?
1: மேடம் நான் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் ஏத்தக்குழியில் ராஜ்குமார்.
0: ராஜ்குமார் அவர்களை என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு வந்து மேடம் சோக பாட்டு தான் வேணும்.
0: சோக பாட்டு? ஏன், என்ன சோக பாட்டு வேணும்?
1: எனக்கு சோகமா தான் இருக்கேன். எனக்கு சொல்லாது, தம்பி ஒருத்தர் அப்படிதான் காலமாயிட்டாரு.
0: ஓ சரி சரி, சாரி. ஆனா இருந்தாலும் நான் ஒரு சின்ன விஷயம், நம்ம சோகமா இருக்கும் போது சோக பாட்டு எல்லாம் கேட்கவே கூடாது. சோகமா இருக்கும் போது நம்ம அதுல இருந்து டைவெர்ட் ஆகி வேற விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம். அப்ப வந்து சந்தோஷமா பாட்டு கேளுங்க, அப்பதான் நம்ம மைண்ட் அட்லீஸ்ட் சேஞ்ச் பண்ண முடியும். சோகமான பாடல் கேட்கறது எனக்கு தெரியுது, உங்க வருத்தம் தான் நான் இல்லைன்னு சொல்ல. பட் எனிவே, என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு தங்கப்பதக்க படத்துல
0: சோதனை மேல் சோதனை
1: அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: ஓகே சார், இந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.
1: உங்களோட அட்வைஸ், உன்னோட ஆறுதலுக்கு நன்றி மேடம்.
0: நன்றிகள் சார்.

மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் உங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினில்ல, அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?

102.3 FM 102.3 வித் பாரதி தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. அப்படியே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாங் ப்ளே பண்ணிட்டு ஷோவை நான் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அடுத்த ஒரு அருமையான நிகழ்ச்சி உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. டட்டா பாபாய் சொல்றது ஆர்ஜி உமா விஜயகுமார் பிவிதாஸ்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாளையொட்டி புதுதில்லி ராஜ்கட்டில் அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். உலகளாவிய நெருக்கடிகளின் போது இந்தியாவின் குரல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் மகளிருக்கு விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பயண திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் பொது சுகாதார கட்டமைப்பு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை கைப்பற்றி பதக்கப்பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் காந்தி ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் அமைந்துள்ள அன்னாரது நினைவிடமான ராஜ்கட்டில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சர்வமத பிரார்த்தனைகளும் நடைபெற்றது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் காலத்தால் அழியாத காந்தியடிகளின் கொள்கைகள் ஒரு சிறந்த சமூகத்தை நோக்கியும் வளர்ச்சியடை இந்தியா இலக்கை நோக்கியும் நம்மை தொடர்ந்து வழி நடத்தட்டும் என்று கூறியுள்ளனர். காந்தி ஜெயந்தி சர்வதேச அகிம்சை தினமாக இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காந்தி ஜெயந்தியொட்டி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்ற போதை ஒழிப்பு விழிப்புணர்வு வாக்கத்தான் போட்டியில் 1700 மகளிர் பங்கேற்றனர். விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டதோடு வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவம் மற்றும் துணை ராணுவ படையினருக்கு இன்று வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. தூத்துக்குடியில் பெண்களுக்கு சம உரிமை, சம வாய்ப்பு வழங்குவதை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பொன்னேரி குளத்தில் நிலத்தடி நீரை அதிகரிக்கும் வகையில் 2000க்கும் மேற்பட்ட பனை விதைகள் நடப்பட்டன. சேலம் மகாத்மா காந்தி தபால் தலை அருங்காட்சியகத்தில் காந்தியடிகளின் பெருமைகளை போற்றும் வகையில் போலந்து, கென்யா, மெக்சிகோ, கிரீன்லாந்து, ஸ்காட்லாந்து உள்ளிட்ட நாடுகள் வெளியிட்ட தபால் தலைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. காந்தி ஜெயந்தியொட்டி வேலூர் கோட்டையில் தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் சுற்றுப்புற

0: சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிப்பதன் அவசியம் குறித்தும் குப்பைகளை முறையாக அகற்றுவது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேண வேண்டியதன் அவசியம் என்று கல்லூரி மாணவி தெரிவிக்கையில்,
1: என் பேர் வந்து சத்யவதி. தூய்மை பாரத இயக்கத்தின் மூலமா நாங்க உலக புகழ் பெற்ற வேலூர் கோட்டை மைதானத்தை வந்து நாங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். காலேஜ், ஸ்கூலு, பொதுமக்கள் கூடுற இடம், நம்ம வீட்டை சுத்தியும் நம்ம தூய்மையா வச்சுன்னு இருக்கணும். அதுக்காக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்.
0: காந்தி ஜெயந்தியொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. இக்கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம், பொது நிதி செலவினம், தூய்மையான குடிநீர் விநியோகம் உறுதி செய்தல், சிறுபாசன குளங்கள் மற்றும் ஏரிகள் புதுப்பித்தல், தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த நாளும் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி புதுதில்லி விஜய்கட்டில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான காமராஜரின் 51வது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ள செய்தியில், தன்னலமற்ற பொது சேவைக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்ததோடு தலைமுறை தாண்டியும் நினைவு கூறத்தக்க தலைவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளனர். துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவிவ் நகருக்கு சென்ற ஃபிளை துபாய் விமானத்தில் சக விமானியின் தாக்குதலை முறியடித்து 180 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய இந்திய விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரின் துணிச்சலை பாராட்டிய பிரதமர் திரு நரேந்திரமோடி, அவர் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். ஸ்மித் மச்சாரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமரிடம் இச்சம்பவத்தின் போது தனக்கு கிடைத்த மன உறுதி மற்றும் அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். உலகளாவிய நெருக்கடிகளின் போது இந்தியாவின் குரல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பாராட்டியிருப்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் மிகுந்த பெருமையளிப்பதாக கூறியுள்ளார். இந்தியாவின் வசுதைவ குடும்பகம் என்ற காலத்தால் அழியாத பாரம்பரியத்திற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் பேரிடர் காலங்களில் இந்தியா உதவிக்கரங்களை நீட்டி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் மில்வாக்கி நகரில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பிரான்ஸ், கனடா, தென்கொரிய நாட்டு அமைச்சர்களுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்த ஆலோசனைகளை மேற்கொண்டார்.
2: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக அட்டல் சுரங்கப்பாதை குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. உலக புகழ்பெற்ற ரோட்டாங் கணவாயின் கீழ் கட்டப்பட்டுள்ள அட்டல் சுரங்கப்பாதை நவீன பொறியியல் தொழில்நுட்பத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. அட்டல் சுரங்கப்பாதை ஹிமாச்சல பிரதேசத்தின் பழங்குடியின பகுதி இணைப்பை மேம்படுத்தி முழுமையான போக்குவரத்தையும் முன்னெடுத்து செல்கிறது. எல்லை பகுதிகள், குறிப்பாக லே லடாக்குடனான போக்குவரத்து இணைப்பையும் அட்டல் சுரங்கப்பாதை எளிதாக்கியுள்ளது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் மகளிருக்கு விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பயண திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இன்று தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் நாள் ஒன்றுக்கு 84 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் பயனடைவார்கள். மாநகர மற்றும் நகரப்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டிலெக்ஸ் உள்ளிட்ட அரசு பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணிக்கலாம். இத்திட்டத்தின் கீழ் 12,695 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. விழுப்புரத்தில் இத்திட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டத்தில் வெற்றி பயண திட்டத்தின் கீழ் 107 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பொது சுகாதார கட்டமைப்பு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், அரசு மருத்துவமனைகளில் தேவையான அனைத்து மருத்துவ கட்டமைப்புகள், மருத்துவ பணியாளர்களின் எண்ணிக்கை உள்ளிட்டவைகள் போதுமான அளவில் உள்ளதாக தெரிவித்தார். ஸ்ரீரங்கம் கோவில் நில முறைகேடு தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நல திட்டங்களை அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக கூறினார். கலை மாமணி, மிருதங்கம், கஞ்சீரா மகா வித்வான் திருச்சி தாயுமானவன் இன்று காலை காலமானார். அன்னாருக்கு வயது 96. திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தில் 22 ஆண்டுகள் மிருதங்க வித்வானாக பணியாற்றிய அவர், மிருதங்கம் மற்றும் கொன்னகோளில் டாப் கிரேட், கஞ்சீராவில் A கிரேட் அங்கீகாரம் பெற்றவர். பிரபல இசைக்கலைஞர்கள் தியாகராஜ பாகவதர், கே பி

0: சுந்தராம்பாள், ஆலத்தூர் சகோதரர்கள், மதுரை சோமு, சித்தூர் சுப்பிரமணியம் பிள்ளை ஆகியோருக்கு இவர் மிருதங்க பக்கவாத்தியம் வாசித்தவர். அன்னாரது இறுதிச் சடங்கு நாளை பிற்பகல் திருச்சி பாலக்கரையில் நடைபெறும். திருவண்ணாமலையில் வன உயிரின வார விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இன்று தொடங்கி வைத்தார். கல்லூரி மாணாக்கர், வன அலுவலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்ற இப்பேரணியில் வன விலங்குகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சென்றனர். காந்தி ஜெயந்தியை ஒட்டி தமிழகத்தில் மதுவிலக்கு அமலாக்கத்துறையில் சிறப்பாக செயல்பட்ட திருச்சி மாவட்ட தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் திரு ராமன் உள்ளிட்ட 5 காவல்துறையினருக்கு இந்த ஆண்டிற்கான காந்தியடிகள் காவலர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விருது வரும் குடியரசு தினத்தன்று வழங்கப்படும். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலம் என 5 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. இந்திய வில்வித்தை ரீகர்வ் பிரிவில் மகளிர் குழு தங்கப்பதக்கத்தையும், ஆடவர் குழு வெள்ளிப்பதக்கத்தையும், கலப்பு பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றியுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடை பிரிவில் லவ்லினா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் டிங்கி சிறு படகு போட்டியில் நேத்ரா குமணன் வெண்கலப்பதக்கத்தை வென்றார். இந்தியா இதுவரை 12 தங்கம், 25 வெள்ளி, 34 வெண்கலம் என 71 பதக்கங்கள் பதக்கப்பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாளையொட்டி புதுதில்லி ராஜ்கட்டில் அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். உலகளாவிய நெருக்கடிகளின் போது இந்தியாவின் குரல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் மகளிருக்கு விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பயண திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் பொது சுகாதார கட்டமைப்பு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை கைப்பற்றி பதக்கப்பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது. 102.3 FM.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
1: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளிப் படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
2: அக்டோபர் 5
1: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே. வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.

0: இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
1: MSV பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம். அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கணும் இத்தனை வருஷங்கள்ல, இன்னைக்கும் அது நீங்காத இடத்துலதான் இருக்கு. இன்னைக்கும் அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்குது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க். அந்த டவுன் டு எர்த் ஆட்டிடியூட் தான் அவர்கிட்ட. அது மாதிரி இனிமே ஒருத்தர் பிறக்கவே முடியாது.
0: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 9

4444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு உழவே தலை.

நான் நிமல் ராகவன். நாளை இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. நம்ம வந்து நம்மளோட வீட்டோட வேலை மட்டும் செய்யலை. ஒரு தண்ணிங்கிறது எல்லாருக்குமான வாழ்வாதாரம். மனுஷன், மாடு, ஆடு, உள்ள பூச்சி எல்லாத்துக்குமான வாழ்வாதாரம். ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால தண்ணி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கா அந்த ஒரு பிளெஸிங் கிடைக்குங்களோ எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம்தான் பெரிய பூஸ்டே. மறக்காம கேளுங்க, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் பேசியிருக்கோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறீர்களே. அனைவருக்கும் மகிழ்ச்சியான மதிய நேர வணக்கம். இளைஞர்களே, நலமாக இருக்கிறீங்களா? இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது,
2: கண்ணா இது எங்கள் ஸ்டைல், புரியல இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்,
3: எங்கள் ஸ்டைல்.
1: மற்றவர்களை வெல்ல என்னிடம் அன்பை தவிர வேறொன்றும் இல்லை. உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ள விரும்பினால் அதற்கான தொடக்கப்புள்ளியாக நீங்களே இருக்க வேண்டும். மகிழ்ச்சி என்பது நீங்கள் நினைப்பது, பேசுவது மற்றும் செய்வது ஆகியவை ஒன்றாக இணைந்திருப்பதாகும். இந்த அருமையான பொன்மொழிகளை சொன்னவர் நம் தேசத்தந்தை மகாத்மா காந்திஜி அவர்கள். உலாவர இப்பொழுது நாம் கேட்கலாம் எங்கள் ஸ்டைல் தரும் நிகழ்ச்சிகள். வானலைகளில் தவழ்ந்து வரும் இனிமையான கானங்கள் தேன் அலைகளாக நம் செவிகளோரும் சுவை சேர்க்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் என்னென்ன பாடல்களை எல்லாம் கேட்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குரலோசை பாடல்கள், அதாவது ஒரு குரலோசை பாடல்களைத்தான் இன்றைய எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நேயர்களே, நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் என்னவாக இருக்கும்? இது உங்களுக்கான முதல் பாடல்.

0: இதமானவே இன் வேளையில் இனிமையான பாடலாய் காற்றில் கலந்து வந்த அந்த பாடல் ஜானி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்தான் என்னவோ இது உங்களுக்கான அடுத்த பாடல். கேட்போம் நேர்களே.
1: இனிய தென்றலே, இனிய தென்றலே, இரு கைகள் வீசிவா, இரு

0: கைவீசி வந்த இனிய தென்றலே, இதமாய் இவ்வேளையில் இங்கு அழைத்து மகிழ நாம் கேட்ட சித்தந்த பாடல். அம்மா பிள்ளை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. உலவரை நாம் கேட்ட சித்து கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக
1: உங்கள் விருத் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: எங்கள் ஸ்டைல் இதில் ஒரு குரலோசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து மலரும் பாடல்தான் என்ன இதோ

நேர்களே, நாம் கேட்ட சுத்தாந்த பாடல் பாலைவனச்சோலை திரைப்படத்திலிருந்து வாணிஜெயராம் பாடியது. தன் எண்ண கனவுகளையெல்லாம் பல வந்த நினைவுகளாக காற்றலையில் தோது வர கேட்டு ரசித்தோம் நாம் அந்த பாடலை. உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நீர்களை. அடுத்து மலரவிருக்கும் பாடல்

தென்றல் அது தாளம் இசைக்க. இனிய கீதம் அது உடனிணைய. இதமானதொரு பாடலை இவ்வேளையில் உலாவரைக்கேற்ற சித்தோம் நேர்களே. கனவுகள் கற்பனைகள் இந்த திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல் அது. நேரம் 2:22. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. உலாவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து மலரவிருக்கும் பாடல்

சந்தோஷ வானில் சிறகடித்து பறந்து வந்த அந்த இளம் பறவை நமக்காக கொண்டு வந்த பாடல் நிறம் மாறாத பூக்கள். திரைப்படத்திலிருந்து ஜென்சை பாடியது. உலாவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். இதில் ஒரு குரலோசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து மலரவிருக்கும் பாடல்

இளைஞர்களே, ஒரு குரலோசை பாடல்கள். இது வரும்பற நாம் கேட்டு சித்துக்கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். விவித் பாரதி தமிழ் பண்பலை எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து மலர்விருக்கும் பாடல் தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

தன் இனிய துணையை எண்ணி மங்கையவள் தூது அனுப்ப இனிதான ஒரு பாடல் இவ்வேளையில் உலாவர கேட்டு ரசித்தோம். நேர்கே, எஸ்பி சைலஜா பாடிய பாடல் அது, தனிக்காட்டு ராஜா. இந்த திரைப்படத்திற்காக பலபர கேட்டு ரசித்தோம். நேரம் 2:33:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல், புதிய வரவு நம்மோடு இணையட்டுமே. அடுத்த மலரவிருக்கும் பாடல்தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

இவ்வேளையில் தன்னவளின் இன்னமது நினைவுக்கு வர இனிதொரு பாடல் இவ்வேளையில் உலாவர கேட்ட ரசித்தோம் நேர்களே. நீடானா அந்த குயில் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் அது. 102.3 வெவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து மலரவிருக்கும் பாடல்

என்னே, எண்ணங்களையெல்லாம் பேனா மயிலே ஊற்றி ஊற்றி எழுத கனவுகளும் கற்பனைகளும் அங்கு அரங்கேற வலம் வந்தது. நாம் கேட்டு ரசத்த அந்த பாடல் ராணி தேனி திரைப்படத்திலிருந்து பி சுசைலா பாடியது. உலாவர நாம் கேட்டு ரசத்த கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். நேரம் 2:45.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்.

மெல்ல மெல்ல தத்தி தத்தி இங்கு நடந்து வந்த அந்த பாடல் வெள்ளி விழா திரைப்படத்திலிருந்து எல்லாரீஸ்வரி பாடியது. உலவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் வரும் பாடல்கள். அடுத்து யாருடைய குரலில் வரும் பாடல் இது? இதோ

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

பள்ளியில கொஞ்சம் பஞ்சனையில் கொஞ்சம் அள்ளித்தர நீயுண்டு. அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா. அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம்.

0: மனம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம்.
1: அடுத்த வாரிசு திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை உலாவர நாம் கேட்டது,
2: கண்ணா இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: நேரம் 2:55:20. நேர்களை இப்பொழுது கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில்.
3: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் திட்டம். உலகம் முழுவதும் டிஜிட்டல் யுகம் என்று பேசப்படுகிறது. நம் தினசரி வாழ்க்கை கைபேசிகள், கணினிகள், ஸ்மார்ட் டிவிகள், மருத்துவ உபகரணங்கள், போக்குவரத்து மற்றும் வங்கி சேவைகள் என அனைத்தும் தொழில்நுட்பத்தை சார்ந்தவை ஆகிவிட்டது. இந்த டிஜிட்டல் உலகின் இதயம்தான் செமிகண்டக்டர் சிப்கள். ஒரு சிறிய அரிசி தானியம் அளவுக்கு இருக்கும் இந்த சிப்கள் கணினிகளின் மூளை போல் செயல்படுகின்றன. தரவுகளை சேமிப்பதும் தகவல்களை பரிமாறுவதும் இயந்திரங்களை இயக்குவதும் இவற்றின் மூலமே நடைபெறுகிறது. ஆனால் மிகுந்த தேவை இருந்தும் இந்தியா இன்று வரை பெரும்பாலான சிப்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது. இதனால் நாட்டின் வெளிநாட்டு செலவுகள் அதிகரிக்கின்றன, அதே சமயம் சுயநிறைவு குறைகிறது. இந்த சவாலை கையாளுவதற்காகவே இந்திய அரசு இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் என்ற பாரத பிரதமர் திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த மிஷனின் மிகப்பெரிய குறிக்கோள் இந்தியாவை உலகின் முக்கிய உற்பத்தி மையமாக மாற்றுவதே ஆகும். அரசாங்கம் பல 1,000 கோடி ரூபாய் செலவீடு செய்து தொழிற்சாலைகள் அமைக்கவும், ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்கவும், உலகளாவிய நிறுவனங்களை இந்தியாவுக்கு வரவழைக்கவும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த மிஷன் வெறும் உற்பத்தி திட்டம் மட்டுமல்ல, இது நம் நாட்டின் எதிர்கால பொருளாதார பாதுகாப்புடன் நேரடியாக கைகோர்க்கிறது. இன்று நமக்கு தெரியும், ஒரு சிப் பற்றாக்குறை ஏற்பட்டால் கார் உற்பத்தி முதல் மொபைல் விற்பனை வரை அனைத்தும் பாதிக்கப்படுகிறது. இளைஞர்கள் இத்திட்டத்தின் மையமாக உள்ளனர். அவர்களின் படைப்பாற்றல், தொழில்நுட்பத்திறன் மற்றும் உலகை மாற்றும் ஆர்வம்தான் இந்தியாவை முன்னேற்றும். அரசு இளைஞர்களுக்கான சிறப்பு பயிற்சி திட்டங்கள், தொழில்நுட்ப கல்வி, ஆராய்ச்சி நிதி மற்றும் ஸ்டார்ட் அப் ஆதரவு ஆகியவற்றை வழங்குகிறது. இதனால் இந்திய இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கவும் உலகளவில் போட்டியிடவும் வலுவடைகிறார்கள். மேலும் இந்த மிஷன் கிராமப்புற மாணவர்களுக்கும் புதிய தலைமுறை ஆராய்ச்சியாளர்களுக்கும் வாய்ப்புகளை தருகிறது. முந்தைய காலங்களில் தொழில்நுட்ப முன்னேற்றம் பெரும்பாலும் நகர மையமாகவே இருந்தது. ஆனால் இப்போது நாட்டின் பல பகுதிகளில் ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி மையங்கள் நிறுவப்படுவதால் கிராமங்களில் இருந்தும் திறமையான இளைஞர்கள் பங்கு பெறும் சூழல் உருவாகிறது. இந்திய செமிகண்டக்டர் மிஷன் வேலைவாய்ப்புகளை மட்டுமல்ல, புதிய தொழில் முனைவோரையும் உருவாக்குகிறது. தொழில்நுட்ப முன்னேற்றம் நம் நாட்டிற்கு நன்மை தர வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட வேண்டும். பொறுப்புணர்வும் ஒழுக்கமும் புதுமையுடன் இணைந்தால் இந்தியா செமிகண்டக்டர் துறையில் உலகின் முன்னோடியாக உருவெடுக்கும். இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் என்பது வெறும் தொழில்நுட்ப திட்டம் அல்ல, இது ஒரு தேசிய முன்னேற்ற பயணம். நமது இளைஞர்கள் உறுதியாக பங்காற்றினால் மட்டுமே இந்தியா டிஜிட்டல் இந்தியாவாகவும் சுயநிறைவு இந்தியாவாகவும் உலகில் உயர்ந்திடும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத் திட்டங்கள் வரிசையில் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

0: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில்
1: நேர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் கேட்டு ரசித்தோம்.

0: பல பல தகவல்கள்.
1: உற்சாகமான காலை நேரத்திற்கு இணைந்திருங்கள் வணக்கம் தமிழ்நாடு மற்றும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில். இது

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3:01. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிற நேர்களை இவ்வேளையில் மலரவிருப்பது
2: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: இனிமையான கீதங்களோடு இதமாய் இவ்வேளையில் மலரவிருப்பது வர்ணஜாலம்.

பீமா திரைப்படத்திற்காக ஆர் பிரசன்னா, ஹரிஹரன் மகத்தே பாடிய பாடலை கேட்டோம். இனிமையான பாடல்களோடு இதமாய் இவ்வேளையில் பலம் வந்து கொண்டிருப்பது வர்ணச்சாலம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

வெளிராஜ் தீபா மரியம் பாடிய பாடல் சுப்பிரமணியபுரம். இந்த திரைப்படத்திற்காக வலம்பெற கேட்டோம். நேரம் 3:13. இது வர்ணசாலம் அளிக்கும் பாடல்கள். விவித் பாரதி தமிழ் பண்பலை எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து மலர்விருக்கும் பாடல்

மொழி திரைப்படத்திற்காக ஜெய்சி கிஃப்ட் பாடிய பாடலை கேட்டோம். நேர்கள் பதிவுகளை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். பர்வதவதனி, இனிய மதிய வணக்கம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை பற்றி கொடுத்துருக்காங்க அன்புராணியும் குட் ஆஃப்டர்நூன் மேடம். அதுக்கும் வரவேற்பு வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. சங்கர் வந்து சேந்தமங்கலம் வந்து, அவரும் கமலாவரதன், எழுக்குனர் தீபா, பர்வதவர்தினி, அடுத்து கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து, முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, மாதவரம் வீரராகவன் எஸ்பி கங்கா வேப்பம்பட்டிலிருந்து, அந்தோனராஜ் காட்டுப்பக்கத்திலிருந்து, பன்னீர்செல்வம் செங்கல்பட்டிலிருந்து, இவங்கள்லாம் வந்து வரவேற்பையும்

வாழ்ப்பையும் வாழ்த்துக்களையும் பாடல்களுக்கும் பதிவு பண்ணி அனுப்பியிருக்காங்க. அடுத்து கொடிக்கால் பாளையம் ஷாகுல் அகமீர். விவித் பாரத் தமிழ் வானொலிக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கதிரவன் வாரியங்காவலிருந்து கொளஞ்சிநாதன் இவங்கெல்லாமும் நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து. அடுத்த முகமது மியான், ரெட்டில்ஸ் ஹயாத் பாஷா, கேவிஜே கொடமாண்டப்பட்டி ஜெயசீலன் அவங்களும் வந்து, அவரும் ரங்கராஜன் இவங்களும், மேலப்பீடு தயாளன், வரங்கைமான அத்துரை, நாழில் கல்பட்டி ஏழு முத்துசுவாமி, சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து, சிவராம் நாகராஜன், ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், ஆண்டி மேடம் கார்த்திகேயன், அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சாந்தி ரமேஷ், கருணாநிதி, வீரவநல்லூர் இவங்கள்லாம் வந்து பாடல்களுக்கு அருமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வரும் பாடல் என்னவாக இருக்கும், இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

நேர்களை நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் யாரடி நீ மோகினி திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடல் அது. உலாவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலமளிக்கும் பாடல்கள்.

கஜினி திரைப்படத்திற்காக கார்த்திக் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 3:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேர்களை, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.

நேர்களில் நாம் கேட்ட சித்தாந்த பாடல் ஸ்டைல் திரைப்படத்திற்காக பலம் வர கேட்டும் பாடலை பாடியிருந்தார் சித்ரா. உலாவர நாம் கேட்ட சித்து கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

நிலாவை வா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். இது வர்ணஜாலமளிக்கும் பாடல்கள்.

0: ஆர்.பி. பட்நாயக், ஹரிணி, மாணிக்க விநாயகம் இவர்கள் பாடிய பாடல். இடம்பெற்ற திரைப்படம் ஜெயம். நேரம் 3:46. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறீர்களே. அடுத்து மலரும் பாடல்தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக
1: இன்று இரவு 8 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
2: எம்எஸ்வி சார் பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம். அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கணும் இத்தனை வருஷங்கள்ல. இன்னைக்கும் அது நீங்காத இடத்துல தான் இருக்கு. இன்னைக்கும் அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்குது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க். அந்த டவுன் டியர் ஆட்டிடியூட் தான் அவர்கிட்ட. அது மாதிரி இனிமே ஒருத்தர் பிறக்கவே முடியாது.
1: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம். இன்று இரவு 8 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள்.
0: நேர்களை நாம் கேட்ட சுத்தக் கொண்டிருப்பது பர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரவிருக்கும் பாடல்

டும் டும் டும். இந்த திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சாதனா சர்க்கம் ராமநாதன் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. இது வர்ணச்சாலம் அளிக்கும் பாடல்கள்.

நேற்றி நாம் கேட்ட சித்தா அந்த பாடல் தீனா இந்த திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடல் அது. இதுவரை உலாவர நாம் கேட்ட சித்தர்

0: பாடல்கள்.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வர்ணஜாலம்.

0: தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிகழ் நேரம் 4:10. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் கேட்கலாம்.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நேர்களே, இன்றைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியில வழக்கம் போல பாடல்களிலிருந்து உங்களுக்கான கேள்வி ஒளிந்திருக்கிறது. ஆம் நேர்களே, பாடல்களை நாங்கள் தொடுக்க, பதில்களை நீங்கள் கொடுக்க, இனிமையான பாடல்களோடு இதமாய் இவ்வேளையில் வலம் வர இருக்கிறது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-08-53, 2838-9871 இந்த எண்களில் வாங்க. முன் இணைப்பெண்ணாக 044 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்து டயல் செய்யுங்க. ஆம்னியர்களே, மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், ஒரு நாளைக்கு ஒரு நேயர் அப்படின்னு வந்தால் தான் எல்லா நேயர்களும் இணைப்பெற முடியும். அதனால் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்தீங்கன்னா எல்லா நேயர்களும் பங்கு பெற முடியும், சரிங்களா? சரி, இப்பொழுது நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் என்னவாக இருக்கும், அந்த பாடலில் ஒளிந்திருக்கும் கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பாடலை கேளுங்க. இதோ உங்களுக்கான பாடல். 1, 2, 3, 1.

0: தங்கத்திலே வைரம் திரைப்படத்திலிருந்த கே ஜே யேசுதாஸ், எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. வாங்க பாடலுக்கான கேள்வி என்ன அப்படின்னு நான் சொல்றேன். வணக்கம் வாங்க யாருங்க? வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் வாங்க யாருங்க?
1: கும்பகோணம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
0: கும்பகோணம் இக்பால்
1: பாபுராஜபுரம். ஆமாங்க.
0: எப்ப சார் வந்தீங்க? ஓகே சார், அதுதான் நம்ம வந்து நம்மளாவே ஒரு ஒரு நாள் விட்டு வந்தோம்னா எல்லா நேரங்களும் வாய்ப்பு கிடைக்கும், அதுக்கு தான் அதை நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். பாடலை கேட்டீங்களா? உலவி வந்த பேதை அவளிற்கு வயது எத்தனை? சரி, அடுத்த நேரம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் வாங்க யாருங்க? ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் ரெட்டி சொந்த ஹயாத் பாஷா ஜெய்பனிசா.
0: சரிங்க வாங்க.
2: பாடல் மட்டுமே எழுதிட்டேன். 16 தான் மேடம்.
0: 16 தான் சரியான விடையா?
2: ஆமாமா.
0: சரி, அப்ப நீங்க சொன்னா, நீங்க இருவரும் சொன்னா சரியா தான் இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி
0: நன்றி நன்றி. 16 அப்படிங்கிறது சரியான விடை. ரொம்ப அழகா நேர்களை தான் பாடல்களை கேட்டுட்டு சொல்லிக்கிட்டே வராங்க. சரி, அடுத்து வர இருக்கும் பாடல் தான் என்ன, அதில் என்ன கேள்வி விழுந்திருக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.
3: என்

0: இளைஞர்களே, இனிமையானது ஒரு பாடல். மஞ்சள் குங்குமம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட கேட்டு ரசித்தோம். அடுத்து வர இருக்கும் நேயர் வணக்கம் வாங்க. யாருங்க? ஹலோ, வணக்கம். யாருங்க? வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். விழியோரம் ஒரு வைர துளி மலர்ந்தது. விழியோரம் ஒரு வைர துளி மலர்ந்து வந்தது, அது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு கவிஞர் சொன்னார், சொல்லுங்க. விழியோரம்
1: பனிப்பாய், பனிப்பாயா மேடம்? பால் போல், பாய் பாய் போல் வந்துதா?
0: அப்படியா, சரி. அடுத்த நேரக்கு எடுத்து தெரிஞ்சுக்கோமா? நன்றி. வணக்கம் வாங்க. யாருங்க? வணக்கம். யாருங்க?
2: வணக்கம் மேம், நாங்க திருவையர் திலேசன்திலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேம்.
0: எங்க இருந்தீங்க? எங்க இருந்தீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன்.
0: இல்ல, எங்க இருந்து? எங்க இருந்து? மலர்ந்து வந்தது எது என்று கவிஞர் குறிப்பிட்டிருந்தார் அந்த பாடலில். அவர் சொன்னார் பாதி விடை, அதுதான் நீங்க முடிச்சிருவீங்கன்னு நினைச்சேன். சரி, அடுத்த நேரம் கேட்கலாம். நன்றி. வணக்கம் வாங்க. யாருங்க? வணக்கம்.
3: வணக்கம்.
0: யாருங்க?
3: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: நீங்க எப்போ வந்தீங்க? எப்போ வந்தீங்க?
3: ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி ஒரு நேரங்கிறீங்க. எப்போ வந்தீங்க?
0: ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரணும்னு சொன்ன இல்லைங்களா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள்,
3: ஒரு நேரம்.
0: நேற்று வந்திருந்தீங்களா? நேற்று வந்திருந்தீங்களா?
3: நேற்று வரல.
0: நேற்று நிஜமா வரலையா?
3: வரல. நேற்று நிஜமா வரல.
0: சரி, அப்ப வந்து சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சரியான விடைய
3: சொல்லுங்க.
0: ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அப்பதான் எல்லா நேயர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். வணக்கம் வாங்க. யாருங்க?
4: ஒரு நாள்.
0: ஹலோ, வணக்கம்.
4: மதிய வணக்கம். மோகன சுந்தரி மேடம்.
0: யாருங்க?
4: ராயப்பேட்டை வெங்கட் மேடம்.
0: ராயப்பேட்டை வெங்கட். சொல்லுங்க வெங்கட் சார்.
4: பனித்துளிகள் மேடம்.
0: பனித்துளி அப்படிங்கிறது சரியான விடை. நன்றி, வாழ்த்துக்கள் இருவருக்கும். நன்றி, நன்றி சார், நன்றி. ரொம்ப அழகாக வந்து பனித்துளி அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
5: பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மச்சிக்கப்படுவதாக.

0: ராஜநாகம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். என்ன நேர்களை பாடலை முழுவதுமாக கேட்டீங்களா? சரி, அப்படியே யோசிச்சுட்டே இருங்க. அதற்குள்ள
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: இளைஞர்களே, தேவன் வேதமும் கண்ணன் கீதையும் பாடலை கேட்டீங்களா? சரி, அந்த பாடலிலிருந்து தான் உங்களுக்கான கேள்வி. வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாருங்க, எங்க இருந்துங்க?
2: கும்பகோணம் தோரங்குச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: சரவணன், ஏற்கனவே வந்தீங்கல்ல?
2: இல்ல, இப்ப நீங்க கட் பண்ணீங்க, அதான் மறுபடியும் மீண்டும் முயற்சி செஞ்சு.
0: இல்ல இல்ல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வரணும். வணக்கம். வாங்க யாருங்க. வணக்கம். வாங்க யாருங்க. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம், நான் ஆயுதக்களம் பிரசாத்.
0: எங்க பிரசாத், எங்க இருந்து?
3: ஆயுதக்களம்.
0: ஆயுதக்களம், ஓகேங்க.
3: ஆமா, கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்துல.
0: கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்துல. ஓ, அருமை அருமை. சரிங்க, பாடலை கேட்டீங்களா?
3: கேட்டேன் மேடம், கேட்டேன், சொல்லுங்க.
0: இந்த பாடலில் வலம் வந்த ஒரு இசைக்கருவியின் பெயர்.
3: இசைக்கருவி
0: கேக்கலையோ? வணக்கம். வாங்க யாருங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். வாங்க யாருங்க.
4: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம். யாருங்க?
4: நான் வந்து எம்ஜிஆர் நகர்ல இருந்து சுசீலா மூர்த்தி பேசுறேன் மேடம்.
0: எம்ஜிஆர் நகர், சுசீலா.
4: வெளியில எதுவும் பேசிக்கொண்டு யாரோடய ரொம்ப மூவ் பண்ணி படிக்க வைக்கல அப்பா அம்மா அப்பா.
0: அதனால பயப்படக்கூடாது.

0: தைரியமா பேசணும், அவ்வளவுதான். பேசிட்டே இருந்தா நம்ம தைரியம் அப்படியே வந்துரும். சரிங்களா? சரி, பாடல கேட்டீங்களா?
1: என்
0: பேரு மோகன சுந்தரி. பாடலுக்கான கேள்வி போயின்னு இருக்கு. நீங்க எதுனாலும் வந்து கடிதம் மூலமாக எழுது உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்த நேயர் வணக்கம். வாங்க யாருங்க? வணக்கம், வாங்க யாருங்க? யாருங்க? எங்க இருந்துங்க? அடுத்த நேரம் கேட்டு நானே சொல்லிடுறேன். நன்றி, நன்றி. வணக்கம், வாங்க யாருங்க?
2: வணக்கம்.
0: யாருங்க? விஜயா மேடம் சொல்லுங்க. குழல் அப்படிங்கறது சரியான விடை. ரொம்ப அழகாக கவனிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.

நேர்களில் நாம் கேட்டது கல்யாணமாம் கல்யாணம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி பாடிய பாடல் அது. என்ன நேர்களே, பாடலை கேட்டிங்களா? வாங்க

0: நாளைக்கு ஒரு நேயர் அப்படின்னு வந்தீங்கன்னா தான் இடம் விட்டு எல்லா நேயர்களும் வர முடியும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் மறுபடியும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? சரி, வணக்கம். வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: யாருங்க?
1: கிண்டியிலேருந்து விஜயா பேசுகிறேன் மேடம்.
0: கிண்டியிலேருந்து விஜயா மேடம். ம்,
1: ம்,
0: சொல்லுங்க. பாடல் கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேடம்.
0: சொல்லவா?
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: ஆ, நல்லா இருக்கேன் மேடம்.
0: சரி, இந்த பாடலில் வலம் வந்த பறவையின் பெயர்?
1: பறவை. ஐயோ, கங்கை நதி பார்த்தேன், முத்து அதெல்லாம் நோட் பண்ணேன். பறவை கண்ணு
0: விட்டுட்டீங்களா? பறக்க விட்டுட்டீங்களா? நன்றி, அதுதான் அதுதான். சரி, அடுத்த நேரம் தெரிஞ்சுக்கோ. நன்றி, வணக்கம். வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்மா.
0: யாருங்க? எங்க இருந்துங்க?
2: கும்பகோணம். சுமதி ராமகுசலம்.
0: கும்பகோணம். சொல்லுங்க சுமதி மேடம், கேட்டீங்களா?
2: அண்ணம்
0: அப்படிங்கறது சரியான விடை. நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி. அருமை, அருமை. ரொம்ப அழகா வந்து பாடலை கேட்டு அழகா சொல்லிக்கிட்டே வராங்க நேர்களே. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இந்த நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: சிரித்து வாழ வேண்டும் இந்த திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். இந்த பாடலுக்கான கேள்வி என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. அதற்கு முன்னதாக
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவளம் திருவாரூர்.
0: இனிமேஷ்லே கொஞ்ச நேரம் என்னை மறந்தேன். அந்த பாடல் வளம்பர கேட்டு ரசித்தோம் இல்லையா? பாடலை நீங்கள் எவ்வளோ தூரம் கேட்டிருக்கீங்கிறதுக்கு இப்போ நீங்கள் சொல்லும் பதிலிருந்து எனக்கு தெரியும். வா வணக்கம், வாங்க. யாருங்க?
2: சைதாப்பேட்டை ஆனந்த் மேடம்.
0: சைதாப்பேட்டையிலேருந்து ஆனந்த். ஆனந்த் எப்போ வந்தீங்க?
2: நீங்கள் வந்தீங்களா மேடம்? சதாகாலமா அன்னைக்கு வந்த
0: மேடம். தான் வந்தீங்களா? ரொம்ப சந்தோஷம்.
2: நீங்கள் வரும்போது தான் மேடம் வரேன் நான்.
0: நன்றி நன்றி. சரிங்க, இப்போ வந்து இந்த பாடலை கேட்டிங்களா? நவரத்னங்களில் ஒன்று இந்த பாடல்.
2: மாணிக்கம் மேடம். மாணிக்கம்.
0: மாணிக்கம் தானா?
2: ஆமா மேடம்.
0: சரி, இன்னொரு நேயர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம், வாங்க. யாருங்க?
3: வணக்கம்மா.
0: யாருங்க? நல்லா இருக்கும், சொல்லுங்க. நவரத்னங்களில் ஒன்று இந்த பாடல். இந்த பாடலில் இடம்பெற்றது
3: பாட்டு ஃபுல்லா கேட்டேன்.
0: சரி, யோசிங்க, அடுத்த நேரம் கேட்போம். நன்றி, வணக்கம். வாங்க, யாருங்க?
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
4: அன்புராணி, வண்ணாரப்பேட்டை.
0: வண்ணாரப்பேட்டையிலிருந்து அன்புராணி. மேடம் சொல்லுங்க. சரிங்க,
4: ஓகே. அதாவது மாணிக்கம்.
0: மாணிக்கம் அப்படிங்கறது சரியான விடையா?
4: ஓகே.
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் இருவருக்கும். நன்றி நன்றி. ரொம்ப அழகா ஒவ்வொருத்தருமே சொல்லிக்கிட்டே வராங்க இல்லையா? சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பாடலையும் கேட்டுட்டு அந்த பாடலுக்கான பதில் அழகாகவும் சொல்லிகிட்டே வராங்க. தொடர்ந்து இளைஞர்களே, விபத் பாரதியின் தமிழ் பண்பலையோடு அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: உரிமை குரல் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. பாடல் முழுவதுமா கேட்டீங்களா? வாங்க பதில் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்க?
1: சந்தானம், பாபநாசத்திலிருந்து.
0: எங்கிருந்துங்க? எங்கிருந்துங்க?
1: பாபநாசம்.
0: பாபநாசத்திலிருந்து சந்தானம்.
1: பாபநாசம்.
0: சரி சரி, பாடலை கேட்டீங்களா? சரி, இந்த பாடலில் மலர்ந்து வந்த மலரின் பெயர் என்ன? யோசிங்க, அடுத்த நேரம் கேட்போம், ரொம்ப நேரம் ஆகுது. வணக்கம், வாங்க யாருங்க? வணக்கம், வாங்க யாருங்க? ஹலோ, வணக்கம். யாருங்க? யாருங்க, பெயர் சொல்லுங்க. அதாவது பெயரை சொல்லாம வந்த நேர்களே மறுபடியும் வந்து இது மாதிரி சொல்கிறது எவ்வளோ தவறு. இதுக்கு தான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஒவ்வொரு நாள் விட்டு ஒரு நாள் வாங்க அப்படின்னாக்க பெயரை சொல்லாமல் அந்த பதிலை சொல்லிட்டு போகணும். அப்போ மற்ற நேர்களுக்கு வழிவிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்குல்ல, அது தப்பு இல்லையா? அதை தான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம், மறுபடியும் மறுபடியும் அந்த தவறை செய்யாதீங்க, தயவு செஞ்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாங்க. வணக்கம், வாங்க யாருங்க? ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: யாருங்க, எங்கிருந்துங்க? உளுந்தூர்பேட்டை ரேவதி. புது நேரா? இப்பதான் முதல் முறையா வந்திருக்கீங்களா?

0: வரவேற்புடன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: சந்தோஷம் மேடம்.
0: இந்த பாடலில் மலர்ந்து வந்த மலரின் பெயர் என்ன கேட்டீங்களா?
1: மலரின் பெயர் மேடம்.
0: சரி யோசிங்க, அடுத்த நேரம் கேட்டு. நன்றி. வணக்கம், வாங்க யாருங்க? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யாருங்க, எங்க இருந்துங்க?
2: வணக்கம்,
0: வாங்க யாருங்க?
3: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?

0: வாங்க. யாருங்க?
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
1: மாணிக்கம் கேக்கனர். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார். சொல்லுங்க சார்.
1: பாடாத வெண்முல்லை கண்டு.
0: வெண்முல்லை, வெண்முல்லை அப்படிங்கிறது சரியான விடை. ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி சார். நன்றி
1: நன்றி.
0: நேரம் 4:40 பத்தினோடி. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நீர்களே. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாங்க. எல்லா நேர்களுக்கும் வாய்ப்பு விடுங்க. நம்மளே வந்துக்கிட்டு இருந்தோம்னா மற்ற நேர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடும்ன்றதுக்காக தான் நாங்கள் மறுபடியும் மறுபடியும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா எல்லா நேர்களும் பங்கு பெறணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லைங்களா? ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் போடும்போது எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது மேடம் அப்படின்னு அவங்க வருத்தப்படும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளே வந்துக்கிட்டு இருந்தால் மற்ற நேர்களுக்கும் வழிவிட்டு வாங்க தான் சொல்கிறோம். நீங்கள் வரவேணான்னு சொல்லலை. வழிவிட்டு வந்தீங்கன்னா எல்லா நேர்களும் பேசுறதுக்கு எதுவாக இருக்கும் சரிங்களா? சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போம் நேர்களே.

0: ஹலோ, வணக்கம். அவர் லைன் கட் ஆயிடுச்சு போல. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். முருகன் ஃப்ரம் பூந்தண்டலம்.
0: பூந்தண்டலம் இப்போ ஒன்று. சரி சரி, பூந்தண்டலம். அதாவது இந்த பாடலுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பாடலில் இடம்பெற்ற கண்ணனின் நாயகியார்.
1: சரியா கவனிக்கல மேடம்.
0: கவனிக்கலையா? நன்றி. அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம். வாங்க, யாருங்க?
2: ஹலோ, சூரிய டெய்லருங்க. சைதாப்பேட்டை.
0: எப்போ வந்தீங்க?
2: நான் வருதே இல்லைங்க, கிடைக்கிறதே இல்லை லைனே.
0: சரி சொல்லுங்க. இந்த பாடலில் வளம்
2: வந்து மீனாட்சி சாட்சின்றாங்களா?
0: அதுதான், இல்லை கண்ணனின் நாயகின்னு சொன்னேன். சரி யோசிங்க. நன்றி. வணக்கம். வாங்க, யாருங்க?
3: வணக்கம். உடையார் பாளையம் அஜீன்.
0: அஜீன், உடையார பாளையம் அஜீன். ஆ சொல்லுங்க.
3: ஆண்டாள்
0: அப்படிங்கிறது சரியான விடை. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
3: நன்றி நன்றி மேடம்.
0: அதாவது மீனாட்சி அப்படின்னு அதனால தான் நான் அதை கேட்டேன். ரொம்ப அழகாக நேர்களெல்லாம் வந்து கேட்டுட்டு சொல்லிகிட்டே வராங்க. தொடர்ந்து இணைந்தர்கள் நேர்களை விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு.
4: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களை. அடுத்து மலரவிருக்கும் பாடல்

0: டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. ரோஜாவின் ராஜா இந்த திரைப்படத்திற்காக பலம் வர கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்து வர இருக்கும் நேயர் வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம். யாருங்க? வணக்கம். யாருங்க?
1: வணக்கம்.
0: யாருங்க?
1: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன், முருகன் சொல்லுங்க. முருகன் பாடல கேட்டீங்களா?
1: அந்த பாடல வந்து இன்னொரு தடவை சொல்லுங்க.
0: சொல்ல முடியாது, பாடலை கேட்டுதான் நீங்க பதில் சொல்ல முடியும். வணக்கம், வாங்க. யாருங்க?

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். நேர்களே, பாடலை முழுவதுமா கேட்டீங்களா? வாங்க, வணக்கம்.
1: மேடம்
0: வணக்கம். வாங்க, யாருங்க?
1: வணக்கம். நேற்று வந்து ஆரம்பத்திலேருந்து எனக்கு லைன் போவே இல்லை.
0: மீரா மேடம்,
1: எல்லா கேள்விக்கும் எல்லா கேள்விக்கும்
0: பதில் தெரியும்.
1: அதனால சரி, இப்ப போறது வந்துட்டேன். எனக்கு என்ன கேள்வி கேட்டாலும் சரி.
0: சரி சரி சரி. அதாவது இந்த பாடலில் வாய்மொழியாய் மலர்ந்து வந்த வாசகத்தின் பெயர் என்ன?
1: திருவாசகம். திருவாசகம், மணிவாசகம் எல்லாம் வந்தது.
0: கேட்டீங்களா? எல்லா பாடலுக்கும் பதில் தெரிஞ்சிருந்ததா உங்களுக்கு?
1: எல்லா பாடலுக்கும் பதில் தெரிஞ்சது, ஆனா எனக்கு லைன் போகவே இல்லைங்க.
0: சரிங்க சரிங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.
1: நன்றிமா.
0: நன்றி நன்றி. இதற்கு தான் சொல்கிறோம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்தீங்கன்னா மற்ற நேயர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குங்கிறது தான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. அடுத்து மலரவிருக்கும் பாடல்

0: சத்தியம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பேசு சீலா பாடிய பாடலை கேட்ட சித்தொழியர்களே, என்ன நேர்களே, பாடலை முழுவதுமா கேட்டீங்களா? வாங்க, வணக்கம். வணக்கம்
1: மாலை, இனி வணக்கம்மா.
0: யாருங்க, எங்க இருந்தீங்க?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்மா.
0: கோபால் சார், பாடலை கேட்டீங்களா?
1: சத்தியம் படம்.
0: சத்தியம், ஆமா.

0: இந்த பாடலில் தோரண பந்தலாக அசைந்தாடியது எது?
1: வாழையும் கமுகும்.
0: வாழையும் கமுகுமா?
1: வாழையும் தோரணம்னு வரும்.
0: அப்படியா? சரி, அடுத்த நேரத்துக்கு போ. நன்றி. வணக்கம். வாங்க, யாருங்க? வணக்கம்.
2: டிநகர்லேருந்து ரமா ரவி பேசுறம்மா.
0: ரமா மேடம் சொல்லுங்க.
2: அதான், வாழையும் கமுகும் தோரணம், கரெக்ட் தான்.
0: வாழையும் கமுகும் அப்படிங்கிறது சரியான விடை இல்லையா? இருவரும் சொன்னதும் சரியான விடை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. நேர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேர்களே, அடுத்து மலரவிருக்கும் பாடல்

தீர்க சுமங்கலி திரைப்படத்திற்காக வாணிஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். இந்த பாடலுக்கான கேள்வி என்ன? வாங்க, வணக்கம். வணக்கம், வாங்க. யாருங்க? யாருங்க? பன்னீர்செல்வம் சார். அதாவது இந்த பாடலில் வண்ண பூச்சரமாக மலர்ந்து வந்த ஒரு மங்கள பொருள் என்ன? மங்கள பொருளின் பெயர் என்ன? இல்லை இல்லை. ஹலோ, வணக்கம். ஹலோ, வண்ண பூச்சரமாக மலர்ந்து வந்த மங்கள பொருளின் பெயர் என்ன? பொன்மாங்கல்யம் அப்படிங்கிறது சரியான விடை. யோசிச்சுட்டே இருக்காங்க, என நேரம் இல்லை, அதனால நானே விடையே சொல்லிட்டேன். சரி, அடுத்து நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இதுவரை வளம்பர நாம் கேட்ட இந்த நிகழ்ச்சி

அஞ்சு மணி ஒரு நிமிஷம் ஆயிட்டு இருக்க ஸ்டுடியோ கிளாக்ல கேட்க போற இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். சில நேரங்களில் சில விஷயங்களை நம்ம வந்து மறந்துடுவோம், தவற விட்ட ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். மனசார கடைசியாக யாருக்காக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, அதாவது நன்றி சொல்லியிருக்கீங்க, மனசார ஒருத்தவங்க கிட்ட நன்றி சொன்னது எதுக்காக அப்படின்றது தான் இன்னைக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என் வாய்ஸை கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க. ஸோ கிளைமேட் சேஞ்சஸ்னால என் வாய்ஸ் கொஞ்சம் இல்லை ரொம்பவே பேடாக இருக்கு, அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் நிகழ்ச்சியில் உங்களுக்காக இப்போ காத்துட்ருக்கிறது எஸ் ஒரு சூப்பர்வான பாட்டு 24லேருந்து வந்துகிட்டே இருக்கு. எஸ் நானும் ஒன்று அழகினிலே சாங் தான் கேட்க போகிறோம். அஜித் சிங் சின்மயி இவங்களோட வாய்ஸ்லாம் வாங்க கேட்கலாம். இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். நம்ம கூட சேர்ந்து கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, அண்ட் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: பேக் டு தி ஸ்டுடியோஸ் 5:07 ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, கடைசியாக எப்போ மனசார ஒருத்தருக்கு நன்றி சொன்னீங்க அப்படின்ற விஷயம்தான். ஆக்சுவலாக நம்ம இந்த விஷயத்தை நிறைய டைம் மறந்துடுவோம். யார் எதுக்காக அப்படி சொன்னீங்க அப்படின்றத என் கூட நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, எஸ், 2952508533 2838987171. ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணி என் கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். மயிலாடுதுறை மாவட்டம் மல்லியம் ராஜா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ராஜா.
1: லிப்ட் கேட்டு போவோம் மேடம், சமயத்துல இல்லைனாக்கா முக்கியமா நன்றி சொல்லுவேன் மேடம். கடைசியில கொஞ்சம் விட்டு போற நேரத்துல
0: சூப்பர் மனசார சொல்வீங்களா அந்த நன்றிய?
1: ஆமா மேடம்.
0: ஓகே ஓகே, தேங்க்யூங்க இணைப்புல வந்ததுக்கு. நன்றி நன்றி. லிஃப்ட் கொடுக்குறவங்க, அதே மாதிரி பஸ்ல இடம் கொடுக்குறவங்க, மெட்ரோல சீட்டு கொடுக்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய நேரத்தில் நம்ம நன்றி சொல்லாம விட்டுட்டு போயிருக்கோம். அந்த சொல்லாம விட்டுட்டு போனதுல நானும் ஒருத்தி அப்படின்றத இந்த தருணத்துல நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். எஸ், அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சுவாமிநாதன், நீங்க யாருக்கு கடைசியா ரொம்ப மனசு வந்து நன்றி சொல்லிருப்பீங்க?
2: ஒரு பேராபத்துல காப்பாத்துன இறைவனுக்கு மனதார நன்றி சொல்றேன். அதே நேரத்துல ஒரு தொலைபேசிய பேசணும் அண்ணனுக்கு, அதுக்காக வந்து வேலூர்ல தொலைபேசி அவரு ஒரு கடையில போயிட்டு அவர்கிட்ட கேக்குறேன், கொடுத்து உதவுனாரு நான் கால் பண்றதுக்கு. ஏன்னா என்னுடைய போன்ல வந்து சார்ஜரு ரொம்ப லோ
0: ஆயிடுச்சு,
2: வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால அவர்கிட்ட கேட்டேன், நிறைய பேர்கிட்ட கேட்டேன், யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. இவர் வந்து அவருடைய பிசினஸ் டைம்ல எனக்கு கொடுத்து உதவுனாரு, அவருக்கு மனதார வந்து நன்றியை தெரிவிச்சேன் நானு.

0: நன்றிங்க, நன்றி,
1: அதுதான் மறக்க முடியாது. ரொம்ப வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி, நன்றி. அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் காந்தி ஜெயந்தி திருநாள் வாழ்த்துக்கள்.
0: ஓகே, நீங்க?
2: நான் அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்ன குழந்தை நாதன்.
0: சரி, சொல்லுங்க.
2: என்னுடைய நண்பர் சொல்லக்கூடிய நீண்ட நாள் கழிச்சு இப்பதான் அவரு வெளிநாட்டிலிருந்து வந்தாரு.
0: ஓகே,
2: சர்மு என்று சொல்லக்கூடிய என்னுடைய நண்பருக்கு தான் கடைசிய வாழ்த்து சொன்னா திரும்பி வெளிநாடு போயிட்டாரு.
0: ஓகே,
2: வாய்ப்பு கொடுத்தது நன்றிமா.
0: நன்றி, நன்றி, நன்றி. எஸ், நெக்ஸ்ட் லிசனர், ஹலோ, வணக்கம்.
3: இந்த கலா பேசுறேன் மேடம்.
0: கலாணம் ரிப்பீட்டடா வர்ற நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்ல, சோ நீங்க நோ டைம் ட்ரை பண்ணுங்க. நன்றி. அஞ்சு மணி பத்து நிமிஷத்துக்கு நெக்ஸ்ட் கேட்க போற பாட்டு மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே சாங் தான் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள்.

திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: எனக்கு அந்த சாங்கை கேட்டு முடிக்கும் போது மணி பார்த்தீங்கன்னா 5:16 ஆகிட்டு இருக்கு. எஸ், மனசார ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்லணும், ஆனால் அதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு நினச்சிருந்தாலும் மனசார யாருக்கு நீங்கள் கடைசியாக நன்றி சொன்னீங்க அப்படின்றதையும் என் கூட ஷேர் பண்ணலாம். எஸ், 2952-08-53-2838-9871. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கார்த்திக் இங்கம்பாக்கம்.
0: சொல்லுங்க கார்த்திக்.
1: நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ரீசெண்டா ஹாஸ்பிட்டல் அட்மிட்
0: ஆயிருந்தேன்.
1: ஆபரேஷன் பண்ணேன். என் கூட ஒருத்தர் இருந்து அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்.
0: என்ன ரீசன்காக அவருக்கு தேங்க்ஸ்?
1: அவர் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண அட்டெண்டரா இருந்தாரு. வேற என்ன சார், வேற ஆதர் ஸ்டாஃப் வச்சிருந்தோம், ஒரு ஏஜென்சி மூலமா ஒரு ஆள் வச்சிருந்தோம்.
0: ஆனாலும் அவர் ரொம்ப உங்களை கவனிச்சுக்கிட்டாரு. அந்த சூப்பரான ஹாஸ்பிட்டாலிட்டிக்காக நீங்க அவருக்கு நன்றி சொல்லணும். சூப்பர் கார்த்திக், சூப்பர் கார்த்திக், தேங்க்யூ சோ மச்.
1: தேங்க்யூ.
0: எஸ், நெக்ஸ்ட் லிசனர். ஹலோ வணக்கம்.
2: நான் அரியலூர் மாவட்டத்திலேயே அன்னலட்சுமி பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க அன்னலட்சுமி.
2: நான் எங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்.
0: என்ன ரீசன்காக அப்பாக்கு?
2: எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காரு. ரெண்டையும் நல்லபடியா வளர்த்திருக்காரு, படிக்க வச்சிருக்காரு.
0: மனசார அப்பாக்கு நன்றி. நம்ம சொல்ற நன்றி எல்லாம் போதுமா அவங்க பண்ணதுக்கு?
2: இருந்தாலும் மறக்க முடியாது. அப்பா இல்ல உயிரோட மறக்க முடியாத நிலைமையில இருக்கிறாருல இன்னமும்.
0: நிச்சயமா நமக்கு அவங்க செஞ்சதுக்கு நம்ம லைஃப் டைம் ஃபுல்லா அவங்களுக்கு நன்றி சொல்லணும், சரிங்களா?
2: ஆமா
0: ஆமா. ஓகே அன்னலட்சுமி, தேங்க் யூ சோ மச்.
2: தேங்க் யூ மேடம்.
0: தேங்க் யூ. எஸ், அடுத்த லிசனர். ஹலோ ஹலோ ஹலோ வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: கோயம்பேட்ல இருந்து பார்த்திபன் மேடம். நலமா இருக்கீங்களா மேடம்?
0: ஆ, நல்லா இருக்கேன் பார்த்திபன், சொல்லுங்க.
3: நானும்
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொன்ன விஷயம். நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
3: மறக்க முடியாது மேடம்.
0: நிச்சயமா நிச்சயமா. நன்றி நன்றி நன்றி
3: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. எவ்வளோ சாதாரண மனிதர்கள் கிட்ட இருந்து எவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்குது. அன்பு, அப்புறமா அந்த கைண்ட்னஸ், இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல ஒருத்தவங்களை பார்க்குறோம், அவங்களோட பழகிறோம், அவங்க கொடுத்தாங்கன்னா அது வேற விஷயம். பட் யார் அவங்கன்னு தெரியாதவங்க நம்ம மேலே அதீதமான ஒரு அன்பை காட்டும் போது

0: அவங்களுக்கு வந்து அது அவங்க காசு வாங்கிட்டு பண்ணாலும் சரி, அண்ட் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மக்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாலும் சரி, அந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி எதுவுமே பெருசு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்.
1: உங்கள் விவேக் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: அஞ்சு மணி 20 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. அடுத்த லிசனர், ஹலோ வணக்கம். ஹாய், ஹலோ வணக்கம்.
2: பொன்மாலை வணக்கம் மேடம்.
0: பொன்மாலை வணக்கம், சொல்லுங்க.
2: ஆற்காடு சாஸ்தர் ரமேஷ் ஈஸ்வரி, நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க சொல்லுங்க.
2: நான் தினமும் வேலைக்கு காலையில 8:30 ஷிப்ட் எனக்கு கம்பெனிக்கு.
0: ஓகே.
2: வீட்ல இருந்து 8:00 கிளம்புவேன்.
0: ஓகே.
2: அன்னைக்கு சுச்சுவேஷன் 8:15 ஆயிடுச்சு, வீட்டுல சமையல் லேட் ஆயிடுச்சு.
0: சரி,
2: அது கொஞ்சம் ஃபாஸ்டா போனாலும் போனேன். நம்ம ஆற்காடு தாண்டி முத்துக்கடை போகும்போது யூ-டர்ன் 4 ரோடு கிராஸ் பண்ணி அங்க பைக்கு திரும்பும் போது ஒரு 2-வீலர் இடிச்சுட்டாரு.
0: ஆச்சோ.
2: நன்றி
0: யாருக்கு சொல்ல போறீங்க?
2: நன்றி வந்து என்ன காப்பாத்து நண்பர் ஒருத்தர் காப்பாத்தின, சித்தால இருந்து காப்பாத்தின வரங்க.
0: ஓகே.
2: கம்பல கூட வர்க் பண்றவர் தெரியல,
0: அவர் தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரா?
2: நன்றி தான்.
0: சூப்பருங்க, நன்றி நன்றி.
2: மீண்டும் ஆற்காடு சாஸ்தர் ரமேஷ் ஈஸ்வரி.
0: எஸ், 5:21 ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம கேட்க போற பாட்டு சாஷா திரிபாதி அண்ட் ரவி இவங்களோட வாய்ஸ்ல நான் பிழை நீ மழலை சாங் வந்துட்டே இருக்கு, இணைந்திருங்கள்.

திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: அஞ்சு மணி 26 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல பூந்தென்ற லேண்ட். நம்ம கூட யாரெல்லாம் சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 அண்ட் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. நெக்ஸ்ட் ஒரு அட்டகாசமான சாங் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பிஃபோர் தட் எஸ் ஒரு லிஸ்னரோட பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். ஓகே, ஆக்சுவலி ஏன் த்ரோட் ட்ரபிள் ஆன மாதிரி, அவரோட லைனும் ட்ரபிள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம். ஓகே சொல்லுங்கம்மா.
1: எங்க அப்பா பண்ண எனக்கு வீடு கட்டும் போது ரொம்ப ஹெல்ப் பண்ணினா, அதனால அவனுக்கு ரேடியோ மூலமா நன்றி சொல்றேன்.
0: சூப்பர்மா சூப்பர்மா சூப்பர்மா, ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்களா உங்களுக்கு? ஹலோ.
1: ஆமா ரொம்ப ஹெல்ப் பண்ணினா.
0: ஓகேமா ஓகேமா, நன்றிமா.
1: நான் முடியற வரைக்கும் எனக்கு கூடமான வந்து இருந்து ஹெல்ப் பண்ணினா.
0: சூப்பர்மா சூப்பர்மா, நன்றிமா நன்றிமா. அவங்களோட இன்னோசன்ஸ் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஸோ ரேடியோ மூலமா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழகா நன்றி சொல்லியிருக்காங்க. அடுத்த லிசனர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஓகே ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். எஸ் ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து போஸ்ட் போட்டிருக்கோம்ல, போஸ்ட்டில் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபாகரன் பிரியதர்ஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா, 3 நாளுக்கு முன்னாடி மார்க்கெட் போனேன், அங்கே நான் வந்து காய்கறி வாங்கிட்டு மீதி சில்லறை வாங்காமல் வந்துட்டேன். ஸோ அடுத்த நாள் வந்து எனக்கு அந்த மீதி சில்லறையை கொடுத்தாரு. அவருக்கு நான் ரொம்ப வந்து அந்த கடைக்காரருக்கு நான் வந்து மனசார நன்றி சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்லியிருக்காரு. ரங்கராஜனுக்கு வந்து யாரோ பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அவரோட பெட்ரோல் தீந்து போயிருக்கு, பக்கத்தில் இருந்த ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பெட்ரோல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு இவர் காசும் கொடுத்து நன்றி சொல்லிட்டு வந்தாராம். செம்மல்ல, தெரியாத மனுஷங்க தான் நமக்கு நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க, பட் அந்த உதவிக்கு நம்ம நன்றி சொல்லாமல் அந்த நேரத்தை கடந்து வந்துடுவோம். ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு இந்த ஷோவில் இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ வணக்கம்.
2: மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சந்திரசேகர், ரிப்பீட்டட் லிசனர்ஸ்க்கு அலோ பண்றது இல்ல, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஹோப்ஃபுல்லி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். தேங்க் யூ சோ மச். 5:29 ஆயிட்டு இருக்கு. அடுத்த லிசனர், ஹலோ வணக்கம். ஓகே ஹலோ வணக்கம்.

0: ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மனோகரன்.
1: அதாவது வந்து நான் பஸ்ல போறப்ப எனக்கு கொஞ்சம் மயக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சு. வந்து ஒருத்தர் என்னோட கூட வந்து அவர் வந்து அடுத்த இன்னும் ரெண்டு ஊர் தள்ளி தான் அவர் வந்து ஏறுவாரு.
0: கொஞ்சம்
1: மயக்கம் வந்தோடனே அவர் என்ன பண்ணாரு, வந்து அப்படியே தாங்கி பிடிச்சி அவர் உட்கார்ந்த இடத்துல என்ன உட்கார வச்சு தண்ணி எடுத்து மூஞ்சி கழுவி விட்டாரு.
0: அந்த
1: அதை வந்து என்னால இது பண்ணவே முடியல. கடைசி வரைக்கும் அப்புறம் அவர் வந்தவொடனே அவரு என் ஃப்ரெண்டு வந்தவொடனே இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க
0: நன்றி.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: எஸ், 5:31 ஆயிட்டு இருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல பூந்தென்றல் நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ
0: ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம். சார், நான் அரியலூர் மாவட்டம் கொடுக்கூர்ல இருந்து பேசுறேன். மாவட்டம் குருநாதன் பேசுறேன்.
0: குருநாதன், சொல்லுங்க குருநாதன்.
3: நான் எனது அன்னைக்கு தான் நன்றி சொல்லணும் மேடம்.
0: எதுக்காக?
3: 52 வருஷம் என்ன வளர்த்து ஆளாக்கிய எனது அன்னைக்கு இப்ப உசுரோட இல்ல இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு உறுதுணா இருந்து இப்ப என் பையன் வந்து ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்காங்க மேடம்.
0: சூப்பர்.
3: அதை பாக்கிறது அவங்க குடுத்து வைக்கல மேடம்.
0: கஷ்டமா தான் இருக்கும் இல்ல? நமக்கு நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளையும் பார்த்து அவங்களையும் பார்த்து எல்லாம் செஞ்சிருப்பாங்க. நம்ம நல்ல நிலைமைக்கு போகும்போது நம்ம கூட அவங்க இருக்க மாட்டாங்க. வருத்தமான விஷயம், பட் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் இந்த நேரத்துல உங்க அம்மாக்கு நீங்க நன்றி சொல்லணும்னு நினைச்சதுக்கு. நன்றி.
3: இருந்தா நேத்து நான் பேசின மேடம், இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் தான் இப்ப பேசின மேடம்.
0: ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். நன்றி.
3: நன்றி மேடம்.
0: நன்றி. அடுத்த லிசனர், ஹலோ வணக்கம். ஓகே, டயல் பண்ணுங்க 2838987 1. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: கும்பகோணம் பக்கத்துலமா, தேவனாஞ்சி ஊர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க சுவாமிநாதன்.
4: நன்றி.
0: அவர்கிட்ட சிறப்பா நேர்லயே போய் கூட சொல்லலாம், நீங்க கண்டிப்பா சொல்லிருங்க சரிங்களா?
4: நன்றிமா.
0: எஸ் 5:33 நம்ம கேட்க போற பாட்டு எஸ் சிலம்பரசனன் ரக்ஷிதா சுரேஷோட வாய்ஸ்ல காலத்துக்கும் நீ வேணும், ரஹ்மானோட மியூசிக்ல. வாங்க கேட்கலாம்.

சமைச்சு போடுற நம்மளோட ஒய்ஃப்க்கு என்னைக்காச்சும் நம்ம நன்றி சொல்லுவோமா? ஆனால் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி, எஸ் ஷாகுல் அமத் ராஜா கொடிக்கால் பாளையம் திருவாரூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க சமைச்ச சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதுக்காக நான் மனசார ஒரு விஷயத்த சொன்னேன், நன்றி சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எனக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, எனக்கு சின்ன உதவி செஞ்சிருந்தாலும் சரி, மனசார நன்றி சொல்கிறது என்னோட வழக்கமாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி அப்படின்றது ஒரு சின்ன வார்த்தை தான், ஆனால் அதை மனசார சொல்லும்போது அவ்வளோ திருப்தியாக இருக்கும் அப்படின்னு அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. நமக்கெல்லாம் ஒரு விஷயம் கீழே கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக கொண்டு போய் கொடுப்போம். அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு மாதாவரம் வீரராகவனுக்கு. யார் அப்படின்னு கேட்டதுக்கு தங்க மகன் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு.

0: சொல்லியிருக்காரு. கடைசி தடவை நன்றி சொன்னது தவற விட்ட என்னோட சொத்து பத்திரத்தை என் வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டு போனார். அவர் யாருன்னு கூட தெரியல, பட் ஆனால் எனக்கு மறக்காமல் வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

எஸ் நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் படிக்கணும். எஸ் பன்னீர்செல்வம் வந்து செங்கல்பட்டுலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு.

0: எஸ் நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் அவங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் படிக்கணும். எஸ் பன்னீர்செல்வம் வந்து செங்கல்பட்டுலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு, ஒரு முறை ரயில் பயணத்தப்போ எனக்கு அப்பர் பர்த் கிடச்சிருச்சு, ஆனால் அப்பர் பர்த் என்னால் ஏற முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் லோயர் பர்த் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணார், அந்த தம்பிக்கு நான் மனசார நன்றி சொன்னேன் அப்படின்னு அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. எஸ் அண்ட் நிறைய மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு. அந்த அப்டேட்க்கு முன்னாடி நம்ம லிசனரை பேசிடலாம், லிசனர் கிட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க?
1: என் பேர் விமலா.
0: சொல்லுங்க விமலா.
1: ஹலோ
0: சொல்லுங்க விமலா.
1: முதுநேயர்.
0: ஓகே சொல்லுங்க விமலா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: ஹலோ
0: எங்க இருந்து பேசுறீங்க விமலா? கும்பகோணத்துல இருந்தா சொல்லுங்க.
1: பக்கத்துல தாராசுரம்.
0: ஓகே சொல்லுங்க. நன்றி. யாருக்கு சொல்ல விரும்புறீங்க? அச்சோ ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.

0: ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். கொடுங்கிலிருந்து தனியாசன் பேசுறேன்,
0: சொல்லுங்க.
1: ஆமா, நீங்க டெய்லி கேட்டீங்க என்ன, நீங்க உங்க குரலே சரியில்லை போல.
0: ஆமா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால சரியில்லை. சொல்லுங்க.
1: அதான் இப்பதான் போட்டேன், எப்படி லைன் கட்டிச்சு தக்கணும்.
0: ஓகே சொல்லுங்க.
1: சரி, நீங்க சீ கேட்டீங்க இருக்கேன். சூப்பரா.
0: அச்சோ, ஹவ் ஸ்வீட். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு ஃபேஸ்புக்கில் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஓகே, படிச்சிடலாம்.

0: பேங்க்ல பேங்க்ல அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிட்டு அந்த பாஸ்புக்கை மறந்து எங்கேயோ வச்சிட்டு இருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த பாஸ்புக் அவரோட கைக்கு கிடைச்சிருக்கு. அதை எடுத்துட்டு போய் வங்கி மேனேஜரை மீட் பண்ணிருக்காரு. அவங்க கிட்ட கொடுத்து இது கிடைக்குமா கிடைக்குமான்னு ரொம்ப தவிப்புல இருந்திருக்காரு. இந்த விஷயத்த யார் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்னை கணேசன். அவர் தான் வந்து என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப ஒரு வாரம் கஷ்டப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறமா பேங்க் மேனேஜர் ஹெல்ப் பண்ணி அவரோட அக்கௌண்ட்டை ஆக்டிவ் ஆக்கியிருக்காரு. ஸோ அவருக்கு தான் மனசார நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. ஹலோ, வணக்கம். எஸ், லக்கி நேர்னு நினச்சேன், பட் அவங்க லைன் ஏதோ கட் ஆகிடுச்சு. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நாங்க கும்பகோணம் மட்டும் மணப்படையூர்ல இருந்து பேசுறோம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: சம்பத். சம்பத் பேசுறேன்
0: மேடம். சம்பத், சொல்லுங்க சம்பத்.
1: என்ன சொல்லுங்க, தலைப்பு சொல்லுங்க மேடம்.
0: சூப்பர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் சில நேரங்களில் நிறைய பேருக்கு நம்ம நன்றி சொல்லாமல் விட்டுருப்போம். பட் நன்றி அப்படின்றது செய்யும் போது சொல்லணும் அப்படின்றது தான் கரெக்டான விஷயம். பட் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நமக்கு அந்த விஷயம் ரொம்ப ஃபீல் ஆகி சா அவங்க மட்டும் இல்லைனா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அது கஷ்டமாக இருக்கும்ல. அதனால மறக்காமல் நன்றி சொல்லிடுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இப்பொழுது மலரவிருப்பது
2: பக்தி மாலை.
1: தெய்வீக மனம் கமழும் கானங்களோடு மலரவிருப்பது பக்தி மாலை தரும் பாடல்கள்.
3: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்

தாய் மூகாம்பிகை திரைப்படத்திற்காக இளையராஜா தீபன் சக்கரவர்த்தி டி கே எஸ் கலைவாணன் பாடிய பாடலை கேட்டோம். பலம்பெற நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை

கண்ணாத்தாள் இந்த திரைப்படத்திற்காக சுஜாதா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 6:13:20. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். பலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை தரும் பாடல்கள்.

அரண்மனை கிளி திரைப்படத்திற்காக மின்மினி ஸ்வரலதா பாடிய பாடலை கேட்டோம். உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை.

பொட்டு அம்மன் இந்த திரைப்படத்திற்காக சித்ரா, ஸ்வர்ணலதா, ஜெயஸ்ரீ பாடிய பாடலை கேட்டோம். வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை

அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி மாதுரி குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை வலவரலாம் கேட்டது பக்தி மாலை.

0: இனி தொடரவிருப்பது மாநில செய்திகள்.
1: இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா.

0: தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் தாவேக அரசு செயல்படுத்தவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக அமைதிக்கான நம்பகத்தன்மை வாய்ந்த குரலாக இந்தியா திகழ்கிறது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக கூறியுள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்று அவர் தெரிவித்துள்ளார். உலக அரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கருத்துக்கள் மிகுந்த கவனம் பெற்றுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நாடாளுமன்ற வளாகத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தூய்மையை வாழ்வின் ஒரு அங்கமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 2014 பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த இயக்கத்தின் கீழ் அழகான இந்தியாவை உருவாக்குவதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுவிலக்கு துறையில் ஏற்கனவே உள்ள நிதி முறைகேடுகள் படிப்படியாக கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அனைத்து துறைகளிலும் நிதி முறைகேடுகள் சரி செய்யப்படும் என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அத்தியாவசியப் பொருட்களின் விலை கடந்த 4 மாதங்களில் உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பொருளாதாரம், விலைவாசி, மின்சாரம், தொழில்துறை, சட்டம் ஒழுங்கு போன்றவற்றில் தமிழகம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும், இவற்றில் தாவேக அரசு கவனம் செலுத்தவில்லை என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் மாநில அரசு செயல்படுத்தவில்லை என்று தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தொடர்புடைய தாவேக்குவினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்தேர்வுகளுக்கான முடிவுகளை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் விலக்கிக் கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இன்னமும் 100,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த தகுதி தேர்வை எழுத வேண்டிய கட்டாயம் இருப்பதால், புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை உடனடியாக நடத்த தேவையான நடவடிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தருமபுரியில் ஆகாஷ்வாணி பண்பலை தொடங்கப்பட்டு தற்போது 20வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. விவசாயிகள், தொழில்துறையினர், மகளிர் உட்பட பல்வேறு தரப்பினரின் வரவேற்பை இந்த பண்பலை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தருமபுரி ஆகாசவாணி பண்பலை தொடங்கி 19 ஆண்டுகள் நிறைவடைந்து தற்போது 20வது ஆண்டில் கால் பதித்துள்ளது. விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டுள்ள தருமபுரி மாவட்டத்தில் வானொலி சேவை பெரும் பங்காற்றி வருகிறது. விவசாயிகளுக்கான தகவல்கள்

0: தொழில்நுட்ப விளக்கங்கள் என வானொலி விவசாயிகளின் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. வானொலி கேட்டுக்கொண்டே பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள், நெசவாளர்கள் மற்றும் இல்லத்தரசிகள் என பலரும் ஆகாசவாணி தருமபுரி வானொலியின் நிகழ்ச்சிகளை ஆர்வத்துடன் கேட்டு மகிழ்கின்றனர். மாநில மற்றும் தேசிய செய்திகள், பல்சுவை நிகழ்ச்சிகள் என பலரையும் இன்றளவிற்கும் தருமபுரி ஆகாசவாணி பண்பலை தன்வசப்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: அரியலூரில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த மூன்று தொழிலாளர்கள் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டாட்சியர் அலுவலகம் அருகே சுப்பிரமணியன் என்பவர் புதிதாக வீடு கட்டி வருகிறார். செப்டி டேங்கிற்கு கான்கிரீட் போட்டு அதற்கான பலகைகளை அகற்றும் பணியில் ராமச்சந்திரன், பாஸ்கர், தினகரன் ஆகிய தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது செப்டி டேங்கிற்குள் இறங்கிய மூன்று தொழிலாளர்களும் மூச்சு திணறல் காரணமாக மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த அருகில் கட்டிட பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் உடனடியாக செந்துறை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மூன்று பேரையும் ஆபத்தான நிலையில் மீட்டனர். பின்னர் அவர்கள் மூவரும் சிகிச்சைக்காக செந்துறை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்த போது மூன்று பேரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து உயிரிழந்த மூவரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து செந்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
1: கன்னியாகுமரி மாவட்டத்தில் கதர் கிராம வாரியத்தின் சார்பில் விற்பனை செய்யப்படும் பொருட்களுக்கு பொதுமக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு பிரதாப் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகர்கோவிலில் தீபாவளி பண்டிகை சிறப்பு தள்ளுபடி விற்பனையை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
3: இந்த விற்பனையகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நம்முடைய பணிமனைகள், பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்கள், இந்த இடங்களில் எல்லாம் இந்த தற்காலிக விற்பனையகங்கள் நாம் தொடங்கி இருக்கிறோம். இங்கு காதியுடைய புடவைகள், காதியின் வாசனை திரவங்கள், இன்று புதியதாக காதியில் இந்த மின்னல் என்று புளோர் கிளீனர் மற்றும் நம்முடைய முக்கியமான இந்த கிளீனிங் எல்லாமே நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதையும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டத்துடைய தேன் உலக பிரசித்தி பெற்றது. அதையும் நம்ம காதி விற்பனையகத்தில் காதி மூலியமாக அந்த விஷயங்களும் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். இந்த வருடம் 1 கோடி ரூபாய் இலக்கு நம்முடைய காதிக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதையும் தாண்டி அதிகமான விற்பனை நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரும் என்ற நம்பிக்கை உள்ளது. பொதுமக்களின் ஒத்துழைப்பை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
4: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் கதர் அங்காடியில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணச் சலுகை திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காரில் கடத்திச் செல்லப்பட்ட 600 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் 44 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்று இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் 2028 லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் நேரடியாக பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும், ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் சுஜித் கல்கலும், ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் செபக் டக்ரா பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் பெற்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 16 தங்கம் 25 வெள்ளி 35 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் தாவேக அரசு செயல்படுத்தவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது.

0: ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இப்பொழுது கேட்கலாம் என் விருப்பம்.

இளம் காற்று வீசி வரும் இளம் சோலையில் இளம் அங்கையவள் தன் மகிழ்ச்சி எனும் எண்ணச்சிறகை மெல்ல விரிக்க இனியதொரு பாடல் இவ்வேளையில் வலம் வர கேட்டு ரசித்தோம் நேர்களை. முதல் வசந்தம் இந்த திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல் அது. உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது என் விருப்பம் தரும் பாடல்கள்.

குழுவினர் பாடியிருந்தாங்க. நாம கேட்ட சித்த அந்த பாடலை வலம் வர நாம் கேட்ட சித்து கொண்டிருப்பது என் விருப்பமான பாடல்கள். நேர்கள் பதிவுகளையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். ஏழு கிணறு தெய்வா மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சியில் நானும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியை பதிவு பண்ணியிருக்காங்க. பர்வதவதனை அருமையான பாடல் தீர்க்க சுமங்கலி படத்தில் ஒழித்த மல்லிகை என் மன்னன் மயங்கும் அந்த பாடலை பற்றி பதிவு பண்ணியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் இவங்களை வந்து இப்போ நிகழ்ச்சிகள் சிறப்பாக தொடர வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, அவரும் அப்புறம் முருகேசன் அவர் வந்து இடமேலையூர் கிராமத்திலேருந்து, கிஷோர் கௌஷிகா ஹரிஷ் இவங்கெல்லாம் கூட வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பி ரவி அவங்க வந்து அம்பத்தூர்லேருந்து, மேட்டுப்பட்டி கண்ணன், கார்த்திக் சோழா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதை பற்றியும் குறிப்பிட்டிருக்காரு. நேர்கள் பற்றியும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. எல்லா நேர்களும் கேட்க கேட்க அவங்களே மாறிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்களும் இருக்கோம், பார்க்கலாம். அப்புறம் காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் அவங்க வந்து எங்கள் செய் ஒரு குரலோ செயல் பாடல்கள் வித்தியாசமான தொகுப்பு பாராட்டுக்கள் கொடுத்துருக்காங்க. நாழிக்கல்பட்டி ஏழு முத்து சுவாமி தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு வருகிறோம். இரண்டு மணி பாடல்கள் அரிதான பாடல்கள் சிறப்பான தேர்வு வாழ்த்துக்கள் சகோதரின்னு கொடுத்துருக்காங்க. பன்னீர்சாயும் செல்வம் காற்றொலி மூலம் காற்று பாடல்கள் தென்றனின் குழுமையை செவிகளில் ஒலிக்க செய்தது அப்படின்னு கொடுத்துருக்காரு. முகமது மியான் ரிடில்ஸ் ஹயாத் பாஷா வர்ணஜாலம் நிகழ்ச்சி முதல் பாடலே வேறு விதமாக இசைமழையில் நினைத்து விட்டீர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கலீல் அகமத், கேவிஏஜே காஞ்சனா, கொடமாண்டப்பட்டி ஜெயசீலன், மாதவரம் வீரராகவன், வலங்கை மாந்துரை, வைத்தியநாதன், மேலப்பேடு தயாளன், முகமது பிலால், தீனன் செந்தில்குமார், மீரா வெங்கட்ராமன், நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து, ஹரிஹரன், செல்வநாதன், அடுத்து எஸ்பி கங்கா வேப்பம்பட்டிலிருந்து, தில்லை சீனிவாசன், ஆண்டி மடம் கார்த்திகேயன், சோமசுந்தர பிரபு, சாந்தி ரமேஷ், கருணாநிதி வீரவநல்லூர்லிருந்து, அடுத்து கோடிக்கப்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா இவங்களும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், கதிரவன் வாரியங்காவிலிருந்து, கொடஞ்சநாதன் இவங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இருந்தவர்களே விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு அடுத்து மலர்விருக்கும் பாடல்

மானானது பாடத் துவங்க, அதற்கேற்றாற்போல் மயிலானது ஆடத் துவங்க, கவிஞனின் கற்பனை கவிதையாக பிறக்க, பாடலாக மலரக் கேட்டோம் இவ்வேளையில். நேர்களை நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் சின்ன பசங்க நாங்கள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி

ஆகாய தாமரைகள் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ்பி சைலஜா பாடிய பாடலை கேட்டோம். இனி ஆகாய கங்கை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேர்களை இப்பொழுது கேட்கலாம்.

திரை கானம். நிகழ்ச்சியில் மலர்வர்க்கு முதல் பாடல்

0: கோகுலம் திரைப்படத்திற்காக மனோ சுவர்ணலதா குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம் நேர்களே. அதற்கு முன்னதாக
1: இன்று இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
2: ஒருத்தர் பிறக்கவே முடியாது.
1: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம்.
0: நேர்களில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை கவனம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரவிருக்கும் பாடல்
1: கொஞ்சம்

வீட்டில் விசேஷங்க திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. அடுத்து வரும் பாடல்

0: இதுவரை வலபுற நாம் கேட்டது திரை கானம். இனி தொடரவிருப்பது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பசுமை எரிசக்தி வழித்தடத்திற்கான மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பெரிய அளவில் பலன்களை தரும் என்று ஐநா கூறியுள்ளது. பேச்சுவிலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆந்திராவில் அமையவுள்ள சர்வதேச தோட்டக்கலை முனையம் அத்துறையை வலுப்படுத்துவதோடு விவசாயிகளுக்கும் எண்ணற்ற வாய்ப்புகளை

0: உருவாக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இன்று மதனப்பள்ளியில் இம்முனையத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் பட்டியலிட்டார். 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தக்காளி, மாதுளை, வாழை, மாம்பழ சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த முனையம் அமைய உள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசப்பிதா மகாத்மா காந்தி மற்றும் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த தின நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இவ்விரு தலைவர்கள் பின்பற்றிய உண்மை, அகிம்சை, எளிமை, நேர்மை உள்ளிட்டவற்றை இளையோர் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்காக இவ்விரு தலைவர்கள் ஆற்றிய பங்களிப்பு எதிர்கால சந்ததியினருக்கு உந்து சக்தியாக திகழும் என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் அவசர நிலையை பிரகடனம் செய்து ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டது காங்கிரஸ் கட்சி என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று கோவாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் 50 முறை கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் என்று கூறினார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க ஜனநாயகத்தை பாதுகாப்பது குறித்து காங்கிரஸ் தற்போது பேசுவது வேடிக்கையாக உள்ளது என்றும் அவர் கூறினார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கோவா அரசும் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் விடுபட்ட வாக்காளர்களை பட்டியலில் சேர்க்கும் வகையில் இந்த முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு முன்னதாக உள்ள வாக்காளர் பட்டியலையும் தற்போதுள்ள வாக்காளர் பட்டியலையும் சரிபார்த்து விடுபட்ட வாக்காளர் சேர்க்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து விழிப்புணர்வு முகாம்களை நடத்துமாறும் தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. பசுமை எரிசக்தி வழித்தடத்திற்கான 3ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பெரிய அளவில் பலன்களை தரும் என்று ஐநா கூறியுள்ளது. இது தொடர்பாக ஐநா சுற்றுச்சூழல் தலைவர் திரு சைமன் ஸ்டீல் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில், நேற்று முன்தினம் இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி விநியோக கட்டமைப்பும் இதன் மூலம் வலுப்பெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். சூரிய சக்தி பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் திகழ்வதற்கும் இந்த திட்டம் வகை செய்யும் என்று திரு சைமன் ஸ்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களின் 8ஆம் கட்ட ஏலம் இம்மாத இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த ஏலத்தில் 30 பரிசுப் பொருட்கள் இடம்பெற்றுள்ளதாக கலாச்சாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லி மெட்ரோ குறித்து விவரிக்கும் 2 பரிசுகளும் இதில் அடங்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது மன் கி பாத் நிகழ்ச்சி குறித்த தகவல்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகி வருகிறது. நாட்டு மக்களுக்கு தேவையான பல்வேறு தகவல்களை வழங்கும் வகையிலும் அரசின் திட்டங்கள் குறித்த விளக்கமும், தூய்மையை பராமரிப்பது, நீர் மேலாண்மை, சுயசார்பு உள்ளிட்ட

0: பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இந்நிகழ்ச்சி வாயிலாக பிரதமர் உரையாற்றி வருகிறார். திரு நரேந்திர மோடிக்கு முன்னதாக எந்த ஒரு பிரதமரும் இதுபோன்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றதில்லை. கடந்த 2023 ஆண்டு ஏப்ரல் மாதம் தனது 100வது மன் கி பாத் உரையில் மக்கள் இயக்கமாக இந்த நிகழ்ச்சி உருவெடுத்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலமாக பிரதமர் பல்வேறு பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிகழ்ச்சி குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஹிந்தி நடிகர் அமீர்கான் மன் கி பாத் நிகழ்ச்சி மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். கோடிக்கணக்கான மக்கள் பிரதமரின் மன் கி பாத் உரையை கேட்பதாகவும் அதன் மூலம் அரசு நிர்வாகத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் நாடு முழுவதும் அறியப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: காந்தி ஜெயந்தியையொட்டி தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் உள்ள ரங்கசாமி குளத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் 300க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து இதுபோன்று பல்வேறு குளங்களை சீரமைக்க உள்ளதாக இப்பணியில் ஈடுபட்ட தன்னார்வலர் ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நான் முருகேஷுங்க, காஞ்சிபுரம் வாசி. தூய்மை இந்தியா அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே வந்து நாங்க அக்டோபர் 2 பல தன்னார்வல அமைப்பு சேர்ந்து இதை நாங்க கிளீன் பண்ணோம், முடிவு பண்ணோம். மாநகராட்சி நாங்க அப்ரோச் பண்ணப்போ இது எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. சோ இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பல தன்னார்வலர்கள் இணைந்து வந்து இந்த குளத்தை நாங்க சீர்படுத்த ஆரம்பிச்சோம். கூடுமான வரைக்கும் இந்த குளத்தை வந்து நாங்க கம்ப்ளீட்டா மக்கள் பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு வரவங்க நாங்க கொடுத்துருவோம். வரும் வாரங்களில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குளங்களுமே நாங்க வந்து தூர்வாரணும், இல்லைன்னா இந்த மாதிரி கிளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்போட நாங்க நடத்துறோம். இதுக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து நாங்க நன்றி தெரிவிச்சோம்.
1: நாட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இப்பணிகளை மேற்கொண்டதாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் பவித்ரா, நான் வந்து நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் வந்து கிளீன் பண்றதுக்காக வந்திருக்கோம். நம்மளும் நல்லா இருக்கணும், மக்கள் கூட நல்லா இருக்கணும், நம்ம சுகாதாரம் எல்லாரும் நல்லா இருக்கணும், இனிமே தூய்மையா வச்சுக்கணும், நம்ம இருக்கிற இடம் கூட தூய்மையா வச்சுக்கணும், எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும். முக்கியமா நாங்களே ஒரு 20 வந்திருக்கோம். இங்க வந்து 300க்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து தூய்மை பணியாளர் செய்யறதுக்கு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: மகாராஷ்டிராவில் 8.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் 67 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. மும்பையில் மகாராஷ்டிரா முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் 2,90,000 வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று மகாராஷ்டிரா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதலீட்டிற்கான முன்னணி மாநிலமாக மகாராஷ்டிராவை உருவாக்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபை ஒட்டிய எல்லைப்பகுதியில் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானைச் சேர்ந்த இருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தன்தரன் பகுதியில் இவர்கள் ஊடுருவ முயன்றதாகவும் அதை தடுக்க விடுத்த எச்சரிக்கைகளையும் புறக்கணித்துவிட்டு அவர்கள் தொடர்ந்து ஊடுருவ முயன்றதன் காரணமாக சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் எல்லை பாதுகாப்பு படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேட்விலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 2-6, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இவன் பினோவை வென்றார். பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-12 என்ற செட் கணக்கில் செர்பியாவின் சாரா லாங்கரை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சித்தார்த்தா தாசும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பசுமை எரிசக்தி வழித்தடத்திற்கான 3வது கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பெரிய அளவில் பலன்களை தரும் என்று ஐநா கூறியுள்ளது. பேட்விலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: நேரம் 7:25 30 நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் திரைகானம் அளிக்கும் பாடல் ஒன்று. ரோஜா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், சுஜாதா.

0: இதுவரை பரம்பரை நாம் கேட்டது திரை கானம். நேரம் 7:30. நேர்களை இப்பொழுது கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட சந்திரனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இன்று அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. நமது நாட்டின் மிக மிக முக்கியமான நாள் மகாத்மா காந்தி தேசப்பிதா அவர்களின் பிறந்த தினம். இந்நாள் மட்டுமல்ல, எந்நாளும் நினைவில் இருக்க வேண்டியவர் காந்தியடிகள். எஃகு போன்ற நெஞ்சுறுதி, அனைவரையும் அரவணைக்கும் அன்பு மனம், சத்தியம், அஹிம்சை,

0: அமைதி, சமூக நீதி ஆகிய தத்துவங்களின் மொத்த உருவம். மனித உருவில் இந்த மண்ணில் வாழ்ந்த ஒரு புனித ஆத்மா அவர்தான் அண்ணல் காந்தியடிகள். நாம அவரை தேசப்பிதா என்று அழைக்கிறோம். ஆப்பிரிக்க மக்கள் சமூக நீதிக்கான போராளி அவர் என்கிறார்கள். ஆங்கிலேயர்களை நேசிக்கிறேன், ஆனால் ஆங்கிலேயர் ஆட்சியை வெறுக்கிறேன் என்று அறிவித்த அண்ணலை ஆங்கிலேயர்களும் நேசித்தார்கள். இந்திய மக்கள் அவரை மகாத்மா என போற்றினார்கள். இப்படி ஒரு மனிதர் சதையோடும் இரத்தத்தோடும் இந்திய மண்ணில் பிறந்து வாழ்ந்தார் என்பதை உலகம் நம்ப மறுக்கும் என்றார் ஜெர்மனியில் பிறந்து அமெரிக்காவில் வாழ்ந்த விஞ்ஞானி ஐன்ஸ்டீன். சந்திரனையா, நமது வாழ்நாளில் நாம் மகாத்மாவை பார்க்க முடியவில்லை என்றாலும் அவரை பற்றியும் அவரது கொள்கை கோட்பாடு போன்றவற்றை அறிந்து தெரிந்து நமது சந்ததியினருக்கு நாமும் சொல்லணும். உலகம் கண்ட அசலான சிந்தனையாளர்களில் ஒருவர் நமது தேச தந்தை மகாத்மா காந்தியடிகள். இந்தியர்களின் மன உணர்வுகளை புரிந்து கொண்டவர், வாழ்க்கை நிலையை உணர்ந்து கொண்டவர். இந்த உலகம் கடந்த 20ஆம் நூற்றாண்டில் எதிரும் புதிருமான மிக முக்கியமான இரு வரலாறுகளை விட்டு சென்றுள்ளது. அவற்றில் ஒன்று வன்செயல் வெறியாட்டம், மற்றொன்று அமைதி போராட்டம். ஜெர்மனியின் ஹிட்லர் துப்பாக்கியை தூக்கி பல நாடுகளையும் நசுக்கி யூதர்களை ஒழித்து இரத்த கிளறியை அரங்கேற்றியதன் விளைவாக இந்த உலகம் பேரழிவு போரை சந்தித்தது. அதே காலகட்டத்தில் இந்தியாவில் அமைதி, அஹிம்சை, சத்தியத்தை காந்தியடிகள் கையில் எடுத்ததால் காலனித்துவம் ஒழிந்து ஒரு புதிய சுதந்திர உலகம் உதயமானது. இந்த இருவேறு வரலாறுகளையும் கண்ட உலகம் இன்று காந்தியை போற்றுகிறது, ஹிட்லரை தூற்றுகிறது. பந்து போன்றதுதான், பந்தை எப்படி அடிக்கிறோமோ சுவரில் பட்டு அதே வேகத்தில் திரும்ப வரும். அப்படித்தான் எல்லாமே. லீடர் என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் தந்தவர், அதாவது மக்களை வழி நடத்துபவர். இவர் இப்படி நினைப்பாரோ, அவர் அப்படி எண்ணிக்கொள்வாரோ என்றெல்லாம் தன் கருத்துக்களை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப திருத்தி கொண்டவர் மாற்றிக்கொண்டவர் அல்ல காந்தியடிகள். தேச நலன், மக்கள் நலன் ஆகியவற்றை மட்டுமே மனதில் வைத்து துணிச்சலாக பேசியவர். எல்லா பிரச்சனைகளுக்கும் சாத்வீகமான அமைதியான முறையில் தீர்வு காண முடியும் என்பது அவரது எண்ணம். அதில் வெற்றியும் பெற்றார். இன்று அவரது பிறந்த நாள். இவ்வளவு ஆண்டுகள் ஆன பிறகும் அவர் மக்கள் மனதில், நம் மனதில் இருக்கிறார் என்றால் அவரது செயல்பாடுகள் தான் இதற்கு காரணம். சந்திரனையா, மகாத்மாவின் கருத்துக்கள் காலாவதி ஆகிவிட்டன என்ற பேச்சுக்கே இடமில்லை. எப்படி வள்ளுவரது திருக்குறள் எல்லா காலத்துக்கும் பொருந்துகிறதோ அப்படித்தான் காந்தியடிகள் முன்வைத்த அணுகுமுறைகள் சாகாவரம் பெற்றவை. தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய காந்தியடிகள் தான் பேசிய ஒவ்வொரு கூட்டத்திலும், ஒவ்வொரு மனிதனும் தன்னளவில் சுத்தத்தை கடைபிடித்தால் கிராமம் சுத்தமாக இருக்கும். தன்னளவில் சுத்தம் என்பது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது, திறந்த வெளியில் மல ஜலம் கழிக்காமல் இருப்பது, வீட்டில் கழிப்பறைகளை சுத்தமாக பராமரிப்பது, சுகாதாரமற்று இருப்பதுதான் பல நோய்களுக்கு காரணமாக அமைகிறது என்று எங்கும் வலியுறுத்தினார். அரசியலில் தன்னாட்சி பெறுவதை விட சுகாதார தன்னிறைவுதான் மிக முக்கியம்னு குறிப்பிட்டவர் காந்தியடிகள். அப்பவே என்ன ஒரு தொலைநோக்கு சிந்தனை, பார்வை! அப்பப்பா, மகாத்மா காந்தியடிகள் வாழ்ந்த வளர்ந்த நாட்டைச் சேர்ந்தவர் நாம் என்பதில் பெருமை கொள்வோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: இதுவரை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள். நேரம் 7:35. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நீங்களே இப்பொழுது கேட்கலாம்.
3: வணக்கம் இசை உள்ளங்களே,
4: பாட்டும் பயணம்.

0: பாட்டும் பயணமும்.
1: இளைஞர்களே, இனிமையான இந்த வேளையில் நாம் கேட்டு ரசிக்க இருப்பது பாட்டும் பயணமும். ஆம்னியர்களே, அன்பு தோழிகளின் இனிய கீதங்களோடு பலம் வர இருக்கிறது இன்றைய பாட்டும் பயணமும்.

வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படத்திலிருந்து பி எஸ் சசிரேகா எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். அன்பு தோழிகளின் இனிய கீதங்களோடு வலம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டும் பயணமும்.

கை கொடுக்கும் கை திரைப்படத்திலிருந்து பி சுசீலா எஸ் பி ஷைலஜா பாடிய பாடலை கேட்டோம். நேர்கள் பதிவுகளையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். செல்வராஜன்பேட்டை தினா ரமேஷ், மீரா வெங்கட்ராமன், நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து ஹரிஹரன், செல்வநாதன் அவர் ஹரிஹரன் வந்து வந்தாலே இளம்பாளை தண்டு வெண்முல்லைக்காக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள். செல்வநாதன், வேலங்குடி குணசுந்தரி, சுசீலா மாரிமுத்து, புலிவலம் நூராயன், அஜீஸ் ரஹ்மான், எஸ்பி கங்கா வேப்பம்பட்டிலிருந்து தில்லை ஸ்ரீனிவாசன், ஆண்டிமடம் கார்த்திகேயன், சோமசுந்தர பிரபு, சாந்திவன் ரமேஷ், முத்துகிருஷ்ணன், ஆனந்த வெள்ளத்தில் ஆடட்டும் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க அந்த பாடலுக்காக. அடுத்து வந்து கொடிக்காப்பாளையம் ஷாகுலகம்பி அவரும், அடுத்து வந்து ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், உலாவரும் பாடல்கள் அனைத்தும் அருமை மேடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலப்பேடு தயாளன், ஜி கதிரவன், பிரேம்நாத் பிரேம், ரங்கராஜன், அடையாளப்பட்ட ஆசிர்வாதம், சரவணார் ராமலிங்கம், சிவராம் நாகராஜன், அடுத்த இன்பா இலக்கியா, ஆற்காடு சாத்தூர் ரமேஸ்வரி, செந்தில் கண்ணன் ஷோபா, அப்புறம் அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, பன்னீர்செல்வம் மாணிக்கம் செங்கல்பட்டிலிருந்து, மேட்டுப்பட்டி கண்ணன், அடுத்து கதிரன் வாரியங்காவிலிருந்து, அடையாளம் குழந்தைநாதனும் அவரும் தான், அப்புறம் அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, புரசைவாக்கம் அரியலூர் மாவட்டத்திலிருந்து பாரிவள்ளல், அப்புறம் ரெட்டில்ஸ் ஹயாத் பாஷா, நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து, பர்வதவர்தனி, இவங்கள்லாம் வந்து பாடல்களுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள். நேரம் 7:45. உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டும் பயணமும். இன்று அன்பு தோழிகளின் ஆனந்த கீதங்களோடு பலம் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய பாட்டும் பயணமும்.

நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்தில் இருந்த சித்ரா அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடலை கேட்டோம். ஏஐ எந்தெந்த நேர்களும் பதிவு பண்ணியிருக்காங்கன்றது ஒரு பார்த்துடலாம். ஹரிஹரன் வாழைமுக முகம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் ஹரிஹரன். சொல்லத்தான் ஒரு வார்த்தை இல்லை உன் வாய்மொழி மணிவாசகம், அருமை நன்றி, வாழ்த்துக்கள். ஆற்காடு சத்து ரமேஸ்வரி, அடுத்து பர்வதவர்தினி, அடுத்து நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து அன்பு ராணி, மேலப்பேடு தயாளன், அடுத்து முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, மேலப்பேடு தயாளன், மாதவரம் வீரராகவன் ஆண்டிமடம் கார்த்திகேயன், இவங்கள்லாம் வந்து நிகழ்ச்சிகள் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க. அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்களோடு அடுத்து மலரவிருக்கும் பாடல் இது அன்பு தோழிகளின் இனிய கீதம்.

0: புது நெல்லு புது நாத்து இந்த திரைப்படத்திலிருந்து வலம் வந்த பாடலை கேட்டோம். இதுவரை வலம் வர நாம் கேட்டது
1: வணக்கம் இசை உள்ளங்களே, பாட்டும் பயணமும்
0: நேரம் 7:55 நேர்களை இப்பொழுது கேட்கலாம். இன்று ஒரு தகவல் வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒருத்தர் ரொம்ப அவசரமாக போயிட்டு இருந்தார். எங்கே சார் போகிறீங்கன்னு கேட்டோம். எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தருக்கு குழந்தை பிறந்திருக்கிறதாக செய்தி வந்திருக்கு, அதுதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்கேன், பார்த்துட்டு வரலாம்னு அப்படின்னார். அப்படின்னா கொஞ்சம் இப்படி உட்காருங்க அப்படின்னும், சில விவரமெல்லாம் சொல்கிறேன் கேட்டுக்கிட்டு போங்க அப்படின்னும். உட்காந்தார். அப்புறம் சொல்ல ஆரம்பித்தோம், புதுசாக பிறந்திருக்கிற ஒரு குழந்தைய பார்க்க போகிறதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை, அதில் ரொம்பவும் கவனமாக நடந்துக்கணும். புது குழந்தைக்கு நோய் சுலபமாக தொற்றும், முக்கியமாக காற்று மூலமாக பரவுகிற நோய்கள் சுலபமாக வந்துடும். அதனால் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா குழந்தைய விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது தான் நல்லது. பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக உள்ள ஒரு கிருமி கூட குழந்தையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான ஒரு கிருமியாக இருக்கும். சில வெளிநாடுகளில் எப்படி தெரியுமா, பிறந்த குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ரூமுக்கு போகணும்னா போகிறவங்க வந்து முகமூடி போட்டுக்கணும், காலணிகளை மாற்றிக்கணும், அவ்வளவு சுத்தமாக உள்ள

0: பார்த்துட்டு வரணும். பொதுவாக சில ஆஸ்பத்திரிகளில் பார்த்தீங்கன்னா பார்வையாளர்கள் நேரத்தில் விசிட்டிங் அவர்ஸ் தாயை விட்டு குழந்தைய தனியாக பிரித்து வச்சுருவாங்க. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த நேரம் பல பேர் வருவாங்க போவாங்க, அவங்க கை கால் சுத்தமாக இருக்காது, சுத்தம் இல்லாத கைகள் மூலமாக கிருமிகள் பரவும். சுத்தம் இல்லாத கைன்னா மண் தூசி படிஞ்சிருக்கிற கை மட்டும் தான் அர்த்தம் இல்லை. சாலையில் கையை வீசிக்கிட்டு நடந்து வர்றீங்க, குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது கூட சுத்தம் இல்லாத கை தான். தாயை தவிர மற்றவங்க குழந்தைய தூக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. தாய் கூட அளவோடு கொஞ்சத்தோடு நிறுத்திக்கணும். புதுசாக ஒரு குழந்தைய பெற்றுருக்கிற பொண்ணுக்கிட்ட மற்ற தாய்மார்கள் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குழந்தைய அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும் அப்படின்னு ஏதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஓவராக அறிவுரை பண்ணுறது அந்த பொண்ணை வந்து குழப்பி விட்டுரும். அதனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த பெண்ணே ஏதாவது கேட்டால் கூட டாக்டர் சொல்ல வேண்டிய விவரங்களையெல்லாம் நாமே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. புதுசாக பிறந்திருக்கிற குழந்தைய மட்டும்தான் இப்படி பார்க்கணும்னு இல்லை, ஒரு ஒரு நோயாளி குழந்தைய பார்க்க போகிறதுனா கூட ரொம்ப எச்சரிக்கையாக தான் நடந்துக்கணும். ஒரு தின்பண்டமோ விளையாட்டு சாமானோ அந்த குழந்தைக்கு நாம் வாங்கிட்டு போகிறதா வச்சுக்குவோம், அதை நேராக கொண்டுகிட்டு போய் அந்த குழந்தைகிட்டே கொடுக்கக்கூடாது. அதோட அப்பா அம்மாக்கிட்ட ரகசியமாக கொடுக்கலாம். அவங்க முடிவு பண்ணட்டும் குழந்தைகிட்ட அதை கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத, அவங்களுக்கு தான் தெரியும் அதோட மனசும் உடம்பும். உங்கள் அக்கறையை காட்டுறதா நினச்சிக்கிட்டு குழந்தை வாயில் எதையும் கொண்டுட்டு போய் போடாதீங்க. போகிறப்போ உங்கள் வீட்டு குழந்தையும் அழைச்சிட்டு போகாதீங்க. இது நோயை வாங்கிட்டு வந்துடும், அல்லது புதுசாக ஒரு நோயை அதுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடும். என்னதான் உங்களுக்கு பழக்கமான குழந்தையாக இருந்தால் கூட அதுக்கு விருப்பம் இல்லைன்னா பேசக்கூடாது. அங்கே போய் அவங்க பள்ளிக்கூடத்தை ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது. நோயில் இருக்கிறப்ப ஸ்கூலை பற்றி பேச அது விரும்பாது. ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில் புறப்படுறப்போ குழந்தைகிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதோட அப்பா அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு புறப்பட்டால் போதும், குழந்தை கோபிச்சிக்காது. சமூக சம்பிரதாயத்தை பற்றி அது கவலைப்படுறதில்லை. இப்படி எல்லா விவரமும் நம்ம எதிரில் உட்காந்துருந்தவங்ககிட்ட சொல்லி முடித்தோம். ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டார். குழந்தைங்க கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் தான் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு இல்லை, வளர்ந்த பிறகு இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு பையன் பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்பி வீட்டுக்கு வந்தான், முகம் பூரா நகத்தால் கீறி இருந்தது. அப்பா பார்த்து பயந்துட்டார். யாருடா உன்னை இப்படி பண்ணது அப்படின்னாரு. என் கூட படிக்கிற இன்னொரு பையன்னா, நாளைக்கு உன் கூட பள்ளிக்கூடத்துக்கு வர்றேன், நீ எனக்கு அவனை அடையாளம் காட்ட முடியுமான்னார். அது ரொம்ப சுலபம் நான் பையன். எப்படின்னார் அப்பா, அவன் காதில் உன்னை கையோடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இதோ என் பையில் தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறான் அந்த பையன்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தமிழ் எஃப்எம் 102.3 நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி இசையும் நானும். இசை அப்படிங்கறது எந்த ஒரு கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய மருந்து அப்படின்னு சொல்லலாம். இசையும் நானும் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்னைக்கு நம்மளோட கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பின்னணி பாடகர் அனந்து அவங்க இருக்காங்க. வணக்கம்

0: சார், வெல்கம் டு விவித் பாரதி ஸ்டுடியோ.
1: தேங்க் யூ மேடம், தேங்க் யூ சோ மச். அண்ட் விவித் பாரதியில வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம்.
0: சொல்லுங்க சார், இசையும் அனந்து சாரும் சேர்ந்தது எந்த வயசுல, முறையான பயிற்சி இருக்கா, முதல் குரு யாரு, பெயர் வந்து அனந்து அப்படின்னு சுருக்கிறதுக்கான காரணம், முழு பெயர் என்ன, இதெல்லாம் சொல்லுங்க.
1: என்னுடைய முழு பெயர் வந்து அபிஷியல் நேம், என்னுடைய ரெக்கார்டு பிரகாரம் ஸ்கூல் காலேஜில் உள்ள என்னுடைய நேம் வந்து அனந்த நாராயணன். என்னுடைய தாத்தா பேர் அனந்த நாராயணன், அப்பாவோட அப்பா பேர் அனந்த நாராயணன். ஆக்சுவலி ஸ்கூல்ல சேர்க்கும் போது எங்க அம்மா சொன்னது வந்து ஆனந்த்னு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்க அப்பா வந்து பேரை சுருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அனந்த நாராயணனே வச்சிட்டாரு. அண்ட் ஃபீல்டு லெவல்ல வந்து அனந்த நாராயணன் அப்படிங்கிற நேம் வந்து அனந்த்னு சுருக்க காரணம் என்னன்னா, நான் ஒரு 2000 அந்த டைம்ல 2000 to 2005 குள்ள எல்லாம் பாடின பாடல்கள்ல வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஃபுல் நேம் சொல்லும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னா அனந்த கிருஷ்ணன் இல்லைன்னா அனந்த வேற ஏதாவது ஒரு செகண்ட் நேம் ஆஃப் ஆஃப் த நேம் வந்து வேற மாத்தி போட்டு அப்படி அப்படி வந்துருது கேசட்ல. ஸோ பல பேர் வந்து என்னோட பேர் இல்லாத எனக்கு தெரியும் அனந்த நாராயணன். நாளைக்கு வந்து ஏதாவது ரெக்கார்ட்ஸ்ல வரும்போது, சப்போஸ் ஏதாவது செக் பேமெண்டா இருக்கலாம் அவங்க கொடுக்கறது, இல்லைன்னா வேற லேபிள்ஸ்ல வரும்போது, இப்பெல்லாம் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தானே எல்லாமே, அது மாதிரி வரும்போது அதுல அனந்த நாராயணன் இருக்கும், லேபிள் அனந்த கிருஷ்ணன் இருக்கும் வச்சுக்கோங்க, வேற வேற ஆள் நினைச்சிடக்கூடாது. ரெண்டாவது ஒரே நேமா இருந்தா தான் நம்மளை ஐடென்டிஃபை பண்ண முடியும் எல்லாருக்கும், அந்த காரணத்துக்காகவே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் த நேம் மட்டும் வச்சா போறோம். செகண்ட், பீப்புள் கால் மீ அஸ் அனந்து, எல்லாரும் இங்க வந்ததுல இருந்து அனந்து அனந்து தான் கூப்பிடுவாங்க. ஸோ அனந்துவே நேமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது கிரெடென்ஷியல்ஸ்ல கொடுக்குற நேம் வந்து அனந்துன்னே இருக்கட்டும் இந்த ட்ராக் லிஸ்ட் எல்லாம் அப்படின்ட்டு அப்படி சொல்லி வாண்டடா பண்ணதான். இல்லைன்னா வந்து வேற யாரோ யாரோ நினைச்சுப்பாங்க இல்லையா, அது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது அக்கௌண்ட் மாதிரி வேற யாருக்கு அப்படி நேம்ல யாராவது சர்ச் பண்ற மாதிரி கூடாது, இல்லைன்னா வந்து ஃபோஜரி மாதிரி ஆகக்கூடாது, இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்ற மாதிரி நினச்சிடக்கூடாது. அதான் ரீசன். அண்டு எனக்கு ஊர் வந்து தூட்டுக்குறேன், எனக்கு இசை பின்புலங்கிறது நான் ஸ்கூல் படித்த நேரத்தில் சொல்கிறேன். நான் ஒரு 7th, 9th, 10th எல்லாம் படிக்கும்போது வந்து நிறைய காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணி பாடுவேன். அப்போ நிறைய பேர் வந்து உனக்கு நல்ல திறமை இருக்குது, நல்லா பாடுற, நீ ஏன் கற்றுக்கூடாது, மியூசிக்கில் வரக்கூடாதுன்னு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவாங்க ஸ்கூல் டைம்லலாம். அப்போலாம் என்ன ஒரு பாட்டு பாடி பிரைஸ் வாங்குறதுங்கிறதா நம்முடைய மோட்டோவே அவ்வளோதான் இருக்கும். பயங்கரமாக பிரைஸ் வாங்கியாச்சுன்னா ஏதோ பெருசாக சாதிச்சிட்டோம்னு நினச்சி போனோம். ஆனால் அது இல்லைன்னு புரியறதுக்கு வந்து நிறைய பேர் ஊக்கம் கொடுத்ததுனால ஏன் நம்ம இதை கேரியராக எடுத்துக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்து. அண்ட் இன் மை காலேஜ் டேஸ் ஐ டிட் மை பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் விஓசி காலேஜில் பண்ணேன். எனக்கு ப்ரைவேட்டாக அங்கே ஒரு டியூஷன் போயிருந்தேன். என்னுடைய முதல் குரு பார்த்தீங்கன்னா யாருன்னா சங்கீத வித்வான் சங்கீத பூஷணம் டி கே சுப்பிரமணியம்னு, அவர் ஹீஸ் நோ மோர் நோ, பட் நெல்லையில் அவருக்கு திருநெல்வேலி அவருக்கு அங்கேருந்து வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அவர் தான் எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது. அவர் ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது நல்ல ஞானம் இருக்கு, வர்ணம் எல்லாம் ஜாஸ்தி வேண்டாம், வர்ணம் பிராக்டிஸ் பண்றது கமகம் வரதுக்கு தான், உனக்கு நல்ல கமகம் இயல்பாவே இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா ஒரு 5-6 வர்ணம் மட்டும் எடுத்துட்டு நேர கீர்த்தனைக்கு போயிட்டார் எனக்கு. அண்ட் ரொம்ப நல்ல சிக்ஷை எனக்கு கொடுத்தார் அவர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட சேர்த்து எடுக்க மாட்டார், தனியா வச்சு தான் எடுப்பார் என்ன, மற்றவரோட சேர்த்து எடுக்க வேண்டாம், நல்ல ஒரு திறமை இருக்கு உனக்கு, தனியா கான்சன்ட்ரேட் பண்ணார் என் மேல. அவருடைய ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப பெரிய ஃபவுண்டேஷன் எனக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2-3 குருட்ட கத்துனேன் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம். பிகாஸ் நான் 86ல இருந்து 89 வரைக்கும் அங்க அவர்கிட்ட கத்துனேன். அப்புறம் ஒரு சின்ன ஒரு வருஷம் கேப் ஆச்சு, அகைன் ஒரு 91 to 92 ஒரு 1 இயர் கத்துனேன். அப்புறம் என்னோட அக்காவுக்கு மேரேஜ் ஆயிட்டு ரெண்டாவது 95ல நான் சென்னைக்கு வந்துட்டேன். ஸோ கிருஷ்ணகான சபால வந்து நங்கநல்லூர் ராமநாதன் பா வந்து அவர்கிட்ட ஒரு 1.5 வருஷம் சிக்ஸ் எடுத்தேன். நான் குரூப்பா வச்சு எடுப்பார் அவர், அங்க வந்து ஈவினிங் சொல்லி கொடுத்திருந்தாரு அவர், அது நடந்தது. அதுக்கப்புறம் மதுரை பாலசுப்ரமணியம் சார்ட்டு, மதுரை சரஸ்வதி லட்சுமணன், இவ்வளவு பேர்ட்ட கத்துனேன். பட் நான் ரொம்ப நாள் அவங்ககிட்ட எல்லாம் கத்துக்கல, மிஞ்சி போனா ஒரு 6 மாசம் 7 மாசம் 1 வருஷம் அப்படிதான் இருந்தேன். ஓரளவுக்கு வந்து நமக்கு ஒரு சாங் கிளாசிக்கல் கிருத்தியை கேட்டோம்னா அதை கேட்ட உடனே அது இந்த ராகத்தில் இருக்குன்னு அடாப்ட் பண்ணிட்டு அந்த கிருத்தியை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்மளுடைய ஸ்டைல என்னென்ன மாத்தலாங்கிற மாதிரி. இப்போ ஜென்ரலா சிக்ஸ் எடுக்கும் போது அப்படின்னாக்க அவங்க ஒரு பாகவதர் நமக்கு சொல்லி கொடுக்கறத வச்சு தான் நம்ம சிக்ஸை எடுத்துப்போம். ஸோ இதையே நம்மளோட வேலையை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு அப்படி அது மாதிரி அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு இது வந்துருது. நோட்டேஷன் எழுத தெரியும், ஐ கேன் ரைட் நோட்டேஷன்ஸ், பார் கணக்கு போட்டு நோட்டேஷன் எழுதுவேன். அண்ட் மியூசிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவேன், ஈவன் மியூசிக் டியூன் கம்போஸ் பண்ணி மியூசிக் அரேஞ்ச் பண்ண தெரியும். அதுக்கு டியூன் கம்போசிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் ஆரம்பத்தில் பண்ணிட்டு இருந்தது தான் ஊரில் இருக்கும்போது. பட் என்னை கேம் டு சென்னை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே, ஐ ஒர்க் வித் MSV சார் ஆல்மோஸ்ட் ஒரு 13 இயர்ஸ் அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தேன். ஒரு டியூன்னா அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது இவ்வளவுதான் ஒரு அதுக்கு மரியாதை. ஒரு சங்கதினா ஒரு பாட்டுன்னா அதில் வந்து எந்த அளவுக்கு அது வந்து ஒரு தர்மத்துக்கு உட்பட்டு ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தால் கூட அதுக்கு வந்து ஒரு வார்த்தை என்ன, அந்த வார்த்தைக்கு எவ்வளவு மரியாதை, எவ்வளவு சங்கதி போடலாம், அதாவது சங்கதி போடலாம் பட் வார்த்தையை டாமினேட் பண்ணக்கூடாது, லிரிக்கல் எக்ஸ்பிரஷனை டாமினேட் பண்ணக்கூடாது. இவ்வளவு விஷயங்கள்லாம் வந்து அவரோட காம்போசிஷன் கேட்டதுக்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி பண்ணிருந்த எல்லாமே வந்து வேற. ஒரு மெட்டு கட்டிடலாம், ஒரு பாட்டுக்கு ஈஸியாக மெட்டு கட்ட முடியும், ஆனால் அந்த மெட்டு வந்து வரிகளா போகும்போது மியூசிக் டாமினேட் பண்றதா, எப்பவுமே அவர் சொல்லுவார் வரிகளை டாமினேட் பண்ணி மியூசிக் போக கூடாது, வரிகளுக்கு உட்பட்டு இருக்கணும், அதாவது ரெண்டும் சேர்ந்து தான் டிராவல் பண்ணணுமே தவிர மியூசிக்கும் டாமினேட் பண்ணக்கூடாது, வரியும் டாமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார் அவர். எப்பவுமே வார்த்தைகளும் டாமினேட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன தர்மம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த தர்மத்துக்கு உட்பட்டு தான் அது பண்ணணுங்கிறது பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது வரும், இவ்வளவுதான் இருக்கலான்னு. அந்த கிராமர் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து MSV சாரை தவிர யார்ட்டையுமே பாக்கல, நான் அந்த ட்ரைனிங்ல தான் இன்னைக்கு வந்து.
0: அதாவது நான் வந்து அனந்து சார் அப்படிங்கறதுக்கான பெயர் சுருக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன், கூடவே வந்து MSV சார் கிட்ட நீங்க வந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கறத ஒரு கேள்வியா நான் தயாரிச்சு வச்சிருந்தேன். எல்லா கேள்விகளுக்கும் நீங்க ஒரே ஷாட்ல பதில் சொல்லிட்டீங்க. அதோட நான் என்ன வியத்தேன் அப்படின்னாக்க, நீங்க

0: சொன்னது 2000 ஆம் ஆண்டுல வந்து நான் வந்து அந்த பெயரை சுருக்கினேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம 2026ல இருக்கோம், 25 வருஷம்,
1: 2005 2006 மேல.
0: சரி, எப்படியா இருந்தாலும் 20 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க எப்படிலாம் யோசிச்சிருக்கீங்க?
1: இந்த பேமெண்ட் குடுக்கறங்கிறது வந்து முன்னாடி வவுச்சர் போட்டு கேஷா கொடுத்த காலம் இருக்கு இல்லையா? அந்த காலங்கள் பின்னாடிதான் மாறிது. நான் சொன்ன அந்த விஷயம் வந்து செக்ங்கிற விஷயமும் அது பின்னாடி புரிஞ்சதை நான் சொல்றேன். ஆனா முதல்ல அது புரியல. பட் முதல்ல எனக்கு புரிஞ்சது என்னன்னா வேற வேற ஆள்னு நினைச்சிருவாங்க.
0: பிளஸ் அந்த காலகட்டத்துல நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு வந்து பெயர் மாற்றங்கள் நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, திரைத்துறையிலும் சரி இசைத்துறையிலும் சரி.
1: நாங்க பெயர் மாற்றம் பண்ணல, பட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி நேம் வந்து நாளைக்கு ஏதோ ஒரு ஊருக்கு என்ன கூட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சப்போஸ் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு ஊருக்கு கொண்டு போறாங்க, ஏதோ டிராவல் பண்றாங்க, லண்டனோ யூகே யூஎஸ்ஓ போகும்போது பாஸ்போர்ட் கேட்கும் போது பாஸ்போர்ட்ல இருக்கிற நேம் வேறையா இருக்கும்.
0: கரெக்ட், அதுதான் திரும்பி தோற. நீங்க 2006லயே இவ்வளவு யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா பெரிய ஆள் தான் சார்.
1: முதல்ல யோசிக்கல, அப்புறம் போக போக தான் தெரிஞ்சது. நாளைக்கு இது எல்லா இடத்துலயுமே இடிக்கும் நமக்கு. சோ அப்ப என்ன ட்ராக் லிஸ்டோட நேம் வந்து என்ன செகண்ட் ஆஃப் இல்லாம இருந்தா கூட பிரச்சனை இல்ல. பீப்புள் கால் மீ அஸ் அனந்த், மை நேம் இஸ் அனந்த நாராயணன், அபிஷியல் நேம் அனந்த நாராயணன் சொல்லலாம். பட் அனந்த கிருஷ்ணன் அப்படின்னு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அனந்த கிருஷ்ணா நாளைக்கு நான் இது கொடுக்கும்போது சார் உங்க பேன் கார்டு கொடுங்கன்னு கேட்பாங்க, அது அனந்த நாராயணன் இருக்கும். ஏன் நீங்க முதல்லயே சொல்லலாம்பாங்க. இதுல ரீசன் என்னன்னா நம்ம அனந்தம்னு சொல்லிருப்போம், நம்ம பேரை வந்து அனந்த கிருஷ்ணன் அவங்களே நினைச்சிருந்துருப்பாங்க, நம்மள கேட்காமையே இல்ல அனந்த ராமன் போட்டுடுவாங்க.
0: ஓகே,

0: எனக்கு அடுத்த கேள்விக்கு லீட் கொடுத்துட்டீங்க. எம் எஸ் விஸ்வநாதன் சார் கிட்ட நீங்க நிறைய வருடங்கள் வந்து வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நீங்க கத்துக்கிட்ட வெற்றியின் ரகசியம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அவரை பார்த்து வியந்த அவரோட ஒரு ஸ்பெஷல் குணம் இயல்பு என்ன?
1: ஒரு பலம் அது ஹனுமாருக்கு தன் பலம் தெரியாதுங்கிற மாதிரி வந்து ஜீனியஸ்ல ரெண்டு விதமான ஜீனியஸ் இருக்காங்க. நடக்கும் உண்மையான அர்த்தம் என்ன தெரியாது.

0: ஜீனியஸ்ங்கிறது தெரிஞ்சு ஒருத்தன் எப்போ வெளியில் சொல்லிட்டானோ அவன் ஜீனியஸ் கிடையாது. ஆக்சுவலாக தன்னைத்தானே தான் ஜீனியஸ்னு சொல்லிக்கிறவங்க ஜீனியஸ் கிடையாது. ஜீனியஸுக்கு தான் ஜீனியஸ்ங்கிறது தெரியாது, அடுத்தவங்க தான் சொல்லுவாங்க அதை. அவர் வந்து அப்படியா நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி வந்து என்னைக்குமே வந்து அவர் தன்னை ஜீனியஸ்னு சொல்லிட்டு கிடையாது, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, என்ன விட பெரியவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன விட படைச்சவங்களாம் எவ்வளோ. பின்னாடி வந்தவங்களை முதல் கொண்டு சொல்லியிருக்காரு அவர், முன்னாடி வந்தவங்களை சொன்ன கூட பரவாயில்ல, பின்னாடி வந்தவங்களையும் சொல்லியிருக்காரு. அதனால என்னன்னா எம்எஸ்வி சார் அந்த பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம், அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கணும் இத்தனை வருஷங்கள்ல, இன்னைக்கும் அது நீங்காத இடத்துல தான் இருக்கு. இன்னைக்கும் அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. அப்படியெல்லாம் இருந்த போது வந்து அவர் என்னைக்குமே தன்னை பத்தி விளம்பரப்படுத்தி எப்ப கேட்டாலும் சார் இந்த பாட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்குதே சார், அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க், இந்த வெற்றிக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, குழு. ஆமா, இது என்ன பிகாஸ் வந்து என்னதான் நான் கம்போஸ் பண்ணிட்டாலும் பாடுறோம் பாட வரவங்களும் நான் சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுத்தா அவங்க நல்லா புரிஞ்சு நல்லா எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாதானே இந்த பாட்டு நல்லா வரும். இன்னைக்கு இப்ப நாங்க ஒரு மியூசிக் டைரக்டர்னா நீங்க வந்து யார் மூலமா நீங்க வெளியில தெரியுறீங்க, பாடவர் யாரு பாடுறாங்களோ அந்த குரல்கள் மூலமா தான் நாங்க வெளிப்படுறோம். சோ எங்களை முதல்ல அடையாளம் காட்டுறவங்க அவங்க தான். அதான் எப்பவுமே சொல்லுவாரு, எங்கிட்ட பாடின பாடல்கள்லாம் அவங்க முன்னுக்கு கொண்டு வந்து அப்புறம் எங்களையும் முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த வார்த்தை சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும் தெரியுமா?
1: கண்டிப்பா.
0: ஆக்சுவலி பாத்தாங்கன்னா பாட்டை சொல்லி கொடுத்ததே அவர் தான், அவர் தான் கம்போஸ் பண்ணாரு, அவர் தான் கூப்பிட்டாரு, இவங்களுக்கு டியூனே தெரியாது. ஆனாலும் அவங்க முன்னுக்கு வந்து எங்களை முன்னுக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்றதுக்கு வந்து எவ்வளவு பெரிய பெருந்தன்மை வேணும். அதாவது அவங்க எல்லாம் ரியாலிட்டி என்னங்கறத புரிஞ்சவங்க, வாழ்க்கையுடைய யதார்த்தம் என்ன தெரியும், வாழ்க்கையே என்னன்னு தெரியும்.
1: உன்
0: குரல் கேட்கலையா

0: அருமை, மிக அருமை. நீங்க சொன்ன மாதிரி அந்த கசல் டச் அப்படிங்கிறது அது நல்லா தெரியுது அந்த பாடல்ல.
1: அதுல என்னிடம் தெரியலையா இல்லை என்னிடம் நான் தெரியலையான்னு ஒரு இடம் சுமதி ராம்னு அவங்க தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் விஸ்வ துளசிக்கு அவங்க தான் இந்த சாங்கும் எழுதியிருப்பாங்க. அது என்னமோ இவருக்காகவே எழுதின மாதிரி இருக்கும். என்னிடம் தெரியலையா, என் இடம் தெரியலையா, என்னிடம் தெரியலையா, என்கிட்ட தெரியலையா, இல்லை என்னிடம் நான் தெரியலையா.
0: அதாவது பாடல் வரிகள்லையும் எவ்வளவு வித்தியாசங்கள் காமிக்க முடியும் அப்படிங்கறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.

0: வேலைகளையும் அந்த கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க எப்படி இசை பயணத்தை ஆரம்பிக்கிறச்சு எடுத்த உடனே குழு பாடகரா ஆரம்பிச்சீங்களா இல்ல தனி பாடகரா உங்களுக்கு வந்து
1: அங்கீகாரம்? ஊர்ல இருக்கும் போது நிறைய டிவோஷனல் ஆல்பம்ஸ் எல்லாம் பாடிட்டு இருந்தேன். ஸ்கூலிங் வந்து கால்டூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய காஸ்பல் ஆல்பம்ஸ் எல்லாம் பாடிட்டு இருந்தேன் ஊர்ல. ஏன்னா எனக்கு நான் நம்ம ஆஃப்கோர்ஸ் நமக்கு இசைக்கு மதம் கிடையாது, மொழி கிடையாதுங்கிறனால வந்து இசைங்கிறது இசை மொழி தான், வார்த்தைகள். சோ எனி டிவோஷனல் நமக்கு எல்லா கடவுளும் ஒண்ணுங்கிறதுனால ஐ சாங் ஃபார் சோ மெனி காஸ்பல் ஆல்பம்ஸ். அண்ட் சென்னைக்கு வந்த அப்புறமும் பாத்தீங்கன்னா நிறைய ஹிந்து டிவோஷனல் கிறிஸ்டின் டிவோஷனல் எல்லாம் பாடிட்டு தான் இருந்தேன். அண்ட் அது இல்லாம நான் வந்து நிறைய ஆர்கெஸ்ட்ரா டீம்லயும் ஊர்ல நிறைய பாடிட்டு இருந்தேன், நிறைய பப்ளிக் கச்சேரி நிறைய போவேன். சோ தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ ஆடட். ஒரு சாங் ஃபுல்லா பாடுறதுங்கிறது அங்கதான் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ரெக்கார்டிங் ஆகுது, பிட் பிட்டா பாட முடியும். நீங்க ஒரு பல்லவி வரைக்கும் பாடலாம், இல்ல எட்டு பாட வரைக்கும் பாடலாம், அப்படி எல்லாம் இருக்கு. சோ அந்த ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால நமக்கு வந்து சைமல்டேனியஸா மெயினா என்னன்னா ரெக்கார்டிங்ல பாடுறதுங்கிறது வேற, ப்ரோக்ராம்ல பாடுறதுங்கிறது வேற. ஏன்னா ரெக்கார்டிங் மைக்கோட குவாலிட்டி அப்படிங்கிறது டிஃபர்ஸ் ஃப்ரம் ப்ரோக்ராம்ல பாடுறது. ப்ரோக்ராம்ல வந்து நீங்க த்ரோ பண்ணி தான் பாடுவீங்க, அது ஒன் டைம் ஆடியன்ஸ் கேட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான். அந்த நேரம் அந்த ஸ்பீக்கர்ல என்ன கேட்கறது அவ்வளவுதான். இது அப்படி இல்ல, இது நீங்க ட்ரையா ரெக்கார்ட் பண்ணுவீங்களே அதுக்கப்புறம் அவங்க ரிவர்ப்லாம் ஆட் பண்ணும். இட்ஸ் அ பவர்ஃபுல் மைக்ங்கிறதுனால ரொம்ப ஷவுட் பண்ணி பாட வேண்டிய அவசியம் இருக்காது. ரெண்டாவது அங்கதான் வந்து உங்களுடைய பிரசன்டேஷனை நீங்க திருப்பி திருப்பி நீங்க ரீடூ பண்ணி என்ன குவாலிட்டி வேணுங்கிறத நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி அண்ட் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதை பிரசென்ட் பண்ண முடியும். ஏன்னா அது காலத்துக்கும் கேட்க போற பாட்டுங்கிறதுனால. ரெக்கார்டிங் அப்படிங்கறது உடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைவ்ல நீங்க நிறைய பாட பாடதான் அந்த ஃப்ளோ கிடைக்கும் உங்களுக்கு, வாய்ஸ் மோல்ட் ஆகும். இதெல்லாமே
0: அனுபவம் கற்றுத்தந்த பாடங்கள். இப்போ நீங்க வந்து ஊர்ல இருக்கச்சே அப்படின்னாக்கா இது கண்டிப்பா ஒரு 20 வருடங்கள் முன்னாடி இருக்கு. அப்பயே வந்து நீங்க வந்து இசை கச்சேரிகள்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க. அப்ப பண்ணின இசை கச்சேரிகளுக்கும் இப்ப இருக்கிற இளம் தலைமுறை பாடகர் பாடகிகளோட பண்ற இசை கச்சேரிகளுக்கும் என்ன வித்தியாசம்னு ஃபீல் பண்றீங்க? ஏன்னா இப்ப உங்களை பத்தி தகவல்களை திரட்டுறச்சு இணையதளத்துல பார்த்தோம்னாக்க இப்ப இருக்கிற இசை கலைஞர்கள் பாடகர்கள் பாடகிகள்லாம் வந்து அனந்து அண்ணாவோட அனந்து அண்ணாவோட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அந்த புகைப்படம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற பசங்களோட இசை கலைஞர்களோட அணுகுமுறை அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசப்படும் காலத்துக்கு தகுந்த மாதிரி. அதுல உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஏன்னா நீங்க 20 வருடங்கள் முன்னாடி பாடுறச்சே எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு?
1: இல்ல இல்ல சி, அதாவது இது எப்படின்னா இது ஜெனரேஷன் கேப்னு சொல்றதை விட அவங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு எல்லாருக்குமே மீடியா சப்போர்ட் எக்ஸ்போஷர் கிடைச்சது. பட் அவங்க கஷ்டத்தை பார்க்கல, அவங்க கஷ்டத்தை பார்க்கலன்னு சொல்றதை விட ஒரு இசையை வந்து கத்துக்கிறதுக்கு நம்ம வந்து எத்தனை குருவை நம்ம தேடி அலைஞ்சிருக்கோம், அவ்வளவு ஈஸியா கிடைச்சிட மாட்டாங்க. கிடைச்சாலும் அவ்வளவு ஈஸியா ஒரு ஸ்டூடெண்ட்டை ஏத்துக்க மாட்டாங்க. ரொம்ப புடம் போட்டு பார்த்து தான் இவன் தேருவானா தேர மாட்டானான்னு பார்த்து தான் ஏத்துப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் ஒரு ஒரு நாள்ல ஒரு கீர்த்தனை எல்லாம் சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. ஒரு கீர்த்தனையை நீங்க வந்து ஏன்னா வார வாரம் தான் கீர்த்தனை எனக்கு வாத்தியார் கிடைப்பாரு. ஒன் வீக் ஒன் டைம் தான் அவர் வந்து போவார் திருநெல்வேலியில இருந்து. சோ நல்லா பாத்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே சண்டே தான் நான் பாட்டு கத்துப்பேன். ஒரு நாள் ஒரு பல்லவி ஒரு சமஷ்டி சரணம் வரைக்கும் சொல்லி இல்லைன்னா ஒரு அனுபல்லி வரைக்கும் சொல்லி கொடுத்துப்பாரு. அடுத்த வாரம் வந்து தான் சரணம் சொல்லி தருவாரு. அந்த கீர்த்தனையே நம்ம நல்லா கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் 4 வாரம்

0: அதையே நல்லா சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த கீர்த்தனை போவாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசத்துல எத்தனை கீர்த்தனை கத்திப்பீங்க? ஒரு கீர்த்தனை கத்துப்பீங்க இல்லையா? சோ நமக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கத்துக்கிறதுக்கு உண்டான இதை விட இன்பான் டேலண்ட் இருக்குங்கிறத விட அதை மோல்டு பண்ணிக்கிறதுக்கு நமக்கு வந்து அன்னைக்கெல்லாம் நிறைய பேர் கிடைச்சாங்க. ஓ நம்ம எப்படி பாடணும், எப்படி பாடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒன்னே ஒண்ணு, அவங்க சக்சஸ் தலைக்கு எடுத்துக்காம இருக்கணும். யாரா இருந்தாலும் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்தவங்க, முன்னாடி ஜெனரேஷன், ஒரு 10 வயசு 3 15 வயசு 3 இவங்களெல்லாம் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இது தெரியணும்.
1: இப்போ இந்த இசை கலைஞர்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கச்சே, இவங்களுக்கு வந்து திறமை இருக்கு அப்படின்னு.
0: இன்னொரு சாமர்த்தியம் இருக்கு, சும்மா உட்காந்துமே வராது. ரொம்ப டிமாண்ட் வச்சுட்டு நான் இவ்வளவு கொடுத்தாதான் வருவேன், அவ்வளவு கொடுத்தாதான் வருவேன் எல்லாம் இருக்க முடியாது. பட் ஆனா ஜாஸ்தி டிமாண்ட் பண்ணாலும் அதை விட கம்மியா வாங்குறவங்களுக்கு, நீங்க ஒரு சாங் பாடிருப்பீங்க, அந்த சாங்க்கு உங்களை கூப்பிடாம வேற யாரோ போய் பாடுவோம், 10,000 வாங்கி பாடிட்டு வந்துருவான் அவன் போய் ஷோல. நாளைக்கு அவன் ஷோல பிஸி ஆயிடுவான், நம்ம வீட்டுல உட்காந்துருப்போம். சோ அதனால டிமாண்ட்ஸ் ரொம்பவும் இருக்கக்கூடாது. அது மாதிரியும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ரெண்டாவது என்ன, பொழைக்கிற சாமர்த்தியம் இருக்கு, அதை தாண்டி வந்து எவ்வளவு நாளைக்கு இது ஓடிட்டே இருக்குங்கிறதும் உங்களுக்கு சொல்ல முடியாது. ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை பத்தினா, ஃபியூச்சர்ல நம்ம என்னவா இருக்க போறோம், டில் மை லைஃப் உடைய ஃபுல்லா வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் நான் இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ ஓடுற ஓட்டத்துல ஓடிட்டு இருக்காங்க.
1: அதாவது நீங்க ஒரு கிட்டத்தட்ட 3 பார்த்திருப்பீங்க, MSV சார், அதுக்கப்புறம் இருந்த இசை கலைஞர்கள், ஆல்மோஸ்ட் எல்லா இசை அமைப்பாளர்களோடையும் நீங்க பாடிக்கீங்க அப்படிங்கிறது புரியுது. அப்படி இருக்கிறச்சே நீங்க வந்து அடுத்தடுத்த தலைமுறைகள்ல வந்து பாடுறச்சே அந்த அணுகுமுறை அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க இப்போ அழகா வந்து அனலைஸ் பண்ணி சொல்லிருக்கீங்க சார். ரொம்ப நேரமா நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அனந்து சார் அப்படின்னாலே புலி உருமது சாங், அது எல்லாருக்குமே ரொம்பவே விருப்பமான ஒரு பாடல். உங்க குரல்ல நம்ம விவித் பாரதி நேயர்களுக்காக ஒரு 4
0: கண்டிப்பா. புலி உருமுது இடி இடிக்குது, இடி இடிக்குது, கொடி பறக்குது, கொடி பறக்குது, வேட்டக்காரன் வரத பார்த்து கொலை நடுங்குது, கொலை நடுங்குது, துடி துடிக்குது, துடி துடிக்குது, நில கொலகிது, நில கொலகிது, வேட்டக்காரன் வரத பார்த்து, பட்டகத்தி பளபளக்க, பட்டி தொட்டி கலகலக்க, பறந்து வர்றான் வேட்டக்காரன் பாமரனின் கூட்டுக்காரன், நிக்காம ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு வர்றான் பாரு வேட்டக்காரன்.
1: சூப்பர் சூப்பர்.

0: அதாவது அனந்த் சார் அப்படின்னாக்க இந்த ஜார்னர் பாடல் தான் பாடுவாரு அப்படிங்கறது போக, இந்த மாதிரி ரேஞ்ச் எனக்கு வேணும், இந்த பிச் வேணும் அப்படின்னாக்க அந்த ஸ்கேல்ல பாடுறதுக்கு அனந்து சார் சரியா இருப்பாரு அப்படின்ட்டு எப்படி அவங்களை தேடுறாங்களா, இல்ல அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க உங்ககிட்ட அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்களே மாத்திக்கிறீங்களா? புலி உருமுது பாடுங்கன்னு உங்களோட அந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து எல்லாமே மாறியாச்சு.
1: ரெண்டுமே இருக்கு மேடம். எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எதை ஃபேஸ் பண்றீங்களோ அதுல இருந்தா எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. அதாவது என்னன்னா, திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து 2009 வந்து இந்த பாட்டு பாடுறதுக்கு என்ன விஜய் ஆண்டனி கூப்பிட்ட போது அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன வேர்டு வந்து, ஆக்சுவலி இன்னைக்கு நான் மறக்க மாட்டேன், அதுக்கு முன்னாடி வரைக்கும்
0: என்ன
1: சொல்லுவாங்க, உங்க திறமை எனக்கு நல்லா தெரியும், ஆனா உங்க

0: ஒரு விஷயம் ரொம்ப இடைஞ்சலா இருக்கு, ஆனா அது பெரிய பிளஸும் கூட, ஆனா அதுவே உங்களுக்கு இடைஞ்சலும் கூட. அது நான் சொல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் புரிஞ்சுட்டேன் ஸ்மார்ட்டா. நான் அதை சொல்ல விருப்பப்படல, ஏன்னா பிகாஸ் எனக்கு அவர் மேல நிறைய மரியாதை இருக்கு, அதனால நான் சொல்லக்கூடாது. பட் அது வந்து அனந்த் ஆஸ் அ பிளேபேக் சிங்கர்னு வரும்போது அது கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும் உங்களுக்கு. அதை உடச்சி எறியறதுக்காக தான் நான் இந்த பாட்டே தரேன் உங்களுக்கு. இந்த பாட்டு வந்து உங்க திறமைக்கு தீனு சொல்றதை விட உங்களை யாருன்னு அடையாளம் காட்டுறது தான் இந்த பாட்டு. அதனால வந்து நீங்க யார் மாதிரி இல்லாம நீங்க மாதிரி பாடுங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த பாட்டு கொடுத்தாரு. பட் நல்ல ரேஞ்ச் வேற அந்த பாட்டு. அன்னைக்கு நான் பாடும்போது வந்து அப்போ வந்து லைன்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு பாட்டு. சரி, பாடுறது ஈஸி, நீங்க த்ரூ அவுட்டா பாட போறது கிடையாது, ரெண்டு லைனா கூட மிக்ஸ் பண்ணிட்டு போகலாம். அவரே சொன்னாரு, கஷ்டப்படலாம் பாடாங்க சார், ஸ்ட்ரகிள் தெரியக்கூடாது பாட்டுல, நீங்க ஸ்ட்ரகிள் இல்லாம பாடிருக்கீங்கிற மாதிரி தான் தெரியும், அதனால நான் அப்படி தான் பண்ண போறேன். நாளைக்கு ஷோல பாடும்போது எப்படி நீங்க ஃபுல்லா பாடணும், அதனால ஸோ நான் மட்டும் பாடலை, நானும் இன்னொரு மகேஷ் விநாயகரம் சாரோட பையன், கடம் விநாயகரம் சாரோட பையன், ரெண்டு பேரும் சேர்ந்தான் பாடணும். ஆனால் ஆல்டர்னேட் லைன்ஸாக இருக்கும், சிலது ரெண்டு லைன் இருக்கும். செகண்ட் ஜெர்னம் ஃபுல்லாகவே நான் தான் பாடியிருப்பேன். ஸோ இட்ஸ் அ மாண்டேஜ் சாங். நீங்கள் சொன்ன மாதிரி அது பாடினதுக்கப்புறம் தான் இதை வெளியில் போய் பாடணும்னா நம்ம எவ்வளோ எனர்ஜி சேவ் பண்ணிக்கணும் இந்த பாட்டுக்கு. அண்ட் எல்லா ஜேனரும் பாடணும்னா நம்ம தொண்டையை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ தேட் கேவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க கேட்டீங்களா, நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறீங்களா, அவங்க உங்களை நினைச்சு கூப்பிடறாங்க, ரெண்டுமே தான் ஆக்சுவலா.
1: ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்க ரெக்கார்டிங்ல வந்து அந்த மைக்கோட தரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா
0: இல்ல, ஆனாலும் குடுக்கற சோர்ஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த சோர்ஸ் நல்லா இருந்தா தானே உங்களுக்கு அது.
1: ஏன்னா ரெக்கார்டிங்ல பாடுறதுங்கிறது வேற. இப்ப நீங்க சொன்னீங்க இந்த பாட்டுல வந்து ரெண்டு லைனா தான் பாட சொன்னாரு, இதே நீங்க இந்த புலி உருமுத்து பாடலையே வந்து ஒரு கச்சேரியில போய் கச்சேரியில மத்தியில நீங்க உங்களை பாட சொன்னாங்கன்னாக்க உங்களுக்கு அந்த தேவையான அந்த எனர்ஜி நீங்க சொன்னீங்க
0: இல்ல. அதனால என்ன பண்ணுவோம்னா, நான் வந்து மேக்ஸிமம் ரெண்டு பேர் பாடுன
1: வந்து திடீர்னு வந்து எந்த மாதிரி கச்சேரியா இருந்தாலும் நேயர்கள்னு அவங்க வந்து சார் இந்த பாடல் பாடுங்க எங்களுக்காக அப்படின்ட்டு ஒரு ஆசையில கேட்பாங்க. அப்படி இருக்கிறச்சு நீங்க ஆல்ரெடி பாடி முடிச்சு எக்ஸாஸ்ட் ஆயிருப்பீங்க, ஒரு மாதிரி அந்த கச்சேரி முடியற தருவாயில வந்து யாரோ வந்து உங்ககிட்ட ஒரு துண்டு சீட்டுல வந்து இந்த பாடல் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போ நீங்க வந்து இப்ப சொன்னீங்க நாங்க ரெண்டு பேரா சேர்ந்து பாடிடுவோம், நீ ரெண்டு லைன் பாடு, நான் ரெண்டு லைன் பாடு. அப்ப அந்த நிமிஷத்துல நீங்க டிசைட் பண்ணி உங்களால அந்த மாதிரி பண்ண
0: முடியும்.
1: அனுபவிக்காக அது எப்படி மியூசிக் தான் உங்களோட வாழ்க்கை அப்படின்னு நீங்க எப்போ தீர்மானம் பண்ணீங்க?
0: மென்டலா டிசைட் ஆயிருக்கு, அது ஹிடனா இருந்திருக்கான உள்ள, அது வெளியில சொல்லல. அவ்வளவுதான், காலேஜ் பண்ணும் போதே சரி நம்ம மியூசிக்கே நம்ம வந்து ஃபுல் டைமா எடுத்துக்கலாம், பட் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் இது பண்ணலான்னு எங்க அப்பாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். எப்பா கூட சொன்னாரு, நீ வேலைக்கு போகாம இந்த இதுக்கு அப்பெல்லாம் இந்த ஓப்பன் ஃபீல்டு கிடையாது இல்லையா, பயப்படுவாங்க இல்லையா, இதை போய் எடுத்துக்கிறேன், உனக்கு நம்பிக்கை இருக்காது. பிகாஸ் பின்புலம் கிடையாது நமக்கு, நாங்க யாருமே இந்த ஃபீல்ட்ல கிடையாது, அவங்களும் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணவங்க. சோ வந்து உன்னை எப்படி நாங்க இதுல, ஏன்னா அங்க யாராவது வித்வானும் உனக்கு தெரியாது, நீ அந்த வித்வானோட பையனும் கிடையாது, ஏதோ ஒரு பேக்கிங் இருக்கணும், இதை சைடில் வச்சுக்கோ, என் சைடில் வச்சுக்கோ. ஸோ அந்த டைமில் அவங்க சொன்னதுக்காக நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு வேலையை தேடிட்டு ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் தான் ஸ்கிப் பண்ணி போனேன் இந்த ஃபீல்டு. அது வரைக்கும் நான் அதை ஒரு சேஃப்டிக்கு ஒரு ஜாப் வச்சு தான் அதை பண்ணிட்டு இருந்தேன்.
1: ஆக்சுவலாக தமிழ் மட்டும் இல்லாமல் மற்ற மொழிகள் இல்லாமல் நீங்க பாடியிருக்கீங்க, தெலுங்குல பாடியிருக்கீங்க, மலையாளத்துல பாடியிருக்கீங்க, ஹிந்தியில பாடியிருக்கீங்க. இப்போ இந்த காலா கபாலி அப்படிங்கிற இந்த தமிழ் படங்களோட ஹிந்தி வெர்ஷன்ல நீங்க பாடல் பாடியிருக்கீங்க, அந்த பாடல் ஏதாவது ஒன்று வித் பாரதி நேயர்களுக்காக நீங்க ஒரு 4 வரிகள் எங்களுக்காக பாடுங்களேன்.
0: ஆக்சுவலா கபாலி அந்த படத்துல வந்து மாயநதி பாட்டு இருக்கு இல்லையா, அந்த மாயநதி வந்து ஹிந்தி தெலுங்கு அண்ட் தமிழ் தமிழ் தான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், ஆனால் 3 லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆச்சு, 3லயுமே நான் தான் பாடினேன். காலா சாங் கூட அப்படிதான், அஃப்கோர்ஸ் காலா வந்து தமிழில் வந்து பிரதீப் பாடிட்டார் ஆக்சுவலாக. அதோட ஆக்கப்பெல்லா வெர்ஷன் ஒன்று அல்லது பேக்கிங் வோக்கல்ஸ் எல்லாமே இந்த மியூசிக் எல்லாமே நான் என்னோட வாய்ஸில் பண்ணியிருந்தேன், அது அதில் இருக்கிற பேக்ரவுண்ட் இருக்காது, நான் வேறு மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ தமிழில் மட்டும் அது ரிலீஸ் ஆச்சு. தெலுங்கு அண்டு ஹிந்தியில் வந்து மெயினே நான் தான் பாடினேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு
1: 4 வரிகள் எங்களுக்கு
0: காலா முதல்ல பாட்டு, அப்புறம் கபாலி பாடுறேன். அது வந்து கண்ணம்மா சாங் அம்ப

0: இப்போ நீங்க வந்து ஒரு தொலைக்காட்சி இசை நிகழ்ச்சியில கூட நடுவரா இருந்திருக்கீங்க இல்லையா சார்? இப்போ நீங்க வந்து இப்போ இருக்கிற இசை கலைஞர்கள் பத்தி நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க.
1: அவங்கள பத்தி நான் எதுமே குறையா சொல்லல, டாலன்ட பத்தியும் அவங்களுடைய இத பத்தியும் சொல்லல. பட் தே ஷட் ஹேவ், அவங்களுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாதான் சில விஷயங்கள் புரியும். இப்போ இந்த பழைய ஆளுங்க நம்ம பேசுறத வச்சு நம்ம இப்ப நம்மளே ரொம்ப போர் அடிக்கிறாங்கங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி அவங்களும் நம்மள அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது. சோ அதனாலதான் அவங்க முன்னாடி நம்ம அதை சொல்றதுக்கே தயக்கப்படுறோம் இல்லையா, இவங்கெல்லாம் பழைய ஆளுங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஆனா அவங்களுக்கும் ஒரு காலம் வரும், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காலம் வரும். அன்னைக்கு அவங்க பழைய ஆள் ஆவாங்கிறது அவங்களுக்கு யோசிக்கணும்.
0: இல்ல, நான் கேட்க வந்த கேள்வி என்னன்னாக்க, அப்போ நடுவரா இருக்கிறச்சு அப்ப வளர்ந்து வர கலைஞர்களை ஊக்குவிக்கிற நிகழ்ச்சி தான் இந்த தொலைக்காட்சி இசை நிகழ்ச்சி. அப்ப அந்த பசங்க கிட்ட நீங்க பார்த்து வியந்த விஷயம் கண்டிப்பா ஏதாவது இருக்கும் இல்லையா?
1: வியந்ததுன்னா அப்ப நான் சொன்ன கேட்டகரியில எல்லாருமே அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. மியூசிக் வந்து ரொம்ப சின்சியரா எடுத்துட்டு அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும், சின்சியரா வரணுங்கிறதுக்காக ரொம்பவே அதுக்கு மெனக்கிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு பிராக்டிஸ் பண்ணி அதை வந்து எங்கிட்ட வந்து சார் ஒரு ரூம்ல ஒரு வாட்டி பாடி காமிக்குவாங்க கேட்பாங்க. நான் நீ என்ன பாடி காமிச்சாலும் அதை வச்சு நான் உன்னை ஜட்ஜ் பண்ண முடியாது அங்க. ஏன்னா அந்த டைம் அங்க என்ன பெர்ஃபார்ம் பண்றியோ நீ யாரு எனக்கு தெரிஞ்சதுனால நான் வந்து ஓ இவ்வளவு திறமை இருக்கா உனக்கு சொல்லிட்டு நான் அங்க நான் உனக்கு மார்க் போட முடியாது. ஆனா அங்க நீ என்ன பண்றியோ அதுக்கு தான் மார்க் போட முடியும். அந்த டைம் என்ன எக்ஸிக்யூட் பண்றியோ அதுக்கு தான் மார்க் போட முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவோம், ஆமா சார் கரெக்ட். ஆனால் எனக்கு என்ன வருத்தமா இருந்தா எல்லாம் எனக்குறாங்களே இந்த பசங்க நம்மகிட்ட வந்து பாடி காமிக்க நினைக்கிற அளவுக்குனா அப்ப அவங்க என்ன மனசுல நினைச்சிட்டேன்னா இவங்க எல்லாம் ஒரு நல்ல மியூசிக்கல் கண்ணில் படணும், ஒரு நல்ல நல்ல அட்லீஸ்ட் கமர்ஷியலா பெரிய ஹிட் கொடுக்கறவங்க கண்ணில் பட்டு அவங்க இவங்களை தூக்கி விடணும். ஏன்னா இந்த மாதிரி ஆட்டிடியூடு இருக்கிற பசங்களை அதாவது நம்ம ஒரு வாட்டி அவட்ட பாடி காமிச்சாருன்னா நமக்கு அவர் என்னன்னு புரிஞ்சுப்பாரு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆட்டிடியூடு

0: அப்கோர்ஸ் அந்த ஆட்டிடியூட் அது அது அதுக்காக அவங்க எங்கிட்ட வந்து பாடி காமிச்சதுனால நான் இல்லை என்னோட இடத்துல யார் இருந்தாலும் ரூமில் வந்து பாடி காமிச்சதுக்காக மார்க் போட முடியாது, அவங்களுக்கே தெரியறது இல்லைன்னு சொல்ல. பட் எல்லாருக்கும் இந்த ஒரு சின்சியராக பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட் வந்து இந்த பசங்களை எல்லாருக்குமே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஆனால் இருக்கு அவங்க டேலண்ட் இருக்கு, ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. பட் அவங்க என்ன எப்படியாவது இதில் வின் பண்ணிடணும், பயங்கர நேம் வாங்கிடணும், பயங்கரமாக ஒரு வியூவர்ஷிப் பண்ணணும், அது மட்டுமே மைண்டில் வச்சுருக்காங்களே தவிர உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரதானமாக எடுத்துக்கணும். நிறைய பேர் அந்த மாதிரி ரொம்ப ஓஹோன்னு பாடுற லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்த்தா அங்க அதுலயே கண்டஸ்டன்ட்ஸ்ல நிறைய பேர் அந்த மாதிரி சேனல்ல, நான் அந்த தொலைக்காட்சி இதுல வந்து நடுவரா இருந்த டைம்ல வந்து அவங்க வந்து அந்த மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண கண்டஸ்டன்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் என்ன ஒரு சந்தோஷம்னா அதுல வின் பண்ணாம கூட அவங்க போயிருப்பாங்க, பட் அவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு, அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம்.
1: அதுதான் அவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இணையதளம் தொழில்நுட்பம் மூலமா வந்து நிறைய இடங்கள்ல முன்னாடி வந்து திரைத்துறையில மட்டும்தான் பாட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, அப்படி இல்லாம இப்ப இணையதளத்துல நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது மூலமா பாடி இசைக்கலைஞர்கள் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
0: வாய்ப்புகள் இருக்கு, பட் இன்னும் அதுக்கு ஒரு பெரிய ரெகக்னிஷன் இன்னும் கிடைச்ச அளவுக்கு கிடைக்கலன்னு தான் என்னோட வருத்தம். எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம், இண்டிவிஜுவல் சாங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நல்ல ப்ரமோஷன் இருக்கணும் அதுக்கு, சம்படி ஷுட் ப்ரமோட் வெல், அது அந்த ஒரு பிக் ஸ்கிரீன்ல வர அளவுக்கு அதுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் கிடைக்கணும் ஆக்சுவலா அதுக்கு. ஆனால் என்னன்னா இதை வச்சு அவங்களுக்கு பிக் ஸ்கிரீன் சான்சஸும் கிடைக்கிறது அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் அவங்களுடைய திறமையை ப்ரூவ் பண்ற அளவுல இருக்கு இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது.
1: இப்போ சமீபத்துல நீங்க வந்து அந்த கான் சிட்டி அப்படின்னு ஒரு படம் சார், அதுல ஒரு பாடல் பாடியிருக்கீங்க போட்டுருக்கீங்க, அது சூப்பர் பாடலா இருக்கு கேக்குறதுக்கே, அது உங்க குரல்ல நம்ம நேயர்களுக்காக ஒரு நாலு வரிகள்.
0: இது இந்த சாங் பாடி முடிச்ச உடனே கூட நான் வந்து ஷாண்டோடன் வந்து ஹீஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், அவருக்கு ஃபர்ஸ்ட் பாடினது வந்து பவர் பாண்டின்னு ஒரு படம், அதில் வந்து வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகு நீட்டுதான் ஒரு பாட்டு, அது ஒரு ரெண்டு லைன் பாடிக்கிறேன். வான

தேடுதான்னு ஒரு பாட்டு. ஸோ அது வந்து அந்த கபாலி பாடின டயத்தில் தான் அந்த அந்த சாங்கை கேட்டு தான் அந்த சாங் கூப்பிட்டுருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய பாட ஆரம்பிச்சேன், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 ஃபிலிம் அவருக்கு பாடிருப்பேன். ஸோ இந்த பாட்டுக்கு என்னை கூப்பிடும்போது சொன்னார், சார் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் ஏற்கனவே கேட்ட பாட்டு தான், ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. நம்ம இன்னைக்கு இருக்கிற ஒரு இது என்னென்னாக்கா, நான் அவருடைய எய்ம் என்னன்னாக்கா புதுசாக டியூன் கம்போஸ் பண்ண தெரியாமல் அப்படி கிடையாது. சில சாங்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்திருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன், அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட், அந்த சாங் கம்போசருக்கோ இல்லை அந்த சாங்குக்கோ ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதமாக வந்து என்ன எப்படி சொல்கிறது, ஒன்று என்னுடைய ஒரு அப்ரிசியேஷன், அதை அப்ரிஷியேட் பண்ணுறது. ஸோ கிட்டத்தட்ட அதை தழுவியே நான் சாங் கம்போஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இட்ஸ் அ ரெஸ்பெக்ட் ஹோமேஜ் ஐம் ப்ரெசென்டிங் டு டேட் சாங் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அது எந்த சாங்கிறது நான் அதோட மூலத்தை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாம் கேட்டவுடனே எல்லோரும் சொல்லிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சாங் இது. ஸோ அதில் வந்து ப்ரோ கண்ணா ப்ரோ ப்ரோ கண்ணா ப்ரோ, வெற்றி பெற்ற சிலரும் இங்கே வீழ்ந்த காலம் உண்டு, தோற்று தோற்று

0: ப்ரோ கண்ணா ப்ரோ,
1: பாட்டு நல்லா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அதோட வரிகளோட அர்த்தம் ரொம்பவே நல்லா இருக்கு. இது என்ன பாடல் அப்படிங்கறது இத்தனை நேரத்துக்கு நம்ம விவித் பாரதியோட நேயர்கள் ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பாங்க. சமீபத்துல நிறைய பாடல்கள் நீங்க எல்லா இசையமைப்பாளர்களோடையுமே பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்தடுத்து என்னென்ன பாடல்கள் உங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம்?
0: ஐயப்பன் மலைக்கு போற சப்ஜெக்ட், சபரிமலை அந்த மாதிரி ஒரு சரணம் ஐயப்பா அந்த மாதிரி படம் கிடையாது. சபரிமலைக்கு போற சீன், இருமுடி கட்டிட்டு போற சீன், அதுக்கு பின்புலமா கதையுடைய இது வந்து வேற
1: இருக்கும்போது.

தமிழ்ல வந்து அது கட்டுக்கட்டு இருமுடி கட்டு சபரிமலைக்கு போகலான்னு வரும் அவ்வளவுதானே தவிர ரொம்ப லைனா ஞாபகம் இல்ல. இது கேட்டாலே தமிழ் பாட்டு மாதிரிதான் இருக்கும். மண்டல தீக்ஷா முகிசிந்தி மாலக்கு அர்த்தம் தெளிசிந்தி சபரி கொண்டா பிலிச்சிந்தி மணி கண்டுல சேரக பதமந்தி கட்டு கட்டு ஹே இருமுடி கட்டு கட்டு கட்டு கட்டு கட்டு இருமுடி கட்டு எக்கு எக்கு எக்கு எக்கு சபரிமலை எக்கு வரும்.

0: சபரிமலைக்கு வரும். அது வந்து தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா மண்டல விரதம் ஏற்றிடுவோம், மாலைகள் கழுத்தில் அணிந்திடுவோம், அந்த மாதிரி வரும் ஆக்சுவலா. சோ கட்டு கட்டும் போனா தமிழ்ல வந்து கட்டு கட்டு கட்டு கட்டு இருமுடி கட்டு அது மாதிரி வரும். சோ இட்ஸ் இதுல என்ன, இது இந்த சாங்கை பத்தி பர்டிகுலர் நான் சொல்ல வந்ததுடைய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி அதெல்லாம் வரும், ஜென்ரலா வரும். இந்த பர்டிகுலர் சாங் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு ஒரு 4 crores மேல வந்து வியூவர்ஷிப் போயிருக்கு.
1: ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்
0: நியரிங் 4 crores and 36. இப்போ நான் சொல்றது ஒரு 4 days முன்னாடி பார்த்தேன். அண்ட் இதுல என்னன்னா ஒரு பெரிய செலிப்ரேஷன் பண்ணி ஹைதராபாத்ல எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தா, என்ன மட்டும் இல்ல அதுல பாடின சிங்கர்ஸ், அதுல ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ், அதுல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ், போட்டோகிராஃபி அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே கூப்பிட்டு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷீல்டு கொடுத்தாங்க. எல்லாரும் தனித்தனியா ஒரு ஷீல்டு கொடுத்தாங்க. அது நானே எதிர்பார்க்கல இப்படி ஒண்ணு வரும்னு. அண்ட் இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 தெலுங்கு பிலிம் பாடியிருக்கேன். அதுல வந்து ஒரு பிரைவேட் ஆல்பமும் இருக்கு, இட்ஸ் வெப் சீரிஸ் ஒன்று இருக்கு, ஜெகமே சங்கீதம் ஒரு வெப் சீரிஸ். அது வந்து பந்திஷ் பண்டிட்ஸ்னு வந்து 2019 வந்து ஹிந்தியில வந்த ஒரு வெப் சீரிஸ் ஒன்று இருக்கு. கம்ப்ளீட்டா மியூசிக்கல் சப்ஜெக்ட் அது. சோ அதை தழுவிதான் இந்த இதை எடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா தனித்தனியா பாட்டுன்னு பார்த்தா 14 பாட்டு இருக்கு, ஆனா மொத்த பிலிம்ல 24 பாட்டு இருக்கு. சோ அதுல ஒரு சாங் நான் பாடியிருக்கேன். சோ நிறைய பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா தெலுங்கு
1: பள்ளி காலத்துல வந்து போட்டிகள்ல வந்து பரிசு வாங்கிடுச்சே அது வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்க. கண்டிப்பா வந்து பள்ளி காலத்துல வந்து போட்டிகள்ல வந்து தேசபக்தி பாடல்கள் எல்லாம் கண்டிப்பா பாடிப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச தேசபக்தி பாடல் ஏதாவது?
0: நிறைய சாந்தி நிலவ வேண்டும், ஆத்மசக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், ஆத்

0: தேசபக்தி பாடல் பாடிட்டீங்க. கண்டிப்பா பக்தி பாடல்களும் நீங்க சின்ன வயசுல பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, கேசட் போட ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்ப நம்ம வந்து இணையதள காலம் வரைக்கும் நம்ம வந்து பாத்துட்டோம். எல்லா வகையான இசைத்தட்டுகள்ல இருந்து எல்லாமே பாத்துட்டு இருக்கோம். நடுவுல பென் டிரைவ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ அடுத்தடுத்து இப்ப நம்மளே
1: சிடி வந்தது. அதாவது எனக்கு தெரிஞ்சு சிடி, சிடில இருந்து பென் டிரைவ்,
0: மெலோடி பாடல்களும் கண்டிப்பா பாடிருப்பீங்க. இல்ல ஒரு நாட்டுப்புற பாடல், இல்ல மேற்கத்திய இசை சார்ந்த பாடல், அந்த மாதிரி ஏதாவது பாடல் பாடிருக்கீங்க அப்படின்னாக்கா அது ஒரு நாள்ல
1: நல்ல மெலடி கூட இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நல்ல சந்தோஷ் நன்னுக்கு ரெண்டு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நான் பாடினதுல அவங்க மேடைகள் அதிகமா பாடப்படல, ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அதாவது ரெட்ரோன்னு ஒரு படத்துல இருந்து அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா சூர்யா சார் ஆக்ட் பண்ண படம். அந்த படம் அதுல வந்து

0: இப்படி ஒரு பாடல்
1: அருமை.
0: அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜிப்சின்னு ஒரு படம், அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து ரொம்ப அருமையான பாட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா
1: மனமெங்கும்
0: மாய ஊஞ்சல்.

0: அருமை சார், அருமை. புலி உருமுது அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு துள்ளலான பாடல் பாடிட்டீங்க, தேசபக்தி பாடல் பாடிட்டீங்க, ஒரு மெலடி பாடல் பாடிட்டீங்க. இது வந்து ஒவ்வொரு அதாவது நடிகர்கள், இசையமைப்பாளர்கள், பாடகர்கள் எல்லாரும் சேர்ந்து இப்ப MSV சார் சொன்னாரு, இது வந்து ஒரு கூட்டு முயற்சி, அதுதான் வந்து வெற்றியின் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறச்சு இப்ப உங்களோட குரல் வந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் சொல்லாமா சார் பாடல் பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அனந்தூர் சார் அப்படின்னாக்க இந்த நடிகருக்கு நல்லா செட் ஆகும் பவர் குரல் அப்படின்ட்டு யாராவது உங்களை ஸ்பெஷலா சொல்லிருக்காங்களா?
1: இப்ப இருக்கிற ரீசன்ட் டைம்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அந்த மாதிரி யாருமே இவருக்கு தான் செட் ஆகும் அவருக்கு தான் செட் ஆகும் அது மாதிரி எல்லாம் இப்ப இல்ல. ஜென்ரலா நிறைய மாண்டேஜ் சாங் கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி லிப் மூவ்மெண்ட் இல்லாத சாங் பிலிம்ல வந்து மாண்டேஜா வரும் இல்லையா, பேக்ரவுண்ட் சாங் மாதிரி வரும், அதுக்கு நிறைய கூப்பிடுவாங்க. பட் அது இல்லாம நிறைய பேர் இருக்கிற ஆக்டர்ஸ்க்கும் பாடுறவங்களுக்கும் கூப்பிட்டுருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் இப்ப எதற்காக மறுபடி சாங் பாடினேன், அந்த சாங் வந்து ஆக்சுவலா பிலிம்ல வந்து அந்த ஃபீமேல் வெர்ஷன் தான் இருக்கும், பட் மேல் வெர்ஷன் வந்து ஒரு பி சைடுக்காக ரெக்கார்ட் பண்ணாங்க. அண்ட் அதை பார்த்துட்டு சூர்யா சார் வந்து அதை கேட்டு ஐயோ இது நம்ம ஜஸ்டிஸ் பண்ணணும் அந்த சாங்க்கு, அவ்வளோ அழகா பாடிருக்காரு அந்த பாட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா, அவர் ஃபிலிம்ல ஆக்ட் பண்ணி அந்த ஃபிலிம்ல சேர்க்காத ஃபுட்டேஜ் நிறைய வச்சு அதை வச்சு இந்த சாங்கை வந்து அதுக்கு ஒரு விஷுவல் வீடியோ ஒன்று பண்ணாங்க. அண்ட் அதை பார்த்ததுக்கு அப்புறம் வியூவர்ஷிப்ல நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, இதை ஏன் ஃபிலிம்ல வைக்காம விட்டீங்க, இந்த மேல் வெர்ஷன் ஃபிலிம்ல வச்சிருக்கணும், அவ்வளவு அடிக்ட் பண்ணுது எங்களை சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது என்ன சொல்றேன்னா, சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப அபூர்வமா நடக்கும். அது மாதிரி அவங்க அந்த சாங்கோட ஃபீல்ல கனெக்ட் ஆகுறாங்களே தவிர இந்த ஆக்டருக்கு அது சூட் ஆகுது சூட் ஆகல அப்படி யாரும் இன்னைக்கு பாக்குறது
0: இந்த காலகட்டத்தில். முன்னாடி எல்லாம் வந்து நடிகர் மோகன் அப்படின்னாக்க இந்த பாடகர் அப்படின்னு சொல்லிட்டு வேறுபடுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க வந்து ரொம்ப வருடங்களா வந்து இசைத்துறையில இருக்கீங்க, MSV சார் ஆரம்பிச்சு SPB சார், அதுக்கப்புறம் பின்னணி பாடகிகள்னாக்க எல்லாரோடையும் நீங்க சேர்ந்து பாடிருப்பீங்க. இதுல வந்து SPB சார், சுஜாதா மேடம் இவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இணையதள நேர்முகங்கள் எல்லாம் பார்த்தேன் நான். அதை பத்தி சொல்லுங்க சார், அந்த சுவாரஸ்யமான அனுபவங்கள்.
1: கண்டிப்பா, ஏன்னா SPB சார் வந்து எப்பவுமே MSV சாருக்கு ஒரு பாடம் வர டைம்லயும் சொல்லுவாரு, உனக்கு ஒரு நல்ல ஐடென்டிட்டி கிடைக்கணும், ஏன்னா இவ்வளவு டேலண்ட் இருக்கு, இவ்வளவு நோட்ஸ் எழுதுற, இவ்வளவு தூரம் சொன்னது அப்படி கிராஸ் பண்றேன் இப்படி பண்றேன், பட் உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வரணும். அண்ட் தனியாவே கூப்பிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு, நீங்க மத்த கம்போசர்ஸ்ட பாட போகும்போது இங்க பாடுற ஸ்டைல நீங்க மறந்துருங்க, ஒரு பெரிய கம்போசருக்கு நீங்க அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது அங்க அந்த ஐடென்டிட்டியே அங்க வரக்கூடாது. யூ ஆர் அ சிங்கர் தேர். இப்ப SPB பாட போறாருனா SPB-ஆ இருக்கணும், SPB மாதிரி அனந்தும் பாட போறோம்னா அனந்தும் இருக்கணும். So because you are very smart, you can develop that identity. அப்படினு சொன்னாரு. I was smart enough to develop அப்படினாரு. இல்ல சார், நான் கண்டிப்பா டெவலப் பண்ணேன். அந்த வாய்ஸ் நல்லா வெச்சுக்கோங்க எப்பவுமே. ஏனா இவர்ட்ட பாடும்போது வந்து ডেইলি பாடிட்டே இருக்க வேண்டியிருக்கும். சோ அந்த ஸ்ட்ரெயின் வந்து வெளியில தெரியவே கூடாது. சோ நீங்க நல்லா மெயின்டெய்ன் பண்ணுங்க வாய்ஸ். ஆஃப் கோர்ஸ் அது வந்து புலி உருமுது வந்ததுக்கு அப்புறம் அது வெளியில வந்துருது வெச்சுக்கோங்க. அது அந்த ஐடென்டிட்டியே போயிடுது நமக்கு. இவர் இப்படி தான் பாடுவாருங்கற ஐடென்டிட்டி இல்லாம போயிடுது. அதனால என்னன்னா, அது வந்ததுக்கு அப்புறம் தானே ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னாரு, நான் வந்து பிகாஸ் ஹிந்து பேப்பர்ல ஐ ஓ திஸ் சக்சஸ் டு MSV சார் அண்ட் SPB சார்னு போட்டிருந்தேன். அதை படிச்சிருக்காரு. படிச்சுட்டு வந்து ஒரு நாள் வீட்டுல கூப்பிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனா இன்னும் நீ நிறைய பாடணும், புலி உருமுதுங்கிற ஒரு ஃபாஸ்ட் சாங் வந்து உனக்கு நல்ல சாங் கிடைச்சி அதை நிறைய பேர் வந்து மத்த ஊர்கள்ல எல்லாருமே அதை ஸ்டேஜ் இப்ப என்ன என்னோட பாட்டெல்லாம் மத்தவங்கலாம் எப்படி வெளியில பாடுறாங்களோ அது மாதிரி உங்க பாட்டை நான் பாடணும், இன்னொரு சாங் வந்து நல்ல பாட்டு உனக்கு கிடைச்சி ஒருவேளை நானும் உங்களோட சேர்ந்து மேல் டுவேட்டா பாடுற சாங் அப்படி கிடைச்சதுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி டு சிங் வித் யூ இன் ஆல் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லி அந்த
0: பெருந்தன்மை இல்ல சார்.
1: அது மாதிரி சொன்னா சுஜாதா மேடம் எப்பவுமே எங்க பார்த்தாலும் பாட்டுக்காரா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க, அது மாதிரி சித்ரா மேடம் அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொன்னாங்க, மனோ சார் அப்ரிஷியேட் பண்ணி சொன்னாரு, அண்ட் ஈவன் ஜாலி அப்ரஹாம் சார், அது மாதிரி நிறைய இவர் நம்ம உன்னி கிருஷ்ணன், உன்னி மேனன் சார், தென் பாத்தீங்கன்னா வாணிஜியராம் அம்மா, நிறைய சிங்கர்ஸ் ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணி ரொம்ப சொன்னாங்க. பிலிம்ல இருக்கும் மியூசிஷியன்ஸ் கூட சொன்னாங்க நிறைய பேர், ரொம்ப லாங் வெயிட்டிங் டியூ இப்ப கிடைச்சிருச்சு பரவாயில்ல அட்லீஸ்ட் வந்து சொல்லி ரொம்ப தேவரால ஹாப்பி.
0: அடுத்தது என்னோட கேள்வி அதுவா தான் இருந்தது, அதாவது கலைமாமணி விருது வாங்கின ஒரு பின்னணி பாடகர் அனந்து அப்படிங்கிறச்சு, அந்த கலைமாமணி விருது உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்ன உடனே அந்த சந்தோஷம் எப்படி இருந்தது
1: சார்? 2020 ஆக்சுவலா பீக் கொரோனா டைம்ல தான் அந்த அவார்டு அனௌன்ஸ் பண்ணது. 2020 21 February தான் அந்த அவார்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலா 2 வருஷமா அந்த கொரோனால கொடுக்காம விட்டாங்க போட்டு, சோ அதை வச்சிருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து உண்மையா சொல்ல போயிடுச்சுன்னா, யாரு இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியோ யாரும் சொல்லியோ அப்படி வரல. திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு எனக்கு ஃபோன் வந்தது சார், இந்த மாதிரி ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் வருவாங்க, ஜென்ரலாகவே வந்து எந்த அட்ரஸ்ல இருக்கீங்க எல்லாம் கேட்பாங்க, உங்க நேம் என்ன, நீங்க எந்த துறையில இருக்கீங்க எல்லாம் கேட்டுட்டு வந்து. அப்ப எதுக்காக கேட்கறாங்க?
0: நம்ம நார்மலா போலீஸ் வெரிஃபிகேஷன் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தோம்.
1: ஆமா, இல்ல சார், இது ஒரு நாங்க எதுக்காக இதை வெரிஃபை பண்றோங்கிறது வந்து பின்னாடி உங்களுக்கு தகவல் வரும்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம டைமண்ட் பாபு பிலிம் சிட்டி

0: அந்த அவருடைய பையன், அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி போலீஸ் வெரிஃபிகேஷன் இல்லை, உங்களுக்கு வந்து கலைமாமணி அவார்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து நாமினேட் ஆயிருக்கு, இல்லை அவங்களுக்கு அவார்டு கிடைக்க போகுதுன்னு சொல்லி சொன்னார். அப்போ கேட்டேன், சார் யாராவது ரெஃபரன்ஸ் பண்ணாங்களா, யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களான்னு கேட்டேன். இல்லை சார், அதெல்லாம் இல்லை, விட்டுருங்க அப்படின்ட்டார். மேபி அவர் என்கிட்ட சொல்லலை, அதை சொல்லியிருக்கலாம் யாராவது, பட் என்கிட்ட அவர் சொல்லலை அதை யாருன்னு. சரி, நானும் விட்டுனேன். பட் சம்டைம்ஸ் வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கே இது இப்படி நடக்குது அப்படின்னு தோணும் இல்லையா, திடீர்னு பார்த்தா அது அப்படி நடந்திருக்கு. ஆக்சுவலாக முன்னாடிலாம் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க யாருக்கெல்லாம் கொடுக்கலங்கிறத பார்த்து டிசர்விங்காக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்து பின்னாடி சொல்கிறவங்க இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ அது மாதிரி யாராவது சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் யார் சொன்னாங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியல.
1: உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் சரியான நேரத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதுக்கு உங்களோட உழைப்பும் காரணம் இல்லையா? கண்டிப்பாக.

பின்னணி பாடகர் அனந்து அவரோட இசை பயணத்தை பத்தி ரொம்ப அழகா நமக்கு வந்து பாடல்களோட கூட வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டாரு. இன்னும் என்னெல்லாம் சொல்ல இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இணையுங்க மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட. நேயர்களுக்காக கேள்விகளை தொகுத்து வழங்கியது உங்கள் ஆர்ஜே சுதா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

இளவரசர் அருள்மொழிவர்மரை தாங்கிய படகு வெள்ள நீரிலே சூடாமணி விகாரத்தை விட்டு வெளியேறி கொண்டிருந்தது. முருகையன் அந்த படகை செலுத்திக் கொண்டிருந்தான். நந்தி மண்டபத்தை நெருங்கிய போது அங்கே நீரின் மட்டம் மிகவும் உயர்ந்திருந்ததை கவனித்து ஏதோ சிந்தனை வயப்பட்டவராய் ஒரு முடிவெடுத்து படகை மீண்டும் சூடாமணி விகாரத்தை நோக்கி செலுத்து என்று முருகையனுக்கு அருள்மொழிவர்மர் கட்டளையிட, ஏன் எதற்கு என்ற எந்த ஒரு கேள்வியையும் கேட்காமல் அவன் திரும்பவும் படகை சூடாமணி விகாரத்தை நோக்கி செலுத்தத் தொடங்கினான். இளவரசர்

0: படகிலிருந்து தாவி தண்ணீரில் முழுகாமலிருந்த ஒரு மண்டபத்தின் மேல்தளத்தில் குதித்தார். அங்குமிங்கும் பரபரப்புடன் ஓடினார். விகாரத்தின் அடித்தளத்துக்கு அவர் போகாமல் மேல் மாடங்களில் ஒவ்வொரு பகுதியாக தேடிக் கொண்டு வந்தார். மேல் மாடங்களிலேயே சில இடங்களில் மார்பளவு தண்ணீரில் அவர் புகுந்து செல்ல வேண்டியதாயிருந்தது. மேலும் மேலும் ஏமாற்றம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. கடைசியில் கௌதம புத்தரின் உருவச்சிலை அமைந்திருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார். அந்த சிலையின் மார்பளவுக்கு தண்ணீர் ஏறி இருந்தது. அங்கே இளவரசர் நின்று சுற்றுமுற்றும் பார்த்தார். தண்ணீரில் குனிந்தும் பார்த்தார். அவருடைய வாயிலிருந்து எழுந்த மகிழ்ச்சியும் வியப்பும் கலந்த ஹஹா ஒலி அவர் தேடி வந்ததை அடைந்து விட்டார் என்பதற்கு அறிகுறியாக இருந்தது. ஆம், புத்தர் சிலையின் அடியில் தண்ணீருக்குள்ளே பகவானுடைய பத்ம சரணங்கள் இரண்டையும் இருக கட்டிக்கொண்டு ஆச்சாரிய பிக்ஷு உட்கார்ந்து கொண்டிருந்தார். பொன்னியின் செல்வர் தண்ணீரில் மூழ்கி பிக்ஷுவின் கரங்கள் இரண்டையும் சிலையிலிருந்து பலவந்தமாக விடுவித்துவிட்டு அவரை தூக்கி எடுத்தார். தண்ணீருக்குள்ளே பிக்ஷுவை தூக்குவது லேசாக இருந்தது. தண்ணீருக்கு வெளியே வந்த பிறகு அவ்வளவு லேசாக இல்லை. ஆஜானுபாகவும் நல்ல பலிஷ்டருமான அந்த பிக்ஷுவின் உடல் கனம் இளவரசரை திணறச் செய்தது. முருகையா, முருகையா என்று குரல் கொடுத்தார். இதோ வந்தாங்க ஏஜமா என்று சொல்லிக்கொண்டே முருகையன் படகை கொண்டு வந்தான். பொன்னியின் செல்வர் ஆச்சாரிய பிக்ஷுவை தூக்கிக் கொண்டு படகை நோக்கி விரைந்து சென்றார். அவருடைய கால்கள் தடுமாறின. இளவரசர் புத்த பிக்ஷுவை தூக்கிக் கொண்டு முருகையன் கொண்டு வந்து நிறுத்திய படகிலே குதித்தார். அவர் குதித்த வேகத்தில் அந்த சிறிய படகு பேயாட்டம் ஆடியது. ஒரு கணம் கவிழ்ந்து விடும் போலவும் இருந்தது. முருகையன் மிக பிரயத்தனப்பட்டு படகு கவிழாமல் காப்பாற்றினான். முருகையா, இனிமேல் படகை விடு, ஆனைமங்கலம் அரண்மனைக்கு விடு என்று பொன்னியின் செல்வர் உரத்த குரலில் கூவினார். அந்த சமயம் உச்ச நிலையை அடைந்திருந்த புயற்காற்றும் புயலில் பொங்கி வந்த கடலும் போட்ட இறைச்சலினால் அவர் கூறியது முருகையன் காதில் விழவில்லை. ஆயினும் இளவரசரின் முகத்தோற்றத்திலிருந்து அவருடைய விருப்பத்தை அறிந்து கொண்ட முருகையன் படகை செலுத்தத் தொடங்கினான். சூடாமணி விகாரத்தின் முழுகிக் கொண்டிருந்த மண்டபச் சிகரங்களின் மீதும் புத்தர் சிலைகளின் மீதும் மோதாமல் படகை செலுத்துவது மிகவும் கடினமாயிருந்தது. முருகையன் பெரும் புயலிலும் சுழிக்காற்றிலும் நடுக்கடலில் படகு செலுத்தி பழக்கப்பட்டவனாதலால் வெகு லாவகமாக செலுத்திக் கொண்டு போனான். அதை பார்த்து இளவரசர் வியந்தார். அவனுக்கு சற்று உதவி செய்யலாம் என்று அவருக்கு தோன்றியது. ஆனால் புத்த பிக்ஷுவை பிடித்திருந்த பிடியை விட்டுவிடத் தயங்கினார். அதற்கேற்றார் போல திடீரென்று பிக்ஷு இளவரசருடைய பிடியிலிருந்து விடுவித்துக் கொள்ள பிரயத்தனம் செய்தார். அந்த சமயம் படகு புத்த பகவானின் சிலையின் அருகே போய்க் கொண்டிருந்தது. இப்போது கடல் வெள்ளம் அந்த சிலையின் கண்கள் வரை ஏறியிருந்தது. இன்னும் சில நிமிட நேரத்தில் சிலையே முழுகிவிடும் என்பதில் ஐயமில்லை. இளவரசர் பிக்ஷுவை இருகப் பிடித்துக் கொண்டார். பார்ப்பதற்கு மிக மென்மையான தேகம் உடையவராக காணப்பட்ட இளவரசரின் கரங்களில் எவ்வளவு வலிமை இருந்தது என்பதை அறிந்து பிக்ஷு வியந்தார் என்பதை அவருடைய முகத்தோற்றம் காட்டியது. நெஞ்சிலே உரம் இருந்தால் உடலிலும் வலிமை உண்டாகும் போலும். இத்தனைக்கும் பல நாள் ஜுரத்தினால் மெலிந்திருந்த உடம்பு. புத்தரின் சிலையை தாண்டி படகு போயிற்று. முழுகிக் கொண்டிருந்த அந்த சிலையை பிக்ஷு பார்த்து கொண்டே இருந்தார். சிலை விரைவில் மறைந்தது. பிக்ஷுவின் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் பெருகியது.
1: இளவரசே, என்ன காரியம் செய்தீர்
0: என்றார் பிக்ஷு. அவருடைய உதடுகளின் அசைவிலிருந்து என்ன சொல்கிறார் என்பதை தெரிந்து கொண்ட இளவரசர் பிக்ஷுவின் காதின் அருகில் குனிந்து, சுவாமி, அந்த கேள்வியை நானல்லவா கேட்க வேண்டும்? என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள் என்றார்.
1: இளவரசே, இந்த விகாரம் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இங்கே இருந்து வருகிறது. மகானாகிய தர்மபாத முனிவரின் காலத்திலேயே கூட இருந்தது. வீர சைவர்களான பல்லவ சக்கரவர்த்திகள் இதை அழிக்காமல் விட்டு விட்டார்கள். அப்படிப்பட்ட புராதனமான விகாரம் என் காலத்தில் என் கண் முன்னால் முழுகிவிட்டது. செங்கல் திருப்பணியிலான இந்த விகாரம் இந்த கடல் வெள்ளத்துக்கு தப்ப முடியாது. வெள்ளம் வடிந்த பிறகு சில குட்டி சுவர்களே மிச்சம் இருக்கும். விகாரம் போன பிறகு நான் மட்டும் எதற்காக உயிரோடு இருக்க வேண்டும்
0: என்றார் பிக்ஷு. விகாரம் மிடிந்து அழிந்தால் மறுபடியும் திருப்பணி செய்து கட்டிக்கொள்ளலாம். புத்த பகவானுடைய சித்தம் இருந்தால் நானே திரும்பவும் கட்டி கொடுப்பேன். தாங்கள் போய்விட்டால் என்னால் தங்களை திருப்பிக் கொண்டு வர முடியாதே என்றார் இளவரசர் அருள்மொழிவர்மர். கடலும் புயலும் சேர்ந்து போட்ட இறைச்சலினால் அவர்களால் மேலும் தொடர்ந்து விவாதம் செய்ய முடியவில்லை. மற்றும் சுற்றுப்புறங்களில் நாலாபுரத்திலும் அவர்கள் கண்ட கோரக் காட்சிகள் அவர்களை பேச முடியாத

0: அப்படி செய்துவிட்டன. முறிந்த பாய் மரங்களுடனே பெரிய பெரிய நாய்வாய்களும் சின்னஞ்சிறு மீன் பிடிக்கும் படகுகளும் கடற்பக்கத்திலிருந்து கரையை நோக்கி வந்து கொண்டிருந்தன. அவற்றில் பல கரை தட்டியும் கட்டிடங்களின் மேல் மோதியும் பேயாட்டமாடிய மரங்களின் மீது இடித்து கொண்டும் சுக்குநூறாய் நொறுங்கி விழுந்தன. பெருங்காற்றில் வீடுகளின் கூரைகள் அப்படியே பித்துக்கொண்டு பறந்து சென்று வெள்ளத்தில் விழுந்தன. வேறு சில கூரைகள் மிதந்து கொண்டிருந்தன. அவற்றில் சிலவற்றில் மனிதர்கள் மிகுந்த சிரமத்துடன் தொத்திக் கொண்டிருந்தார்கள். ஓவென்று அவர்கள் ஓலமிட்டுக் கொண்டிருந்தார்கள். பெரிய பெரிய மரங்கள் காற்றில் முறிந்து விழுந்தன. முறிந்த மரங்களில் சில மிதந்து மிதந்து சென்றன. மிதந்த மரங்களை பிடித்துக் கொண்டு சில மனிதர்கள் உயிர் தப்ப முயன்றார்கள். ஆடு மாடுகள் வெள்ளத்தில் அலறிக்கொண்டு மிதந்து சென்றன. இத்தகைய கோரமான காட்சிகளை பார்த்து பார்த்து இளவரசரும் பிக்ஷுவும் மனம் கசிந்தார்கள். அந்த நிலைமையில் தங்களால் ஒன்றும் உதவி செய்ய முடியவில்லையே என்ற எண்ணம் அவர்களுடைய வேதனையை அதிகப்படுத்தியது. முருகையன் அப்பாலிப்பால் பார்க்காமல் படகை சர்வஜாகிரதையாக செலுத்திக் கொண்டு சென்றான். சூடாமணி விகாரம் நாகைப்பட்டினத்தில் கடற்கரையோரமாக இருந்தது. அங்கிருந்து கால்வாய் சிறிது தூரம் வரையில் தெற்கு திசையை நோக்கிச் சென்றது. பிறகு தென்மேற்காக அரைக்காதம் வரையில் சென்று அங்கிருந்து மீண்டும் திரும்பி தென் திசையில் நேராகச் சென்றது. இந்த இரண்டாவது திருப்பத்தின் முனையிலேதான் ஆனைமங்கலம் அரண்மனை இருந்தது. வழி நடுவில் இருந்த நந்தி மண்டபத்தின் அருகில் படகு வந்தபோது நந்தி முழுவதும் முழுகியிருந்தது. மட்டுமல்லாமல் மேல் மண்டபத்தின் விளிம்பை தொட்டுக்கொண்டு வெள்ளம் சென்றது. மண்டபத்துக்கு அப்பால் நாலாவரமும் பரவியிருந்த தென்னந்தோப்புகளில் முக்கால்வாசி மரங்கள் காற்றினால் முறிந்து விழுந்து விட்டன. விஞ்சியிருந்த மரங்களின் உச்சியில் மட்டைகள் ஆடியது. தலைவிரி கோலமாக பேய்கள் ஆடுவது போலவே இருந்தது. அவற்றில் சில மட்டைகள் காற்றினால் பீக்கப்பட்டு வெகு தூரத்துக்கு அப்பால் சென்று விழுந்தன. நந்தி மண்டபத்தின் உச்சியில் தாயை பிரிந்த கன்றுக்குட்டி ஒன்று எப்படியோ வந்து தொத்திக் கொண்டிருந்தது. அது நாலாபுறமும் பார்த்து பார்த்து மிரண்டு விழித்தது. உடம்பை அடிக்கடி சிலிர்த்து கொண்டது. அதன் கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அந்த கன்று அம்மா என்று எழுப்பிய தீன குரல் படகில் சென்று கொண்டிருந்தவர்களின் காதில் லேசாக விழுந்தது. ஐயோ பாவம், தாயை பிரிந்த இந்த கன்றின் கதி என்னாகுமோ என்று இளவரசர் எண்ணிய அதே சமயத்தில் ஒரு பெரிய தென்னை மரம் திடீரென்று முறிந்து மண்டபத்தின் பின்புறத்தில் விழுந்தது. சிறிது முன்பக்கமாக விழுந்திருந்தால் கன்றுக்குட்டியின் மேலேயே அது விழுந்திருக்கும். மரம் விழுந்த வேகத்தினால் தண்ணீரில் ஒரு பெரிய அலை கிளம்பி மண்டபத்தில் மேலே தாவி வந்தது. முன்னமே நடுங்கிக் கொண்டிருந்த கன்றுக்குட்டி அந்த அலையை சமாளிக்க முடியாமல் தடுமாறி விழுந்தது. மண்டபத்தின் உச்சியிலிருந்து அலையினால் அது வெள்ளத்தில் உந்தி தள்ளப்பட்டு தத்தளித்தது. இளவரசர் இதுவரையில் புத்தபிக்ஷுவை தம் கரங்களினால் பிடித்துக் கொண்டிருந்தார். கன்றுக்குட்டி மண்டபத்தின் உச்சியிலிருந்து உந்தி தள்ளப்பட்டதை பார்த்ததும் ஆஹா என்று சத்தமிட்டு பிக்ஷுவை பிடித்துக் கொண்டிருந்த பிடியை விட்டார். பிக்ஷு அக்கணமே வெள்ளத்தில் குதித்தார்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நந்தினியை சந்திக்கிறதுக்கு முன்னால பழைய காலத்து மனிதர்கள் திடமா இருக்க காரணம் பெண்களின் மோக வலையில அவங்க சிக்குவதில்லைன்னா பார்த்திபேந்திரன். எந்த காலத்து மனிதராக இருந்தாலும் உடல் உலகத்துல எண்ணம் உயரத்துல என்ன இருக்கணும் என்பதை இந்த பகுதி தெள்ள தெளிவா காட்டுது. இந்த பகுதியில் வந்திருக்கிற சொற்கள் தொடர்கள் பத்ம சரணங்கள். பத்மம் தாமரை, சரணங்கள் பாதங்கள். பத்ம சரணங்கள் தாமரை பாதங்கள். சரணம்னு உச்சரித்தா பாதத்தை குறிக்கும். சரணம்னு சீரொலி கொடுத்து உச்சரித்தால் அடைக்கலம், புகழ், தஞ்சம் என்றெல்லாம் பொருள்படும். ஒரு பொருள் நீருக்குள்ள முழுசாகவோ ஓரளவோ மூழ்கி இருக்கும்போது நீர் அதன் மேல மேல் நோக்கி ஒரு விசையை செலுத்துது. இதுக்கு மிதப்புத்தன்மை விசை, பாயண்ட் ஃபோர்ஸ்னு பேரு. நீரின் மேல் நோக்கு விசை பொருளின் கீழ் நோக்கி எடையை எதிர்த்து தாங்குது. இதனாலதான் பொருளின் உண்மையான எடையை விட நீருக்குள் இருக்கும்போது அதன் எடை குறைஞ்ச மாதிரி உணரப்படுது. பன்னெடுங்காலமா இந்த நிகழ்வை மக்கள் அனுபவிச்சிருந்தாலும் இன்னைக்கு ஏறத்தாழ 2300 ஆண்டுகளுக்கு முன்பு இதுக்கான அறிவியல் பூர்வமான உண்மையை கண்டறிந்தவர் ஆர்கிமிடிஸ் என்னும் மேதை. முக்கால் வாசி 75 விழுக்காடு, அதாவது 4

0: மூன்று பங்கு, முக்கால் மூன்றின் கீழ் நான்கு என்கிற பின்னம் 175. வாசி, பங்கு அல்லது விகிதம். மட்டை, மரத்தோட ஓலையின் அடிப்பகுதியை தண்டோடு இணைப்பது. இது அடிப்பகுதி அகலமா அமைந்து தண்டை பற்றி கொண்டு வளைஞ்சு காணப்படும். நடுப்பகுதிக்கு ஈர்க்கு அல்லது நரம்புன்னு பேரு. அடியிலிருந்து நுனி வர படிப்படியா மெலிஞ்சு இருக்கும். இதை கொண்டுதான் துடைப்பம் உருவாக்குறாங்க. அடிப்பகுதி பழுப்பு நிற நாறுகளால ஆனது, வல மாதிரி அமைப்பு கொண்டது. இளங்கன்றையும் குருத்தையும் பாதுகாப்பது இதுதான். நேயர்களே, எரிஞ்ச கப்பல் இருந்து பிரிஞ்சு வந்த முழுசா எரியாத பாய்மரத்தை பிடிச்சுக்கிட்டு பொன்னியின் செல்வரும் வந்தியத்தேவனும் ஒரு இரவு முழுவதும் மிதந்ததுன்னு நினைவிருக்கும். இந்த கட்டத்துல நீரோட்டத்தை எதிர்த்து புயலுக்கும் ஈடு கொடுத்து போய்கிட்டு இருக்கு படகு. அதுல மூணு பேர். இந்த நிலையில அந்த கன்றை காப்பாற்ற வெள்ளத்துல குதிச்சிட்டார் பிக்ஷு. பலியாக விருந்த ஆட்டுக்குட்டிய புத்தர் பெருமான் காப்பாத்தினான். அந்த கருணையின் தீவிரத்தை இந்த பிக்ஷுவிடம் பார்க்கிறோம்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 kHz அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷவாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?
3: இரவின் அமைதியில்
4: இதயம் எழுதும்
3: இசைக்கவிதை
4: என் இனிய
3: பொன் நிலாவே.

பொன்னிலாவில் இணைஞ்சிருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய ஹாய். எஸ், நம்ம கூட யாரெல்லாம் கேட்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 102.3 வியூவர்ஸ் லிசனர்ஸ் மட்டும் இல்லாமல் கும்பகோண பண்பலை 100.6, வேலூர் பண்பலை 100.4 அண்ட் திருப்பத்தூர் பண்பலை 100.1. இவங்க எல்லாரும் நம்ம கூட சேர்ந்து இந்த ஷோவை கேட்டு என்ஜாய் பண்ண போகிறாங்க.

நிகழ்ச்சியில் வரப்போகிற ஃபர்ஸ்ட் சாங். சில நேரங்களில் இப்போலாம் கஷ்டமாக இருக்குது, என்னால் தாங்க முடியல அப்படின்னு வாய் திறந்து சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில பாடல்கள் அதை அவ்வளோ அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணும். வாங்க கேட்கலாம்.

கிளாக் 22 மினிட்ஸ் ஆயிட்டிருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல கேட்டுட்டு இருக்கீங்க என் இனிய பொன்னிலாவே. உன்னை விட்டு போனதுக்கே நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறியே, என்னை பல காலங்களாக நீ விட்டு போயிருந்தியே, ஜென்ம ஜென்மங்களாக என்னை விட்டு போயிருந்தியே அப்படின்னு சொல்லி பயங்கர ஃபீலிங்காக இருக்க லைன்ஸ் வர சாங் தான் நெக்ஸ்ட்டு நம்ம கேட்க போகிறோம். ஹரிஹரன் சக்தி ஸ்ரீ கோபாலன் அவங்களோட வாய்ஸில் அநேகன் படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள்.

எஸ் வி ஆர் பேக் டு தி ஸ்டுடியோ. 9:34 ஆயிட்டு இருக்கு. எஸ் நம்ம 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மூடு சேர்ந்து கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 அண்ட் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இவங்க எல்லாரும் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கேட்க போற பாட்டு எஸ் ஒரு சூப்பரான சூப் சாங்னே சொல்லலாம். பெட்டரான லிரிக்ஸு, கேட்கறதுக்கும் வைப் பண்ணுறதுக்கும் எஸ்பிபி சாரோட குரல்கள் வேற லெவலில் இருக்கும். வாங்க கேட்கலாம்.

ஒரு சில சாங்ஸ் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த படத்தில் இருக்கிற எல்லா பாட்டுமே வந்து பயங்கர ஹைப்பை க்ரியேட் பண்ணதுனால அந்த சாங் அண்டர் ரேட்டட் சாங்காக போயிடும். ஸோ அப்படியான ஒரு சாங் தான் நெக்ஸ்ட் உங்களுக்காக ப்ளே பண்ணுறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கு. அண்ட் நான் என்ன படத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் இந்த பாட்டு வந்து இந்த படம் வந்த இந்த படத்தில் வந்த பாட்டு எல்லாமே மியூசிக்கல் ஹிட். ஸோ அப்படியான ஒரு படம் வாரணமாயிரம்லேருந்து சச்ச பியூட்டிஃபுல்லான மியூசிக் கொடுத்துருப்பார் ஹாரிஸ் ஜெயராஜ். ஸோ அவரோட மியூசிக்கில் வந்த சூப்பரான மெலடி அனல் மேலே பனித்துளி சாங் தான் இந்த பாட்டு. மற்ற பாட்டெல்லாம் பயங்கர இதானதுனால இந்த பாட்டை அண்டர் ரேட்டடாக ஆகிடுச்சு. பட் இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்னு சொல்லலாம். வாங்க கேட்கலாம் சுதா ரகுநாதன் உங்களோட வாய்ஸில்.

கிளாக் 47 மினிட்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல எஸ்கேட்டு இருக்கீங்க என் இனிய பொன்னிலாவே. அதுதான் சர்க்கமோட வாய்ஸ்ல இப்ப கேட்க போற

9:54 ஆயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வரப்போகிற பாட்டு இந்த ஹோல் சாங் இன்றைக்கி நம்ம 9:15 இப்போது 9:55 வரைக்கும் கேட்ட எல்லா பாட்டுமே இந்த மாதிரி ஒரு தீமில் தான் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அந்த வகையில் இன்னொரு சூப்பரான சாங் திமு திமு சாங் தான் ப்ளே பண்ண போகிறேன். இங்கேயும் காதல் படத்துலேருந்து கார்த்திக்கோட வாய்ஸில் அல்டிமேட்டான ஒரு சூப்பரான சாங். வாங்க இந்த சாங்கோட இந்த ஷோவை என் பண்ணலாம்.

10:25 ஆயிட்டு இருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல கேட்க போற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எஸ் இந்த 10:00 to 11:00 உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9444001023 9444001023. ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் ரெகுலராக கேட்குற நேயர்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு பாட்டு கிடையாது. ஸோ யாரெல்லாம் புது நேயர்களாக இருக்காங்களோ அவங்களுக்காக தான் நான் சாங்ஸை பிளே பண்ண போகிறேன். ஸோ நிகழ்ச்சியில் ஆக்சுவலாக 2-3 days முன்னாடி வரைக்கும் பாட்டு கேட்காதவங்க இன்னைக்கு சாங் கேட்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாங் நான் யாருக்காக பிளே பண்ண போகிறேன், கௌஷிக் கிருஷ் அண்ட் பத்மலதாவோட வாய்ஸில் தனி ஒருவன் படத்துலேருந்து கண்ணால கண்ணால சாங் தான். விநாயகம் மயிலாப்பூர்லேருந்து கேட்டிருக்காரு, அவருக்காக அந்த பாட்டை நான் ப்ளே பண்ண போகிறேன்.

102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. 10:05 ஆயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் யாரோட சாங் ரெக்வஸ்ட் ப்ளே ஆக போகுது அப்படின்னா, டொராண்டோலேருந்து கீதா மாதவன் கேட்டிருக்காங்க. மேபி அவங்க வந்து இதில் லிசன் பண்ணிகிட்டு இருக்காங்க போல், ஆன்லைனில் அவங்க கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காக கண்டென் கண்டென் சாங் வந்து பிரிவோம் சந்திப்போம் படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள்.

0: தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பத்து மணி 10 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. ஸோ எந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9444001023 9444001023. நெக்ஸ்ட் வரப்போகிற சாங் ரெக்வஸ்ட் யாருக்காக அப்படின்னா யூஏலேருந்து கேட்டிருக்காங்க நாகூர்கனி. ஹேரா மூவிலேருந்து நீ பார்த்த பார்வைக்கு சாங். ஓகே, அவங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். எஸ் நீங்களும் உங்கள் ஃபேவரட் சாங்கை இந்த மொமெண்ட்டில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.

16 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வரப்போகிற பாட்டு யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கை கேட்டிருக்காங்க. எஸ், என்னுள்ள சாங் கேட்டிருக்காங்க வள்ளியிலேருந்து. அவங்களுக்காக அந்த பாட்டும் கௌதம் சென்னையிலேருந்து கேட்டிருக்காரு. நான் போகிறேன் மேலே மேலே சாங் நாணயம் படத்துலேருந்து, அந்த பாட்டும் அவங்களுக்காக பிளே ஆக போகுது. பேக் டு பேக் ரெண்டு பாட்டு காத்துட்ருக்கு, இணைந்திருங்கள்.

0: 102 புலி 3 பாட்டுக்கு இதுதான்
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
0: நூத்தி ரெண்டு புலி 3 பாட்டுக்கு இதுதான்.

8:26 ஆயிட்டுருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. நெக்ஸ்ட் வரப்போகிற பாட்டு எஸ் காக்கா காக்கா மூவிலேருந்து ஒரு ஊரில் அழகாக இருப்பாசம். ஒரு ஊரில் சாங் சூப்பரான பாட்டு. எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த பாட்டு கேட்டால் அவங்களுக்கே எழுதின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியான சாங் தாமரை அவங்களோட வரிகளில் அல்டிமேட்டான சாங்னு தான் சொல்லலாம். இந்த பாட்டு கேட்டிருக்காங்க சண்முகவேல், சவுத் ஜெகந்நாத நகர், வெள்ளிவாக்கம்லேருந்து. ஓகே, அவங்களுக்காக இந்த பாட்டு கேட்டுடலாம்.

6:32 ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வரப்போற பாட்டு சனப்பாடு கிராமம் கும்பகோணம்லேருந்து ராஜ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏஜமான் படத்துலேருந்து ஒரு நாலு முனை மறவாத சாங் எஸ்பிபி அண்ட் ஜானகி அவங்களோட வாய்ஸில் இந்த பாட்டை கேட்கலாம். நீங்களும் இந்த ஹாஃப் அன் ஹவரில் உங்களோட ஃபேவரட் சாங்கை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9444

பத்து மணி 39 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 சிற்றிராமோட வாய்ஸ்ல என்னடி மாயாவி நீ சாங். ஓகே கேக்கலாம் வாங்க.

பத்து மணி 44 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நெக்ஸ்ட் யாரோட சாங் வரப்போகுது அப்படின்னா மௌனிஷ் கேட்டிருக்காரு நெஞ்சாங்கூட்டில் நீ நிற்கிறாய் சாங் டிஷியம்ல இருந்து. அவருக்காக அந்த பாட்டை இப்ப கேட்க போறோம்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூளை பாட்டுக்கு இதான் டான்.
1: டான் டான் டான் டான்.
3: மணி 49 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. நெக்ஸ்ட் வரப்போற சாங் ரெக்வஸ்ட் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துலேருந்து பார்க்காத பார்க்காத சாங் தான். இந்த பாட்டை துரைராஜ் அனந்த கோபாலபுரம்லேருந்து கேட்டிருக்காரு, அவருக்காக இப்போ நம்ம கேட்க போறோம்.

பத்து மணி 54 நிமிஷம் ஆயாச்சு. எஸ் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம், நம்ம கூட சேர்ந்து கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. லாஸ்டாக யாரோட சாங் ரெக்வஸ்ட் நான் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னா, சுஷில்குமார் கடலூர்லேருந்து சாங் கேட்டிருக்காரு, இதுவும் கடந்து போகும் சாங் தான் கேட்டிருக்காரு. பியூட்டிஃபுல்லான சாங் சித் ஸ்ரீராம் அண்ட் கிரீஷோட வாய்ஸில், அவருக்காக நம்ம இப்போ கேட்க போகிறோம். இந்த ஷோலேருந்து இப்போ நான் வைண்ட் அப் பண்ண போகிறேன், திரும்பவும் ஒரு சூப்பரான ஷோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் ஒன் மோர் சாரி ஃபார் மை வாய்ஸ், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, பட் சடனாக உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஐம் சாரி அகெயின்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:01 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை மற்றும் நாகர்கோயில் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இயற்கையும் இறைவனும் கொடுத்த இந்த வாழ்க்கையை எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழ முயற்சி செய்யுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. எல்லாருக்குள்ளேயும் கவலையும் துக்கமும் சோகமும் குடிகொண்டு தான் இருக்குது. ஆனால் நிரந்தரமும் அதை குடி வச்சிடாமல் வாடகைக்கு வந்தவங்க மாதிரியும் விருந்தினர் மாதிரியும் அதை அனுப்பிட்டு உங்களுடைய வீட்டில் எப்பொழுதும் அன்பும் மகிழ்ச்சியும் இருப்பதற்கு அந்த இயற்கையும் இறைவனும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்பட்டு அந்த நொடி பொழுதை வீணாக்காமல் அந்த கோபத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க. எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக யோசிக்க ஆரம்பித்தாலே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி நமக்கு ரொம்ப பக்கத்தில் தெரிய ஆரம்பிக்கும். காலாண்டு புரட்சியினுடைய இந்த விடுமுறை இடைவில் உங்கள் வீட்டு குழந்தைகள் உங்களோடு இருக்கிறாங்க. நீங்களும் பரபரப்பாக எங்கேருந்து இருப்பீங்க, அவங்களும் பரபரப்பாக இந்த 3 மாத காலம் ஓடி இருப்பாங்க. ஸோ அவங்களோட இந்த நேரத்தை நீங்கள் செலவு செய்யுங்க. எப்போவுமே குழந்தைகளோடு நாம் செலவு செய்கிற நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப விலைமதிக்க முடியாத நேரங்கள். நீங்கள் அவங்களோட நேரத்தை செலவு செய்யலைனா அவங்க இயந்திரங்களோட நேரத்தை செலவு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இதயமுள்ள குழந்தைகளோடு அன்போடு பேசுவோம். அவங்கள இயந்திரத்துக்கிட்ட இருந்து நாம் கொஞ்சம் விலக்கி வைக்க முயற்சி செய்யலாம். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய பாடல் நிச்சயம் உங்களுடைய மனசிற்கு பிடிக்கும். அந்த வகையில் தான் இன்றைக்கு பாடலுடைய அணிவகுப்பு இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு முதல் பாடல் உங்களுக்காக புது மனிதன் திரைப்படத்திலிருந்து வர காத்திருக்கிறது. எஸ் ஜானகியோட குரலில் பாடலை கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:08 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பாடல் அப்படின்ற விஷயம் எல்லா நேரங்களையும் நம்மளோட பயணிச்சுக்கிட்டே இருக்குது. இசைக்கு நாம் எல்லோரும் அடிமைகள் தான். அது சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்முடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக ஒவ்வொரு பாடலும் நமக்கு ஏற்ற மாதிரியே அமைஞ்சிருக்கும். அந்த வகையில் இந்த பாடலும் அப்படித்தான். பூமிக்கு பிடித்த பாட்டு எந்த பாட்டு? மழை வந்து பாடும் பாட்டு. காற்றுக்கு பிடித்த பாட்டு துளை மூங்கில் பாடும் பாட்டு. சுவைக்கின்ற மனிதன் களைப்புக்கு மருந்து ஜோவென்னும் இசைப்பாட்டு. விதைக்கின்ற மனிதன் அலுப்புக்கும் மருந்து அவன் சொல்லும் நேர்ப்பாட்டு. காரப்பசு கழுத்து மணி கன்றுக்கு புது பாட்டு. பள்ளிக்கூடத்தின் கடைசி மணி பையனுக்கு இசைப்பாட்டு. அட, சுற்றி வரும் பூமியில் சுற்றி சுற்றி பாட்டு தான். பிறந்ததும் பிள்ளை கேட்கும் முதல் பாட்டு பெற்ற தாயார் பாடும் தாளாட்டு. வளர்ந்ததும் நெஞ்சில் பாயும் ஒரு பாட்டு அது பள்ளி சொல்லும் தமிழ் பாட்டு. இருமணம் இணைந்து ஒரு திருமணம் புரிகையில் ஊஞ்சலின் மனப்பாட்டு. ஐயிரண்டு மாதத்துக்கு கையிரண்டில் வளைவோடும் நலங்குக்கு ஒரு பாட்டு. பிள்ளை வளர பேரன் வளர தொடர்ந்திடும் தொட்டில் பாட்டு. கடைசியிலும் ஒளித்திடுமே கால்கள் இழந்த கட்டில் பாட்டு. அட, தொடக்கமும் பாட்டில் முடிப்பதும் பாட்டில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக ஆனந்த பூங்காற்றி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் கிருஷ்ணராஜ் இணைந்து பாட வராங்க, கேட்கலாம் வாங்க.

11:16 ஆகுது. பாட்டுக்கு பாலைவனம் பூ பூக்குதோ இல்லையோ, இந்த பாடலை கேட்கும் பொழுது நம்ம எல்லாருக்குள்ளேயும் எல்லாருடைய மனங்களுக்குள்ளேயும் ஒரு இனம் புரியாத ஒரு இன்ப உணர்வு வரும். இவ்வளவு அழகாக பாடல்கள் இவ்வளவு விஷயம் இருக்குதா அப்படின்னு ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க ஹரிஹரன் மற்றும் கிருஷ்ணராஜ். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, பாலுக்கும் கல்லுக்கும் வண்ணம் ஒன்றுதான், பார்க்கும் கண்களும் ஒன்றுதான், ஆனால் உண்டால் வேறு வேறு தான். இரவினை திரட்டி கண்மணியின் குழல் செய்தானோ, கண்மணியின் குழல் செய்ததானோ, நிலவின் ஒளி எடுத்து கண்கள் செய்தானோ, விண்மீன் கொண்டு விரல் நகம் சமைத்து மின்னலின் கீற்றுகள் கொண்டு கைரேகை செய்தானோ, வாடை காற்றுப்பட்டு வயதுக்கு வந்த பூக்கள் கொண்டு தங்கம் தங்கம் பூசி தோல் செய்தானோ, ஆனால் பெண்ணே உள்ளம் மட்டும் கல்லில் செய்து வைத்தானே. இவ்வளவையும் செஞ்சுட்டு மனசை மட்டும் ஏன் கல்லா வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக ஜோடி படத்திலிருந்து வர இருக்கிறது. ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஜாதா இணைந்து பாட வராங்க. ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில், வைரமுத்தோட வரிகளில் இதுவும் அந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 11:24 ஆகுது. நண்பர்கள் நிறைய பேர் முகநூல் வழியாகவும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாடலும் ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நேயர்கள் நமக்காக மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் அதுக்கும் முன்னாடி உங்களுக்காக பாடல் வந்து காத்துட்ருக்குது. ஸோ இந்த பாட்டை போடுங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டே அடுத்த இதுக்குள்ளே வரோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் அடுத்த பாடல் இதோ. மனோ மற்றும் எஸ் ஜானகியோட குரலில், இளையராஜாவோட இசையில், இளையராஜாவோட வரிகள்லேயே புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 11:30. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மளோட சேர்ந்து நேர்களும் பயணம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் நம்மளோட இணைந்திருக்கக்கூடிய நேர்கள் யார் யார், என்னென்ன கருத்துக்களை முகநூல் பக்கத்தின் வழியாக தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். கனியாம்புடியிலேருந்து திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கனகரத்னம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ராசா மகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. என்றென்றும் நேர்களோடு தாம்பரம் வெங்கட்ராமன் இணைந்திருக்காரு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், முதல் பாடல் அருமைன்னு சொல்லிட்டு சுரேஷ் நேட்டோ நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து சிந்தனை துளிகளோடும் நிலவுக்கும் தாளாட்டும் பாடி நிகழ்ச்சியை ஆரம்பித்தது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வ சுகுமார் முசுரியிலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. திருச்சியில் ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன வரிகளும் அருமையாக இருந்தது. குழந்தைகளோடு நேரத்தை செலவிடும் பொழுது அவர்கள் எந்திரங்களிடமிருந்து விலகி இருப்பார்கள் என்ற கருத்து மிகவும் சிறப்பு. நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படும் பாடல்கள் ஒவ்வொன்றும் சிறப்புன்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மனசு மயங்கும் பாட்டு, மனதில் நின்று கேட்டு நித்திரை தழுவும் தாளாட்டு, பண்பலை 102.3 பாராட்டு அப்படின்னு சொல்லி வீரராகவன் மாதவரத்திலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. டி நகர்லேருந்து ரமா ரவி இணைய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. கோபி செட்டிப்பாட்டியும் கொளப்பலூர்லேருந்து செந்தில்குமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. தித்திக்கும் இனிய இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு டி நகர்லேருந்து ரங்கராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. பழனி பாரதி ஐயப்பன் தாங்கலேருந்து சாத்தி ரமேஷ், புரசிவாக்கத்துலேருந்து சவுந்தரராஜன், அவினாசிலேருந்து பிரபு தேவி ஸ்ரீசாய், திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையத்துலேருந்து சாகுல் அமித் ராஜா அவரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. நிறைவாக யார் சேர்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தேனியிலேருந்து ஹரிராம் நிகழ்ச்சியில் இணைந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களோடும் நல்ல கருத்துக்களோடும் தான் தொடர்ந்து நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பிபி மற்றும் அனுராதா ஸ்ரீராமோட குரலில், பழனி பாரதியோட வரிகளில் மனோஜ் பட்நாயக்கர் அவருடைய இசையில் என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:37. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். போடா எல்லாம் விட்டுத்தள்ளு, படசு எல்லாம் சுட்டுத்தள்ளு, புதுசா இப்போ பிறந்தவனு எண்ணிக்கொள்ளடா. பயணம் எங்கே போனால் என்ன, பாதை 100 ஆனால் என்ன, தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மான் இல்லடா. ஊதக்காத்து வீச, உடம்புக்குள்ள கூச, குப்பை கூளம் பத்த வச்சு காயலாம். தை பிறக்கும் நாளை, விடியும் நல்ல வேலை, பொங்க பால் வெள்ளம் போல பாயலாம். அச்சு வெள்ளம் பச்சரிசி, வெட்டி வச்ச செங்கரும்பு, அத்தனையும் தித்திக்கிற நாள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக தளபதி படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. நமக்காக இந்த பாடலை பாடியது SBB மற்றும் KJ யேசுதாஸ். இளையராஜாவுடைய இசையில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

தளபதி படத்திலிருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியாக 11:43:50. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக வர இருக்கிறது. வானமே எல்லை திரைப்படத்திலிருந்து 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நிகழ்ச்சிகளோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி

மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த திரைப்படத்திலிருந்து வர இருக்கிறது? வானமே எல்லை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. நமக்காக பாடலை பாடியவர் எஸ்பிபி மற்றும் சித்ரா குழுவினரோடு சேர்ந்து பாடியிருக்காங்க. வைரமுத்தோட வரிகளில் மரகதமணியோட இசையில் இதுவும் இந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 11:50. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல் நிச்சயம் உங்களுடைய மனதிற்கு நெருக்கமாகவும் பிடித்த மனதாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் முகநூலில் நிறைய நண்பர்கள் மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தேனிலிருந்து ஹரிராம் இணைந்திருக்காரு, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், மாதவரத்துலேருந்து வீரராகவன், செந்தில்குமார், ராமு, செல்வசுகுமார், இத்தனை பேரும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. நாம் அடுத்ததாக கேட்க போகிற திரைப்பட பாடல் எது அப்படின்றத நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். நமக்காக அடுத்து ஒலிக்கக்கூடிய பாடல் இளையராஜாவே பாடியிருக்கிறாரு, இசையும் அமைச்சிருக்காரு, பாடலை எழுதியது கங்கை அமரன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தம்பிக்கு ஒரு புதுசு, தம்பிக்கு ஒரு பாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:53:33. காலம் எவ்வளவு வேகமாக ஓடுது அப்படின்றதுக்கு இந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி நமக்கு பெரிய எடுத்துக்காட்டு. இப்போ தான் நிகழ்ச்சி தொடங்கின மாதிரி இருக்குது, அதோட நிறைவு கட்டத்துக்கே வந்துட்டோம். ஸோ இப்படித்தான் நம்மளுடைய வீடுகளையும் சில வேலைகளை செய்யணும்னு தொடங்குவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த வேலைகளை யாராவது ஒருத்தர் செஞ்சு வச்சுருவாங்க. அப்போ நமக்கு அப்பாடா நமக்காக யாரோ ஒருத்தவங்க உதவி செஞ்சுருக்குறாங்க அப்படின்ற ஒரு பெரிய மன மகிழ்ச்சி இருக்கும். எஸ், நாமளும் அதே மாதிரி வீட்டில் ஒருத்தர் மட்டுமே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மற்றவங்களாம் வேடிக்கை பார்க்காம விடுமுறை நாள் வரப்போகுது. அதனால் அவங்க செய்கிற வேலைகளில் கொஞ்சம் கூட பங்கெடுத்துங்க. தனியாக ஒரு வேலையை செய்கிறத விட அதை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி செய்யும் பொழுது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் அந்த வேலையை முடியும், வேலை செய்கிறவங்களுக்கும் அந்த களைப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிற நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் உங்களுக்காக ஸ்ரீகுமாருடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. என் சுவாச காற்றை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். ஏ ரகுமானுடைய இசையில் எம்ஜி ஸ்ரீகுமார் பாட வர்றாரு. வைரமுத்து வரிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12:28. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

ஓஹோ அழகியே, ஆஹாஹா மனைவியே, ஓஹோஹோ அழகியே, ஆஹாஹா மனைவியே. அரசனை பார்த்த கண்ணாலே புருஷனை பார்த்தா சரியில்லை, அரசனை பார்த்த கண்ணாலே புருஷனை பார்த்தா சரியில்லை.

கண்களுக்கு நல்லதொரு பார்ட்டி, கட்டழகி உன்னுடைய பேட்டி. ரெண்டு கண்களுக்கு நல்லதொரு பார்ட்டி, நீ காலால இடுகிற டூட்டி. என் கையாலே எப்போது செய்வேன் தீமாட்டி. ஐயா அம்மா.

போட்டு இன்னும் ஒண்ணு தந்தி பேப்பரில பார்த்தேண்டி கண்ணு. பெண்ணழகு போட்டு இன்னும் ஒண்ணு தந்தி பேப்பரில பார்த்தேண்டி கண்ணு. அதில் உன்னை விட்டு அடிப்பேன் நின்னு நம்ம உதவியும் தேவையுண்டு யோசனை பண்ணு. அம்மா அம்மா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: உனக்கும் நெருக்கம் இது இறுதி வரைக்கும் இருக்கும்.
1: இருட்டில் விரித்து படிக்கும் இது இளமை கதையின் சுருக்கம்.
0: நூறில் ஆயிரம் பக்கங்கள்
1: யாவும் ஆசையின் அர்த்தங்கள்.
0: எனக்கும் உனக்கும் நெருக்கம் இது இறுதி வரைக்கும் இருக்கும்.
1: இருட்டில் விரித்து படிக்கும் இது இளமை கதை.

0: சோழ மடனானே கூடும் வயல் நீதானே வாடும் இதழ் பார்த்து வாரித்தர வந்தேன்னு
1: மயங்கி மயங்கி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:01. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை, 101.4

சென்னை எஃப்எம் ரெயின்போ 102.1, திருச்சி பண்பலை 103, கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோவில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் செந்தில்தாஸ் குரலில், வாலியின் வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவாவினுடைய இசையில், ஆழ்வார் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 4:07. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் புலமை பித்தனின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் சித்ராவின் குரலில் கோடை மழை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மாம்பழம் வி ராமச்சந்திரன் அவர்களின் நாதஸ்வரம், அச்சமங்கலம் எஸ் சரவணன் அவர்களின் தவில் கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஸ்ரீரங்கம் மூளை வீட்டு ரங்கசுவாமி நட்டுவானம் இயற்றிய சலமேலே என தொடங்கும் பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது. ராகம் நாட்டங்குறிஞ்சி, தாளம் ஆதி தாளம்.

நேரம் 4:18. பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய சரசிஜ நாவல் தோசரி என தொடங்கும் பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது. ராகம் நாககாந்த்.

நேரம் 4:25:53. பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய ஸ்ரீ காந்திமதியம் என தொடங்கும் பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது. ராகம் ஹேமவதி, தாளம் ஆதி தாளம்.

நேரம் 5 மணி. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை. நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஸ்ரீ வெங்கடேஷ சுப்ரபாதம் கேட்கலாம்.

சர்வஜ்ஞசக்தனதவத்சலசர்வசேஷின் ஸ்வாமின் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜல நிதே க்ருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தனதவத்சல.

வெங்கடேசரணம் சரணம் பிரபத்யே பார்த்தாயத சதசசாரதினா த்வயைவ யௌதர்ஷிதௌ சசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிஹ

சரணம் சரணம் பிரபத்யே. பிராய பிரபன்ன ஜனதா பிரதமாவகாஹ்யோ மாது ஸ்தனாவிவ சிசோர மிருதாய மானௌ. ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திர முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திர முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே.

நேரம் 5:21:30. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கலாம். எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஒலிக்க இருக்கிறது.

பூய பவத் பிரபு பூதகிருத்பூதபிருத்பாவோ பூதாத்மா பூதபவனஃ பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதிஃ.

சுச்சிரூர்ஜிதஹ அதீந்திரஸ் சங்கிரஹஸ் சர்கோ த்ருதாத்மா நியமோ யமஹ வேத்யோ வைத்யஸ் சதா யோகி வீரஹ மாதவோ மதுஹ.

விஸ்வத்ருக் விஸ்வபுக் விபுஹ் சத்கர்த்தா சத்கிருத சாது ஜன்முர் நாராயணோ நரஹ அசங்கேயோ பிரமேயாத்மா விசிஷ்டசிஷ்டகிருத் சுசிஹ சித்தார்த்த சித்த சங்கல்ப சித்தித சித்தி சாதனஹ விருஷாஹி விருஷபோ விஷ்ணு விஷபர்வா விருஷோதரஹ வர்தனோ வர்தமானஶ்ச விவிக்த ஸ்ருதி சாகரஹ சுபுஜோ துர்தரோ வாக்மி மகேந்திரோ வசுதோ வசுஹ நைகரூபோ பிருஹத்ரூப ஷிபி விஷ்ட பிரகாசனஹ ஓஜஸ் தேஜோ